இறைவனின் அன்பை இசைப்பாக்களால் இதயத்தில் ஊற்றி பக்தி மனம் கமல ஒழித்து சென்றது கூடை பண்பலையின் இன்றைய அருள்மாலை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து நேற்று பேசினார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்பம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் கொல்லமிடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். சென்னையில் தேசிய நெடுஞ்சாலையில் அங்கீகரிக்கப்படாத பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த சுமார் 350 வாகனங்களை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய நிர்வாகம் அகற்றியது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தற்போது 6000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. செஸ்டியாவில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பட்டம் வென்றார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத செல்வம் அனுபவம். ஒவ்வொரு நாட்களிலும் கிடைக்கின்ற அறிவும் அதனால் வந்த பக்குவமும் வாழ்க்கை கொடுத்த தெளிவுமே அழகான பரிசுகள். எனவே ஒவ்வொரு நாளும் புதுவித முயற்சிகளோடும் நல்ல அனுபவங்களோடும் பயணித்து மகிழ்ச்சி பாதையில் வாழ்ந்திட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1157.
2: துறைவன் துறந்தமை தூற்றா கொள் முன்கை இறை இரவா நின்றவளை.
3: முன்கை வளையல்கள் உடல் மெலிவால் கழன்று விழுகின்றனவே, அவை என் காதலன் பிரிந்து சென்றிருப்பதை தெரிவிக்க மாட்டாவோ? குறள் எண் 1157 அதிகாரம் பிரிவாற்றாமை.

முன்கை வளையல்கள் உடல் மெலிவால் கழன்று விடுகின்றனவே, அவை என் காதலன் பிரிந்து சென்றிருப்பதை தெரிவிக்க மாட்டாவோ? குறள் எண் 1157 அதிகாரம் பிரிவாற்றாமை.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 105 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: பாத்திமுத்து

கோடை பண்பலை நூற்புழி ஐந்தில் ஆலய உலா. அன்னை பொன்னீரியம்மன்.

அன்னை பொன்னேரியம்மன் கோவில் திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது. அன்னை பொன்னீஸ்வரி என்ற திருநாமத்துடனும் மலையில் மேல் முருகப்பெருமான் முத்துக்குமார சுவாமி என்ற திருநாமத்துடனும் அருள் புரிகின்றார். அன்னை பொன்னீஸ்வரியம்மன் அமர்ந்த கோலத்தில் நான்கு திருக்கரங்களில் டமருகம், சங்கு, சூலகம், கிண்ணம் ஏந்தி முகத்தில் புன்னகை அரும்பு அருள் பாலிக்கிறார். பொன்னீஸ்வரியம்மன் இங்கு கோயில் கொண்டதற்கு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு. நாகார்ஜுன என்ற முனிவர் தினமும் காளி தேவியை வணங்காமல் எந்த ஒரு வேலையும் செய்யார். ஆனால் ஒருமுறை ரதியை கண்ட முனிவர் அவரின் அழகில் மயங்கி அவரது நினைவிலேயே இருந்ததால் ஒருமுறை அன்னை முனிவரை அழைக்க முனிவரின் செவிகளில் அன்னை அழைத்தது கொஞ்சம் கூட விளைவில்லையாம். அந்த அளவுக்கு தன் மனதை ரதிதேவியின் நினைவிலேயே வைத்திருந்தார். இதை கண்ட அன்னை முனிவருக்கு யதார்த்த நிலையை புரிய வைக்க பூலோகத்தில் சென்று பிறப்பாய். பிறகு முனிவர் தாம் செய்த தவறுக்கு பிரயாசித்தமாகவும் பூ உலகில் அழகான இந்த மலையடிவாரத்தில் நெடுநாட்கள் தவம் செய்தார். ஒரு நாள் தவம் செய்த இடத்திற்கு அருகே விக்கிரகம் ஒன்றை கண்டார். அந்த விக்கிரகத்தை வெளியே எடுத்தார். அதனுடன் பொற்காசுகள் சிலவும் இருந்தன. ஆகவே அந்த அம்பாளுக்கு ஸ்ரீ பொன்னீஸ்வரி அம்மன் என்று பெயரிட்டு

அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய எண்கோண வடிவில் கிணறு ஒன்றை உருவாக்கினார். இந்த கிணறின் மகத்துவம் என்னவென்றால், இந்த கிணற்றிலிருந்து எவ்வளவு தண்ணீரை எடுத்தாலும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் வியப்பான விஷயமாக இருக்கிறது என்கிறார்கள் மக்கள். கோவிலின் முகப்பை தாண்டியதும் நீண்ட மந்தபத்தை அடுத்து ராஜகோபுரம் உள்ளது. இதனைத் தொடர்ந்து மகாபண்டபம், கொடிமரம், பிறகு கருவறையில் அன்னை இரண்டு வடிவங்களில் காட்சி தருகிறார். கருவறை திருச்சுற்றில் மதுரை வீரன், கருப்பண்ணசாமி தனி சந்நிதிகளில் அருள்பாளிக்கின்றனர். இதில் பழைய திருவுருவம் பின்புறமும் அன்னையின் புதிய திருவுருவம் முன்புறமாகவும் ஒரே சன்னதியில் உள்ளனர். கன்னி மூலையில் கணபதி, மகாமண்டபத்தின் மேற்கு பகுதியில் நாகர் சிலைகள், விநாயகர், சிவலிங்கம், பாலமுருகன், கருமாரியம்மன்

0: ஆகியோரும் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கருவறை வடபகுதியில் விஷ்ணு துர்க்கை சப்தகன்னியர் நவகிரக சன்னதியும் அமைந்துள்ளன. வலதுபுறம் 18 படிகளின் மீது ஸ்ரீ ஐயப்பன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பொன்மலை கோவிலின் சிறப்பில் மற்றொன்று, மலையை நோக்கி ஏறினால் மலை மீது முத்துக்குமாரசுவாமி கோவில் அமைந்துள்ளது. தன்னுடைய புதல்வனை தன்னருகே வைத்துக் கொள்ள விரும்பிய அன்னை மலை மீது தன்னுடைய மைந்தனுக்கு ஒரு அழகிய கோயிலை கொடுத்திருக்கிறாள் என்று நம்பப்படுகிறது. இங்கு முருகப்பெருமான் கையில் வேளுடன் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை சமேதரராக காட்சி தருகிறார். இங்கு திருமணம், குழந்தை பேறு என பல விக்ரதர்கள் நிறைவேறுவது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராக கால நேரத்தில் இங்கு துர்க்கையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அதோடு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நாட்களில் சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. வைகாசி, விசாகம், பங்குனி, உத்திரம் என திருவிழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். திருச்சி மாநகரின் வெகு அருகில் பொன்மலை மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது அன்னை பொன்னீஸ்வரி அம்மன் திருக்கோயில்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: இனி தொடர்வது கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களே, இசைப்பாடும் தேன்றல் 100.5 தந்து கொண்டு இருக்கிறது வசந்த விடியல்.

0: நேர்களே, இன்று பிறந்த நாள் காணும் குழந்தைகளையும் மனநாள் காணும் தம்பதியர்களையும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: சஸ்திக் பிரணவ்.
0: சஸ்திகா, நீங்க சஸ்திக் என்ன பார்த்து ஏன் சிரிச்சீங்க? ஏன் சிரிச்சீங்க? சிரிச்சீங்க ஏன் அப்படின்னாக்க மறுபடி சிரிச்சு காமிக்கீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: பெரியாசம்பாளையம்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: அங்க படிக்கிறீங்களா? அங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: என்ன
0: சொல்லுங்க. சொல்லக்கூடாதா? இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பாடின பாட்டுக்கு? சரி, இந்த ரைம்ஸ் யார் சொல்லி கொடுத்தாங்க?
1: மேம்.
0: எந்த மேம் சொல்லி கொடுத்தாங்க?
1: ஹிந்தி மேம்.
0: ஹிந்தி மேம் சொல்லி கொடுத்தாங்களா? ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் நீங்கள் கேட்டிங்களா? கேட்கணும்ல, போய் கேட்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதில் என்ன அர்த்தம்னு தெரியும். சரி சரி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அப்பா, அம்மா, ஆயா, தாத்தா.
0: சரி, அப்புறம்
1: நான்.
0: நீங்க இருக்கீங்களா உங்க வீட்டுல? அப்படியா?

0: உங்க அப்பா சொன்னாரு எங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லி இருக்கீங்களா? சரி சரி, உங்க ஆய பேர்
1: என்ன?
0: சரி சரி, உங்க தாத்தா பேர் என்ன?
1: நட்ராஜ்.
0: நட்ராஜ் தாத்தா உங்களை எங்கெல்லாம் கூட்டு போவாங்க? ஏன் நீங்க ரொம்ப சேட்டை பண்ணுவீங்களா? உங்க அப்பா பேர் என்ன?
1: மணிகண்டன்.
0: மணிகண்டன் அப்பா என்ன பண்றாரு?
1: டீச்சரா இருக்காரு.
0: டீச்சரா இருக்காரா? உங்களுக்கு சொல்லி தருவாரா? தெரியாததெல்லாம்
1: டியூஷன்ல சொல்லி தருவாரு.
0: ஓ, உங்களுக்கு தனியா டியூஷன் எடுப்பாரா? டியூஷன்ல என்னெல்லாம் சொல்லி தருவாரு?
1: ஹோம்வொர்க்.
0: உங்க அப்பா எழுதி தர மாட்டாரா? ஏன்? அவருக்கு தெரியாதாக்கும்.
1: அப்பா முன்னா சொல்லி தருவாங்க. எழுதிறா.
0: நீங்க எழுதிடுவீங்களா? நீங்க சம்மத்து பையலா? அம்மா பேர் என்ன?
1: வயித்துக்குள்ள
0: கோழி கத்துதா, அதனாலதான் மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: கொடை பண்பலின் நெருப்புள்ளியாய்தல் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
5: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
6: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்
2: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
4: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்திவி விமன் சென்னர்வரின் இன்று என்று கேட்கலாம். இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். இன்று தேனி மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சியில் 8:10 போமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள்.

8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்று குரலின் குரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள். இன்று காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாலும் நண்பகல் 12 மணிக்கு சகோதரிகளின் பங்கேற்பில் மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது. நிகழ்ச்சியில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி விழிப்புணர்வு நிகழ்ச்சி. காவிய கானங்களின் அணிவகுப்பில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 2 மணிக்கு அதிரடி மெட்டுக்களாய் டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு கரூர் மாவட்டம்

நிறைந்தவை. நிகழ்ச்சியில் 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 2 அதிரடி மெட்டுக்களாய் டோல் தமாக்கா தூள். இன்று பிற்பகல் 3 கரூர் மாவட்டம் முருகன் அவர்களின் தெரிவில் வளம் பெற காத்திருக்கிறது உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். விளம்பரதாரர் நிகழ்ச்சி 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். இன்று மாலை 4 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகை. 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் சினிமா கொட்டகை. இன்று மாலை 5 இடைக்கால இனிய மெட்டுக்களாய் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். திரை இசைப்பாளர்களோடு பயணிக்கும் கதம்பு மலர்கள் இன்று மாலை 6 நிகழ்ச்சியில் 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் நாவல் தொடரின் வாசிப்பு. இன்று 7:00 கச்சேரி வழியாக நேயர்களின் விருப்ப பாடல்களை அவர்களின் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம், 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்கேற்பில் இளமை பேசுகிறது இன்றிரவு 8:05. 8:25 கேட்கலாம் ஐயம் தீர்க்கும் 5 சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். 7:00 இசையாய் ஒலிக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5 கொடை தேன்றல் இன்றிரவு 9:00. இன்றைய தேன்றலில் விருந்தினர் விருப்பம். தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக தொலைபேசி வழி நேரடி நேரலை நிகழ்ச்சியாக பயணிக்கும் நினைவே சுகம் இன்றிரவு 10:00. இடைவிடாத பாடல்களின் அரங்கேற்றமாய் இரவு சிறகு இன்றிரவு 11:00. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. இசைப்பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

கொடை பண்பலின் 1.5 ஒலிக்கிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

0: பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வசந்த விடியல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: இனிடம் கோடை பண்பலை 100.5 உற்சாகமான வாழ்த்துக்களோடு இணைகிறது சுகமான காலை.

காலை வணக்கம் நேயர்களே. பனித்துளிகள் படர்ந்த புல்வெளி, மெல்லிய காற்றில் அசையும் மரங்கள், மலர்களை சுற்றி ரிங்காரமிடும் தேனீக்கள் என புத்துணர்ச்சியோடு துவங்கும் இந்த காலை பொழுதில் நம் கோடை பண்பலை 100.5 இசையோடு சுகமான காலை. புதிய நம்பிக்கையுடன் இந்த நாளை துவங்கும் வேளையில் உங்களுடன் பாக்யா.

0: அறுவடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: கடைப்பண்பலை 100.5 நேரம் காலை 7:13.

0: 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்
0: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: வணக்கம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் வேளாண்மை துணை இயக்குனர் உமா பேசுகிறேன். கொடைக்கானல் வானொலி நிலையம் எதிரில் ஆனந்தகிரி 4வது தெருவில் உழவர் சந்தை செயல்படுகிறது. உழவர் சந்தையில் விவசாயிகள் தங்களது நிலங்களில் விளைந்த பசுமையான காய்கறிகள், பழங்கள், வெங்காயம், தேங்காய், கீரைகள், பூண்டு ஆகியவற்றை நேரடியாக கொண்டு வந்து நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்கின்றனர். நுகர்வோர்கள் காய்கறிகள் மற்றும் விவசாய விளைபொருட்களை வாங்கி விவசாயிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நுகர்வோர்களுக்கும் தரமான காய்கறிகள் மிகவும் மலிவான விலையில் கிடைக்கும். விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மேலும் இது குறித்து விவரங்கள் அறிய வேளாண்மை அலுவலர் திருமதி பூவிழி அவர்களை 6383639322 என்ற அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். சுகமான காலை. நேரம் காலை 7:28.

காலை வேளையில் இசைப்பாடும் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நேரம் காலை 7:32.

0: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும்
4: என்ன
3: பிரம்மையாக இருக்கும், சரி பாடுவோம்.

0: என்னுடைய பாட்டிற்கு வாயிலேயே வயலின் வாசித்துக் கொண்டிருந்தீர்களா?
1: என்பது வயலினா? இல்லையே, இருக்காதே. சரி, அதை விடுங்கள் மன்னா. என்ன பாடினீர்கள்? ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்றுதானே வரும். நீங்கள் ஏன் அரசன் மறைவதில்லை என்று பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்?
0: அமைச்சரே, ஆதவன் வேறு அரசன் வேறா? குறிப்பாக இந்த பேசிக் கொண்டிருக்கிற இந்த அரசன் வேறா? எப்படி பாடினால் என்ன அமைச்சரே?
1: ஏன்மண்ணா, நீங்களும் ஆதவனும் ஒன்றா? ஏணி வைத்தால் கூட எட்டாது.
0: ஆமாம் ஆமாம் அமைச்சரே, ஏணி வைத்தால் கூட எட்டாதுதான். யார் இல்லை என்று சொன்னது?
1: அறிவுபூர்வமாக பேசுவதாக நினைப்பாமண்ணா. சரி, இந்த காலையிலேயே காமெடி செய்வதை எப்போதுதான் நிறுத்தப் போகிறீர்கள்?
0: இந்த அமைச்சர் விடமாட்டார் போல இருக்கிறதே. சரி அமைச்சரே, எப்போதுதான் கண்டென்ட்டை துவங்க போகிறீர்கள்?
1: அப்படியே பேச்சை மாற்றுகிறார் பாருங்கள். சரி சரி மன்னா, புறப்படுங்கள். மேட்டூர் அணை வரை சென்று வருவோம்.
0: மேட்டூர் அணைக்கா? ஓ, மீன் சாப்பிடவா அமைச்சரே? புறப்படுவோம் புறப்படுவோம், வாருங்கள் வாருங்கள் அமைச்சரே.
1: ஏன் மன்னா, மேட்டூர் அணைக்கு செல்லலாம், பெருகி ஓடும் நீரை பார்க்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று நினைத்தால் நீங்கள் துள்ளி ஓடும் மீனை பிடிக்கலாம், வறுத்து தின்னலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்.
0: சரி சரி விடுங்கள் அமைச்சரே, என்னுடைய பயணத்தில் உண்ணுதல் உறங்குதல் எல்லாம் கலந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா?
1: முடியவில்லை. சரி மன்னா, மேட்டூர் அணையின் சிறப்பு சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் தான் அந்த ஊர்காரர்.
0: அது அமைச்சரே, நான் மேட்டூர்காரனாக இருந்தால் நீங்கள் கேட்டவுடன் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்ல வேண்டுமா என்ன? அதுவெல்லாம் என்னுடைய மூளையில் ஒரு ஓரமாக இருக்கும். அதையெல்லாம் திடீர் என்று எப்படி தோண்டி எடுத்து சொல்லுவது?
1: சரியாய் போய்விட்டது
0: அமைச்சரே. இப்போதைக்கு எனக்கு நினைவில்லை, நீங்களே சொல்லிவிடுங்களே.
1: இல்லை மன்னா, நீங்கள் சொன்னால் தான் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் தான் இந்த தர்பாரிலும் சொல்ல போகிறீர்கள்.
0: அமைச்சரே, எனக்கு தான் நினைவில்லை என்று சொல்லுகிறேனே.
1: நினைவில்லை என்றால் என்னமண்ணா? நாம் சில பல நாட்களுக்கு முன்பு மேட்டூர் அணைக்கே நேரடியாக சென்று மக்களை சந்தித்தோமே, அதுவாது நினைவிருக்கிறதா?
0: ஓ ஆமாம் ஆமாமா, நினைவிருக்கிறது அமைச்சரே, நினைவிருக்கிறது.
1: அப்போது நீங்கள் தான் மேட்டூர்

0: அரண்மனையின் சிறப்புகளை அழகாக தொகுத்து தந்தீர்கள். அந்த ஒளிப்பதிவு இப்போது என்னிடம் இருக்கிறது, அதை நம்முடைய ஒளிக்களஞ்சியத்திலிருந்து கேட்கலாமா மன்னா?
1: அருமையான ஏற்பாடு அமைச்சரே, கேட்கலாமே. எங்கே எங்கே ஒளிபரப்புங்கள்?
0: இதோ இதோ மேட்டூர் அணையின் சிறப்புகளை நீங்களே சொல்லுகிறீர்கள், கேளுங்கள் மன்னா.
1: மேட்டூர் அணையை பத்தி சொல்லணும்னா, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அணை இந்த மேட்டூர் அணை. அது மட்டுமல்ல, இந்த மேட்டூர் அணையை கட்டி முடிக்கப்பட்ட போது ஆசியாவிலேயே மிக உயரமான அணையாக இந்த மேட்டூர் அணை தான் இருந்தது. அது மட்டுமல்ல, உலகிலேயே மிகப்பெரிய ஏரியாகவும் இந்த மேட்டூர் அணையினுடைய நீர்த்தேக்கம் இருந்திருக்கிறது. பாம்பு பண்ணைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிலை இருக்கு. அந்த சிலை வந்து கர்னல் WM Ellis என்பவருடைய மார்பளவு சிலை. இவர் தான் மேட்டூர் அணையின் சிற்பி என்று சொல்லப்படுகிறார். ஏன்னா இவர் தான் வந்து இந்த அணையினுடைய பொறியாளராக இருந்திருக்கிறார். இவருடைய முழு அளவு சிலை 16 கண் பாலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மேட்டூர் அணையினுடைய உயரம் 214 அடி, இதனுடைய அகலம் 174 அடி. இந்த அணையினுடைய நீர் சேமிப்பு பாத்தீங்கன்னா 120 அடி. இந்த அணையினுடைய மொத்த நீளம் 1700 மீட்டர். 93.4 TMC தண்ணீரை இங்கே சேமிக்க முடியும். இந்த அணை எப்ப கட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அணை வந்து 1925 கட்ட தொடங்கி 1934 அணையினுடைய பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. ஏறத்தாழ 9 ஆண்டுகள் இந்த அணையினுடைய கட்டுமான பணிகள் நடந்திருக்கிறது. அன்றைக்கே இந்த அணையை கட்டுவதற்கு 4.8 சுழியம் கோடி செலவாகியிருக்கிறது. ஏறத்தாழ 5 கோடி ரூபாய் இந்த அணையை கட்டுவதற்கு செலவாகியிருக்கிறது. 9 ஆண்டுகள் இந்த அணை கட்டப்பட்டிருக்கிறது.
2: இந்த மேட்டூர் அணையை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதனால இந்த அணையை ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்க.
1: நம்ம சொன்னோம், இந்த அணை 1925 1934 வரை கட்டப்பட்டது, 9 ஆண்டுகள் கட்டப்பட்டது. 4.8 கோடி ரூபாய் 100 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த அணை கட்டுவதற்கு செலவானது என்று சொன்னோம். அன்றைக்கு சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருந்தவரனுடைய பெயர் ஸ்டான்லி. அவருடைய நினைவாகத்தான் இந்த அணைக்கு ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, இந்த அணையை 10,000 தொழிலாளர்கள் 9 ஆண்டுகளில் கட்டி முடித்திருக்கிறார்கள். கம்பீரமாக சுண்ணாம்பு மற்றும் காரையினால் கட்டப்பட்டது இந்த மேட்டூர் அணை. அது மட்டுமல்ல, இன்றும் ஒரு அணையை கட்டுவதற்கான தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய முன்மாதிரியாக இந்த மேட்டூர் அணை பார்க்கப்படுகிறது. இந்த மேட்டூர் அணை கட்டப்பட்ட பிறகுதான் அணை முழுவதையும் கல்லால் தான் கட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதும் தெரிய வந்துச்சு. அது மட்டுமல்ல, தேக்கப்பட்ட நீரை மதகுகள் வழியாக ஆற்றுக்கும் கால்வாய்களுக்கும் விடுவதற்கான முறைகளும் இந்த மேட்டூர் அணையை கட்டப்பட்ட பிறகுதான் உருவாக்கப்பட்டது. இந்த மேட்டூர் அணை என்பது 20 லட்சம் ஏக்கருக்கான பாசன வசதியாக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருக்கிறது.
0: மண்மனம் மாறாமல் மேட்டூர் அணையின் சிறப்புகளை சிறப்பாக சொல்லி இருக்கிறீர்களே மன்னா.
1: ஆமாம் அமைச்சரே, நானா இப்படி பேசி இருக்கிறேன்? என்னால் நம்பவே முடியவில்லையே.
0: நீங்களேதான் இப்படி அழகாக பேசி இருக்கிறீர்கள் மன்னா.
1: நல்லது நல்லது அமைச்சரே, மிக்க நன்றி.
0: சரி சரி மன்னா, உங்களுக்கு வேலையை மிச்சப்படுத்தி கொடுத்திருக்கிறேன் அல்லவா?
1: அதனால்
0: நாம் மேட்டூர் அணைக்கு சென்றவுடன் மீன் சாப்பிடும் செலவை முழுவதுமாக நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னா.
1: என்ன?
3: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதொடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீவ்ஸின் மனதொடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
6: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா.
7: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.

0: கோடை பண்பலை 100.5 பிரித்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிரித்வி விமென்ஸ் இனவர்
1: பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி பிரித்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிரித்வி

0: இன்று செப்டம்பர் 1.
1: கான்ஸ்டான்டினோபிள் வரலாற்று பாடம் பள்ளிகளில் படிக்கும் பொழுது மதிப்பெண் பெற உதவும். காரணம், உலக வரலாறு திருத்தி எழுதப்பட ஒரு வகையில் இதுவும் காரணம். 1453 துருக்கியர் இதை கைவசப்படுத்தினர். அப்பொழுது அதற்கு ஒட்டோமன் பேரரசு என்று பெயர். ஐரோப்பியர்கள் ஆசிய பகுதிகளுக்கு வர முடியாது போயிற்று. இந்திய மிளகு, இலவங்கம் முதலான வாசனாதி திரவியங்கள் இல்லையென்றால் அங்கே மீண்டும் பழைய கற்கால வாழ்க்கையை நோக்கி போக வேண்டிய நிலை. அதனால் கடல்வழி பயணம் மேற்கொண்டு புதிய உலகை கண்டுபிடித்தனர் ஐரோப்பியர். அங்கே காலனிகளை உருவாக்கினர். ஒரு வழியாக வாஸ்கோடகமா ஆப்பிரிக்காவை சுற்றி வழி கண்டுபிடித்தார். நம் நாடும் ஐரோப்பியரின் சூழ்ச்சியில் அடிமைப்பட ஆரம்பித்தது. கான்ஸ்டான்டினோபிளின் இன்றைய பெயர் இஸ்தான்புல். கோடிக்கணக்கானோர் சுற்றுலா செல்லும் அழகிய துருக்கி நகரம். அது பல பேரரசுகளின் கைப்பாவையாய் மாறியிருக்கிறது. முன்பு கிறிஸ்தவம் தழைக்க உதவியிருக்கிறது. முன்னொரு காலத்தில் அந்த நகரத்துக்கு பெயர் பைசாண்டியம். பைசாண்டிய பேரரசை வீழ்த்த அராபியர்கள் மீண்டும் போர் தொடுத்தனர். இந்த முறை 1800 கப்பல்கள் தாக்கின. ஆனாலும் அராபியர்கள் மீண்டும் அங்கே வெற்றி பெற முடியவில்லை. கிபி 717 கான்ஸ்டான்டினோபிள் மீண்டும் முற்றுகைக்கு உள்ளான நாள் இதுவென கருதப்படுகிறது. சீக்கியர்களின் புனித நூலான ஆதி கிரந்தம் சீக்கிய குருமார்களின் பக்தி பணுவல்களின் தொகுப்பு. இதில் மற்ற மதத்தைச் சார்ந்த பெரியவர்கள் 15 பேரின் துதிப்பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. குருநானக் தொடங்கி குரு கோவிந்த் சிங் ஈராக உள்ள 10 குருமார்களின் வழிபாட்டு பாடல்கள் அதிகம் உள்ளன. ஆதி கிரந்தமும் சீக்கியர்களால் குருவாகவே மதிக்கப்படுகிறது. அமிர்தசரஸின் பொற்கோவில் ஹர்மந்தர் சாஹிப் என அழைக்கப்படுகிறது. 1604 பொற்கோவிலில் ஆதி கிரந்தம் மூலஸ்தானத்தில் வைக்கப்பெற்று வணங்கப்படத் தொடங்கிய நாள் என்று. வரலாற்று ஏடுகளிலும் நாளேடுகளிலும் மனம் சஞ்சரிக்கும் பொழுது சஞ்சலப்படும் மனதை இசை ஓரளவுக்கு தேற்றும் மடைமாற்றும். சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் கர்நாடக இசை பிரவாகம் ஒன்று பாலக்காட்டிலிருந்து நாடு முழுக்க பாய்ந்தது. செம்பை என்பது பாலக்காட்டில் உள்ள ஒரு ஊர். இப்பொழுது அது இசை வல்லுநரை குறிக்கும் அடைமொழி. செம்பை வைத்தியநாத பாகவதர் பாடுகிறார் என்றால் தேனீக்களாய் மக்கள் கூட்டம் கூடும் அவர் குரல் தேன் பருக. இசைத்தட்டு நிறுவனங்கள் அவர் பாடலை பதிவு செய்ய காத்திருக்கும். ஒவ்வொரு பாடகருக்கும் சில ராகங்கள் பாடாந்தரங்கள் பெருமை சேர்க்கும். செம்பை அவர்கள் சதாசிவ பிரமேந்திரர் இயற்றிய சாமாராக கீர்த்தனையை பாடினால் அந்த தலைமுறையே மயங்கும்.

0: இன்றும் கேரள இளையோரின் விருப்பத் தேர்வாக இருக்கிறது இந்த பாடல். இதை பிரபலப்படுத்தியதில் செம்பை வைத்தியநாத பாகவதருக்கு பெரும்பங்கு உண்டு. 1896 செம்பை வைத்தியநாத பாகவதர் பிறந்த நாள் இன்று.
1: உயிர்கள் வாழ உணவு அவசியம்.
2: உயிர் வாழ உண்ணும் உணவில் ஊட்டச்சத்து அவசியம்.
1: உடல் வளர்ச்சிக்கு உதவிடும் புரதம்.
2: ஆற்றல் அளித்திடும் மாவுச்சத்து.
1: செரிமானத்திற்கு உதவிடும் நார்ச்சத்து.
2: வளர்சிதை மாற்றங்களுக்கு உதவிடும் வைட்டமின்கள், தாதுப்புகள் என.
1: ஆரோக்கியம் நிறைந்த சரிவிகித உணவு உண்பது மிகவும் அவசியம்.
2: உடலுக்கு உறுதியூட்டும் ஊட்டச்சத்துக்களை
1: சரியான விகிதத்தில் அன்றாட உணவில் எடுத்துக்கொள்ள விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கில்
2: செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை
1: கடைபிடிக்கப்படுகிறது ஊட்டச்சத்து வாரம்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அவசியம்
1: ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு அவசியம்
1: ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
3: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
4: வத்தலக்குண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50ஆவது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
5: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: Usha Sunflower Oil.

காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30க்கு கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸின் அன்பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை.

புதிய நம்பிக்கையோடு புறப்படும் உங்களுடன் நிறைவு பகுதிக்கு வருகிறது கோடை பொன்மலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கவிழன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் இன்று நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டை தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு தொழில்துறை கல்வித்துறை இடையே வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌசாம்பியில் பட்டாசு தொழிற்சாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் காயமடைந்தனர். காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்த வாராந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டவர்களை கண்டறிய முடியவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்டியானக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, ஒவ்வொரு நாளும் உற்சாகம் நமக்கு துணையாக இருந்தால் கவலைகளை காற்றில் பறக்கவிட்டு கனவுகளை கைகளில் ஏந்தி சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை சிரிப்போடு ரசித்து வாழ்ந்திடலாம். இன்றைய மனதோடு ராகம் திரும்பும் திசையெல்லாம் பசுமையாக முல்லை வைகை வராக நதிகள் பாய்ந்து வளம் சேர்க்கும் மாவட்டம். மேகமலை, வெள்ளிமலை, அகமலை, சுருளி, கும்பகரை அருவிகள் என சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த இடங்கள் நிறைந்துள்ள மாவட்டம். எண்ணற்ற திரைக்கலைஞர்களும் எழுத்தாளர்களும் பிறந்த மாவட்டம் அதுதான் தேனி மாவட்டம். இந்த மாவட்ட நேயர்களின் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்க வரலாம். இந்த மாவட்டத்தின் அறிமுக நேயர்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 பொதுவான நேயர்கள் 24 24 26 293 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2.

0: இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம்.
1: தமிழ் கடவுள் காலை வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: பிரியகுளம் மகேந்திரவர்மன் கோயில் தெரு, கூலிச்சாமி, அமராவதி. இன்னைக்கு முருகனுக்கு பிறந்த நாள், லைன் கிடைச்சிருக்கே, போடுங்க முருகா. மீனாவா?
0: யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அரோகரான்னு சொல்ல சொல்றீங்களா?
1: அரோகரா அடுத்து வரும் சாமி. அரோகரா முடிவு தருவாயில சொல்றேன் முருகா. அரோகரா
0: சரிங்க. ரொம்ப உற்சாகமா இருக்கீங்களே, என்ன காரணம்?
1: சாமி கடல்ல முத்தெடுத்தது மாதிரி இருக்கு சாமி. முக்கடல் இல்ல முத்தெடுத்தது மாதிரி இருக்கு சாமி. லைன் பிடிக்கிறது முருகனை வேண்டே. முருகன் பிறந்த நாளுக்கு எனக்கு லைன் கிடைச்சிருக்கு இன்னைக்கு.
0: பாத்தீங்களா, கேட்டதும் கொடுப்பவனே முருகா முருகான்னு பாட வேண்டியதுதான். சரிங்களா,
1: பாடிக்கிடுவோம்.
0: சரிங்க, இதே மகிழ்ச்சியோட என்ன பாடல் கேட்கலாம்?
1: வேட்டைக்காரன் கூட. அதாவது வந்து சாமி, விநாயகரன் வேலவன் பையன். விநாயகன் வேலவன் நதியா மருமக.
0: சரிங்க.
1: முத்துப்பிரியா மருமக. முத்து குமரன் பேரன். ஏ வித்யாஸ்ரீ.
0: எல்லாருக்கும் சாமி பேரா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க.
1: அரசி முத்து அரசி பூராமே தமிழ் கடவுள்லதான் நம்மளுக்கு வரேன். தமிழ் கடவுள் தான் நம்மளுக்கு உயிரே வரும்.
0: சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினதுக்கு. இப்ப உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.

தாத்தா பத்தி சும்மா ஓரமா வசிக்கமா தாத்தா பத்தி சும்மா அவன் மத கர மத்தரு பத்தர முத்துல தக்குல பொட்டல கட்டுல மூதுக்கண்ணா அந்த கட்டுல தண்டர் குந்தர அந்த வந்தர் ஜூட்டுக்கண்ணா அந்த சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா இப்பட ஜோடு அந்த சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா இப்பட ஜோடு அந்த சூட்டுக்கண்ணா வந்தர் ஜோட்டுக்கண்ணா இப்பட ஜோடு.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: ஆட்டு மந்தைக்கு என்ன இயல்புன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு விழுந்ததுன்னா அதே மாதிரி நாமளும் விழணும் தான் நினைக்குமே ஒழிய, அது விழுந்து அடிபட்டுடுச்சு செத்து போச்சு நம்ம விலகி நிக்கணுமே இது ஆட்டால நினைக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு மந்தை மனோபாவம். இன்னும் கரெக்டா சொல்றதா இருந்தா, என்டையர் ஆடுகள் சேர்ந்ததுதான் ஒரு நபர். அங்க ஒரு 150 ஆடு இருக்குது அப்படின்னா, 150 சேர்ந்து ஒன்னாத்தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணுமே ஒழிய, தன்னை ஒரு தனி மனிதனா தனி உயிராக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஆட்டுக்கு தெரியாது. மனிதர்களிலும் பல பேர் ஆடுகள். இவன் இந்த காரியம் பண்ணான்னா நானும் பண்ணணும். ஏன் பண்ணணும்? அவன் பண்ண அதே காரியத்தை நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ணாம இருந்தா என்ன? எங்க பெரியமா பையனை தான் எப்பவுமே எனக்கு மேற்கோளா காட்டுவாங்க. அவன் சுரேஷ்னு பேரு. சார் சொன்ன மாதிரி தான், அவன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க், இவர் எப்பவுமே லாஸ்ட் ரேங்க். அவன் எப்பவுமே சென்டம் எல்லாத்துலேயுமே. ஏதோ ஜஸ்ட் பாஸ் வாங்கினா பெரிய விஷயம். இவர் படாது பாடுபட்டு அப்புறம் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோ என்னமோ படித்து ஒரு மாதிரி அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு அப்படின்னு. நான் இவன் சொன்னான், நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? அவன் என்னை பார்த்து கற்றுக்கலாமில்ல? நான் எதுக்கு அவனை பார்த்து கற்றுக்கணும்? அவன் என்னை பார்த்து கற்றுக்கலாமில்ல? எங்கள் அம்மா என்னை கொன்னே போட்டாங்க சார். எப்போ பார்த்தாலும் சுரேஷை பாரு, சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. அவன் அமெரிக்காவுக்கு போயிட்டான். இவன் வீடு என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எப்படி அமெரிக்காவுக்கு போய் வேலை வாங்கிட்டான் பார்த்தேன். நீ இங்கேயே உட்காந்துருக்க, அறிவு இருக்கா உனக்கு? நீ சுரேஷை பாரு, சுரேஷை பாரு. ஏன் நாம இன்னொருத்தரை காமிச்சு அவனை மாதிரி இருன்னு சொல்லணும்? பேரண்ட்ஸ் முதல்ல யோசிக்கணுமா இல்லையா? ஏன் இன்னொருத்தரை காட்டணும் அவனை மாதிரி? நீ இரு அவனை மாதிரி. நான் அவனை மாதிரி இருக்கிறது அவன் பிறந்திருக்கிறானே, நான் என்னத்துக்கு போய் அவனை மாதிரி இருக்கணும்? நம்முடைய சமூக மனோபாவமே என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்தை மனோபாவம். இப்போ சில பேர் ஒருத்தர் கார் வாங்கிட்டா அதே காரணம், எதுக்கு தான் அதே காரணம் வாங்கணும்? அப்போ என் கார் அவர் காரன் என்ன யாருதுன்னு தெரியாமல் போயிடும். நான் வேற கார் வாங்கினதான் நல்லா தெரியும். நான் ஏன் ஒரு வித்தியாசமாக கார் வாங்கக்கூடாது? நான் ஏன் வித்தியாசமாக வீடு கட்டக்கூடாது? நான் ஏன் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது? அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். ஆனால் நம்முடைய மனம் அப்படி இல்லை. இப்போ நான் வர அந்த பேஸ் பாருங்க, இந்த மந்தை மனோபாவம் தான் நம்முடைய சோகத்துக்கு காரணம். நம்ம ஏன் சந்தோஷமாக இல்லைன்னா சோகத்துக்கு காரணம். இப்போ நம்மளோட ஒத்தவன்லாம் ஒரு லைனில் போயிட்டா அதே லைனில் நம்ம போகல அப்படின்னு நம்ம மனசில் எப்போவுமே ஒரு வருத்தம் வந்துடும். நானும் அதை படிச்சிருக்கலாம்ல. இப்போ எல்லாரும் எம்டெக் படித்தா நான் எம்டெக் படிக்கணும், எல்லாரும் டாக்டர் படித்தா நான் டாக்டர் படிக்கணும், எல்லாரும் வந்து சுற்றி இருக்கிறவங்கலாம் என்ன மாதிரியான ஒரு வீடு கட்டுறானோ அதே மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும் அவசியம் இல்லை. இன்னொருவர் போல் நான் இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு தெளிவு. பிறரோடு என்னை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. எக்காரணத்திலும் நான் பிறரை பார்த்து வாழ வேண்டிய ஒரு ஜெராக்ஸ் வாழ்க்கை, காப்பி அடிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. வெளியில வர்றாங்க பாருங்க, அவங்க தான் எப்பவுமே நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்புறம் நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுல நான் என்ன எந்த அளவுக்கு மாத்திக்கலாம்? அவர் இதை பண்ணிருக்கலாம், அவர் இதை பண்ணிருக்கலாம், இவர் அதை பண்ணிருக்கலாம். இதை நினைச்சா நான் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவர் அப்படி நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு, அவர் அப்படி நடந்த நான் எப்படி நடக்கலாம் அதை மட்டும் சொல்லுங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஒரு சின்ன பொன்மொழி நான் படித்தது, நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் தருகிறோம். நாம சாவியை தொலைச்சிடுறோம், ஆனா பூட்டை சுத்தி இல்லாத அடிச்சு பூட்டை உடைக்கிறோம். தப்பு பண்ணது ஒரு ஆளு, தண்டனை இன்னொருத்தருக்க. நாம் சாவியை தொலைத்து விட்டு தண்டனையை எப்போதும் பூட்டுக்குத்தான் கொடுக்கிறோம். அது மாதிரி இதுல நான் என்ன தப்புன்னேன், நான் என்ன எப்படி மாத்திக்கலாம், அது வந்து எண்ட்லெஸ். ஸோ அன்ஹாப்பியாக மட்டும்தான் நம்ம இருப்போம். எப்போவுமே நம்ம வருத்தமும் அசௌரியமும் உள்ள ஒரு ஆளாகத்தான் நம்ம எப்போவுமே இருப்போம். அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அவசியம்னா தான் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகணும். அவசியம் இல்லைன்னா அந்த இடத்துக்குள்ளே மூக்கம் நுழைக்கக்கூடாது, அது மூலமாக நம்ம பெரிய கஷ்டத்துக்கு உள்ளாகும். இந்த மாதிரி நம்மளை சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய லைஃப்பில் நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு.

0: சுகத்துக்கும் துக்கத்துக்கும் மற்றவர்களை நீங்கள் கேந்திரமாக ஆக்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் துக்கப்பட்டுக் கொண்டே இருப்பீர்களே ஒழிய உங்களால் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்
3: வத்தலக்குண்டு தமிழ்நாடு துணிக்கடையின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம் செப்டம்பர் 2 முதல். ஒவ்வொரு 1000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் பரிசு உண்டு மற்றும் எண்ணற்ற ஆஃபர் ஆடைகள். தரத்திலும் ரகத்திலும் விலை மலிவிலும் மலைமகள் மடியில் மக்களின் பாராட்டில் 50வது பொன்விழா ஆண்டில் தமிழ்நாடு துணிக்கடை வத்தலக்குண்டு.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரியில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்ட மகிழ்ச்சி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
11: கோபால் பல் பொடி.
12: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: கல்யாணத்துல கவனிச்சியா,
14: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
13: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
14: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
13: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30க்கும் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரல், உலக பொதுமறையாம் திருக்குறள் நமக்கு தந்துள்ள வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துரைக்கும் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று சிறப்பிக்க காத்திருக்கிறார் நல்லாசிரியர் மே செய்யங்கொண்டான் அவர்கள். நேர்களே, வானவில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களது சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்தால் நீங்கள் நிகழ்ச்சியோட முத்தான நேயராக அறிவிக்கப்பட்டு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பகல் 2 மணிக்கு வலம் வரும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பினை பெறலாம். இந்த வாய்ப்பு ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கு கிடையாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வானவில் நிகழ்ச்சியும் காத்திருக்கிறது முத்தான நேயர்களுக்காக. தேனி மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இப்ப இணைப்புல யாருங்க?
15: தேனி மாவட்டத்துல கன்னியமேட்டுல இருந்து முருகன் மாலதி பேசுறேன்.
13: முருகன் மாலதி, எப்படிமா இருக்கீங்க?
15: நல்லா இருக்கும்.
13: சரிங்க, ஏன் மாலதி மாலதின்னு கத்துறீங்க?
15: இல்ல மாலதி முருகன்றதுக்கு முருகன் மாலதின்னு சொல்லிட்டு.
13: பரவாயில்ல, கணவர் பெயரை

0: பின்னாடி சொன்ன என்ன?
1: கேட்டுக்கிட்டே
0: இருக்கீங்க மேடம், நீங்க வேற எதையாவது கேட்டுறாதீங்கன்றீங்களா? என்ன பாடல் கேக்கலாம்?
1: ரெக்கப்படத்துல இருந்து கண்ண காத்து போது நிழலாக கூட வரேன்.
0: இத பாடல் உங்களுக்காக. நன்றிங்கம்மா.

0: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய தேனி மாவட்ட நேயர்களுக்காக நேரம் இப்போ காலை 8:26 ஆயாச்சு. யாருங்க? வணக்கம்.
1: நாங்கள் தேனி மாவட்டத்திலேருந்து காமக்காட்டிலேருந்து பேசுகிறோம்மா.
0: தேனியில் எந்த ஏரியா?
1: காமக்காவட்டி.
0: காமக்காவட்டி. உங்கள் பேர்மா?
1: லிசா.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம்மா.
0: சரிங்கம்மா, ரொம்ப அமைதியாக பேசுறீங்க.
1: இன்னைக்கு இன்னைக்கு தான்மா பேசுறேன் நான்.
0: முதன்முறையா? ம், அறிமுகமாக ஆயிட்டீங்க.
1: ஆமாம்,
0: வெள்ளிக்கிழமை கிடச்சிருக்கணும், ஆனால் தேனி மாவட்டம்னு இன்னைக்கு கிடச்சிருச்சு.
1: ஆமாம்.
0: ம், சரிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. எத்தனை வருஷமாக ரேடியோ கேட்டுட்ருக்கீங்க?
1: நாங்கள் இதை 2 கேட்டுட்ருக்கோம்மா.
0: எந்த நிகழ்ச்சிம்மா, எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
1: எங்களுக்கா?
0: ம், தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க. என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: எங்களுக்கு இரவுக்கு 1000 இருந்து உயிர் உருவாக பாட்டு வேணுமா?
0: நன்றிங்க. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும்

0: வழங்கும் மனதோடராகும்
1: இணைந்து வழங்குவோர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
2: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
4: புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
2: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
3: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
2: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
3: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறமா?
4: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
5: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு இருக்கோம் மனதோடு ராகம். தேனி மாவட்ட நேர்களுக்காக இப்ப இனிப்புல யாருங்க?
6: என்னங்க? சரண் பிரபுநாதன், ஜெயமங்கலம்.
5: சரண் பிரபுநாதன்,
6: ஆமாங்க, ஜெயமங்கலம்.
5: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம்.
6: நம்ம பண்பு அனைவரும் நல்லா இருக்காங்களா?
5: எல்லாருமே நல்லா இருக்காங்க. நலம் விசாரிக்கிறதே ஒரு தனிதான், சிறப்பு
6: தான் இல்லைங்களா மேடம்?
5: சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் வந்து ஊருக்கு வந்திருக்கேன், கோயிலுக்கு.
5: எந்த ஊர் கோயில் போயிருக்கீங்க?
6: நம்ம ஊர் பக்கத்து சிறுவர்பட்டிங்க.
5: உங்களுக்குள்ளே சொல்லிக்கிறீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
6: சிறுவர்பட்டி.
5: இப்பதான் கேக்குது.
6: சிறுவர்பட்டி உலகம் அங்க இருக்குது.
5: சரிங்க,
6: நம்ம ஊர் பக்கத்து ஊர் தாங்க.
5: சரிங்க சரிங்க. என்னவே
6: உங்களுக்கு பேச ரொம்ப நன்றி மேடம்.
5: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
6: இட்லி கடை வந்து எஞ்சாமி வந்தான் அந்த சாங் மேடம்.
5: சரிங்க. இப்ப வந்துட்டு இப்ப தேனி மாவட்டத்துல வந்துட்டு நிறைய சுற்றுலா இடங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்ப திடீர்னு வெளிநாட்டுக்காரவங்க யாராவது வந்துட்டாங்க ஊரை தேடி, அப்ப அந்த எந்த இடத்த நீங்க நல்லா சிறப்பா சொல்லுவீங்க? எங்க ஊர்ல இதுதாங்க ஸ்பெஷல்.
6: நம்ம ஊர்ல வந்து கொடிக்கா ரொம்ப ஃபேமஸ்ங்க.
5: சரிங்க.
6: பெத்தல கொடிக்கா. அதாங்க ரொம்ப பிடிக்கும்.
5: உணவு பத்தி தான் சொல்லுவீங்க?
6: ஆமாங்க.
5: சரிங்க.
6: நம்ம ஊரை பத்தி வெத்தல தாங்க, வெத்தல, அகத்தி கீரை, நெல்,
5: பாடல் கொடி பண்பலையின் 1.5. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: குழக்கட்ட புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பெரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்ட.
2: கரெக்ட், அதனாலதான் நீ நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரல் உலக பொதுமறையாம் திருக்குறள் நமக்கு தந்துள்ள வாழ்க்கை தத்துவங்களை எடுத்துரைக்கும் வானவில் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று சிறப்பிக்க காத்திருக்கிறார் நல்லாசிரியர் மே செயங்கொண்டான் அவர்கள். நேர்களே, வானவில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களது சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைத்தால் நீங்கள் நிகழ்ச்சியோட முத்தான நேயராக அறிவிக்கப்பட்டு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் பகல் 2 மணிக்கு வலம் வரும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பினை பெறலாம். இந்த வாய்ப்பு ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கு கிடையாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வானவில் நிகழ்ச்சியும் காத்திருக்கிறது முத்தான நேயர்களுக்காக. தேனி மாவட்ட நேயர்களுக்காக வலம்

0: கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இப்ப இணைப்பில் யாருங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: பேர் பாண்டிச்செல்வி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் தேனி மாவட்டம் கதர்பம்பட்டியிலிருந்து பேசுறேன்.
0: கதர்பம்பட்டி?
1: ஆமா.
0: வானவில் சத்தத்தை குறைச்சிருங்க.
1: குறைச்சுதான் மேடம் இருக்கு.
0: நான் பேசுறது எனக்கே கேக்குது. கொஞ்சம் தள்ளி வந்துருங்கம்மா.
1: தள்ளிதான் மேடம், வெளியதான் இருக்கேன்.
0: சரிங்க, கதர்பம்பட்டி அந்த ஊரோட சிறப்பு என்னது?
1: சிறப்புலாம் இல்லை மேடம், ஒரு கோயில் இருக்கு, பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு, அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும்.
0: ம்,
1: என் குலசாமி கோயில் இருக்கு.
0: சுற்றி வர கோவில்களாக இருக்கு அப்படிதானே?
1: ஆ, சின்ன சின்ன கோயிலாக இருக்கும்.
0: சரிங்கம்மா. பாண்டிச்செல்வி என்ன பண்ணுறீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃபாக மேடம் இருக்கேன்.
0: இருந்தாலும் வீட்டு வேலைகளுக்கு வந்து ஓய்வே இருக்காது, நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும்
1: மேடம்.
0: என்னங்கம்மா?
1: வெளியில
0: போய் உழைச்சிட்டு வராங்க, எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இல்லமா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாமா?
1: எங்க வீட்டுக்கார பேர் சொல்லவா மேடம்?
0: சொல்லுங்க.
1: பேர் சிவச்சந்திரன். நாங்க டாடா ஏசி வச்சிருக்கோம். ராமஜெயன் போட்டிருப்பாரு.
0: ம், சரி. கதர்பம்பட்டி வந்தா அந்த இடத்துல வந்து உங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க பாண்டிச்செல்வி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: தலைவன் தலைவிலிருந்து போடுங்க.
0: இந்த தலைவன் தலைவிக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாகா கொழுக்கட்டை மாவு திண்டுக்கல்.
3: கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: கொழுக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
4: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
3: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழுக்கட்டை.
4: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
5: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது, அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்ட மாவு வாங்குறமா?
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடிப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
5: Usha, Usha Sunflower Oil.
6: Usha Sunflower Oil.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கொழக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப பிடிச்சது, அத நல்லா பண்ண வேண்டாமோ?
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: கொழக்கட்டைக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு,
2: அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேன்.
1: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது கொழக்கட்டை.
2: கரெக்ட், அதனாலதானே நாகா கொழுக்கட்டை மாவு வாங்குறேமா.
3: நாகா கொழுக்கட்டை மாவுல செய்த கொழுக்கட்டை புள்ளியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: கோடி பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: கோடை பண்பலை 100.5 சைபால்.
7: முகத்தில் அருவா சைபால், சரியா திறங்க சைபால், இதையில் அடையா சைபால்.
8: இந்த உலகத்துல நாம நல்லபடியா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமா தேவைப்படுறது ரெண்டு, ஒன்னு செல்வம், இன்னொன்னு அறிவு. சரி, இது ரெண்டுல சிறந்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? இதே கேள்விய ஹஸ்ரத் அலி அவர்கள் கிட்ட கேட்டாங்களாம். அவர் ஒரு பெரிய அறிஞர். கேள்வி கேட்டவங்களும் சாதாரண ஆட்கள் இல்லை, இவங்களும் அறிஞர்கள். ஒரு நாள் ஹசரத்

அலி அவர்கள்கிட்ட 10 அறிஞர்கள் வந்தாங்களாம். ஐயா, நாங்கள் 10 பேரும் உங்ககிட்ட ஒரே கேள்வி தான் கேட்க வந்திருக்கிறோம், ஆனால் எங்கள் 10 பேருக்கும் நீங்கள் தனித்தனியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஒரே கேள்விக்கு இவர்கிட்ட இருந்து 10 விதமான பதில் எதிர்பார்க்குறாங்க. சரி கேளுங்க, என்ன கேள்வி அப்படின்னார் அவர். அப்போ தான் அவங்க கேட்டாங்களாம், செல்வம் அறிவு இது ரெண்டில் சிறந்தது எது? இதுதான் கேள்வி. ஹசரத் அலி என்ன பண்ணார் தெரியுமா? அவங்கள ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார், ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லி அனுப்புனார். முதல்ல ஒருத்தரை கூப்பிட்டார், சொன்னார், அறிவுங்கிறது தீர்க்கதரிசிகள், ஞானிகள், மகான்கள் இவங்களோட பரம்பரை சொத்து, ஆனால் செல்வம்ங்கிறது கொடுங்கோலரின் ஆயுதம், அதனால் அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார், உங்ககிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும், ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார், செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம்,

0: ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார். உங்ககிட்ட செல்வம் இருந்தால் நீங்கள் தான் அதை காப்பாற்றணும், ஆனால் அறிவு வந்து உங்களை எப்பவும் காப்பாற்றும், ஆகவே அறிவு தான் சிறந்தது அப்படின்னார். மூணாவது ஆளை கூப்பிட்டார். செல்வந்தனுக்கு எப்போதும் விரோதிகள் அதிகம், ஆனால் அறிஞனுக்கு நண்பர்கள் அதிகம், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். அடுத்தவரை கூப்பிட்டார். செல்வம் அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையும், ஆனால் கல்விங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வரும், கொடுக்கறதுனால குறையாது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். இன்னொருத்தரை கூப்பிட்டார். அறிவுள்ளவன் எப்பவும் வந்து அதை அடுத்தவங்களுக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான், அதனால் அவங்ககிட்ட தாராளத்தன்மை இருக்கும், ஆனால் செல்வந்தன்கிட்ட கஞ்சத்தனம் தான் இருக்கும், அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆறாவது நபரை கூப்பிட்டார். செல்வத்தை வந்து கள்வர்கள் திருடிட்டு போக முடியும், ஆனால் அறிவை வந்து அப்படி திருடிட்டு போக முடியாது அப்படின்னார். ஏழாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து கால ஓட்டத்தில் அழிஞ்சிரும், ஆனால் அறிவை வந்து கால ஓட்டம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகவே அறிவே சிறந்ததுன்னார். எட்டாவது ஆளை கூப்பிட்டு சொன்னார். செல்வத்துக்கு எப்பவும் எல்லை உண்டு, நிறை உண்டு, அளவு உண்டு, கணக்கு உண்டு, ஆனால் அறிவுக்கு அப்படிப்பட்ட எல்லை எதுவும் கிடையாது, அதனால் அதுதான் சிறந்ததுன்னார். அடுத்தவனை கூப்பிட்டார். செல்வம் வந்து உள்ளத்தில் உள்ள ஒளியை வந்து போக்கிவிடும், இருட்டை உண்டாக்கிவிடும், விரிந்த மனப்பான்மையை வந்து குறுகலாக்கிவிடும், ஆனால் அறிவு அப்படி இல்லை, இருண்ட உள்ளத்தில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலப்படுத்துது, அதுதான் சிறந்ததுன்னார். கடைசியாக பத்தாவது நபரை கூப்பிட்டார். செல்வம் வந்து மனசில் செருக்கை உண்டாக்குது, ஆணவத்தை ஏற்படுத்துது, அதனால் நானே கடவுள்னு நினைக்கிற அளவுக்கு மனுஷனை வந்து தாழ்த்தி விடுது, ஆனால் அறிவு வந்து பணிவையும் பண்பாட்டையும் வளர்க்குது, அதனால் அறிவு தான் சிறந்ததுன்னார். ஆக இப்படி பத்து பேருக்கும் பத்து விதமாக பதில் சொன்னது மூலமாக ஹஸ்ரத் அலி அவர்கள் அறிவு தான் செல்வத்தை விட சிறந்தது அப்படிங்கிறதுக்கு பத்து காரணங்களை சுட்டி காட்டியிருக்கார். அந்த அறிஞர் பத்து பேர் கேட்ட ஒரே கேள்விக்கு பத்து பதில் சொன்னார். நமக்கு வேண்டிய ஒருத்தர் பத்து பேர் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் சொல்லி சமாளித்தார். கேள்வி என்ன தெரியுமா? என்கிட்ட வாங்கின கடனை எப்போயா திருப்பி கொடுக்க போகிற? இதுதான் அந்த பத்து பேரும் கேட்ட ஒரே கேள்வி. இந்த மாதம் 26ஆம் தேதி தந்துடுறேன் அப்படிங்கிற ஒரே பதில் சொல்லி அவ்வளவு பேரையும் இவரை அனுப்பி வச்சுட்டாராம். எல்லாரும் போனதுக்கப்புறம் இவரை தனியாக கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன சார் கணக்கு, 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிசயம் அன்னைக்கு இல்லை, அதுக்கு முத நாளே நடக்க போகுதுன்னாராம். விவரமாக சொல்லுங்கன்னு இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, 26ஆம் தேதி தானே எல்லாரையும் வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு முத நாளே நான் புறப்பட்டு தலைமறைவாயிட போகிறேன் அப்படின்னாராம். ரொம்ப பெருமையா.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். தேனி மாவட்ட நேயர்களுக்காக வலம் வந்து சென்றது. பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கெக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியிருப்பது வரலாற்று சாதனையாகும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில், ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோயில் உள்ளிட்ட 52 கோயில்களின் உள்ளே இன்று முதல் கைபேசியை எடுத்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கொல்லம் இடையே இயக்கப்படும் அனந்தபுரி அதிவிரைவு ரயில் நாளை முதல் பெண்ணாடத்தில்

நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. நேபாளத்தில் நிகழ்ந்த பெரு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 939 அதிகரித்துள்ளது. 4,200 மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 6,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். போன்டினியாக் இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையில் மலரும் ஓர் உன்னத கானம். இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்க உஷா சன்ஃபிளவர் ஆயில்,

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: வழங்கும் வானவில். கோடைப்பண்பலை 100.5 வானவில் இன்று தமிழ் மறைக்கு புகழ் மாலை சூட்டும் வான்புகழ் வள்ளுவத்தை வரவேற்கும் குரலின் குரலாக. வள்ளுவத்தில் கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்படவில்லை. கடவுள் வாழ்த்து முதன் முதலில் அதிகாரத்தில் கடவுள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வாதிடுவோரும் உண்டு. ஆனால் திருக்குறள் எழுதப்பட்ட சமயத்தில் தலைப்புகள் கொடுக்கப்படவில்லை. பின்னாட்களில் பரிமேலழகர் உரை எழுதிய போது இந்த தலைப்புகள் சேர்க்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 10 குறள்களிலும் நாம் விரும்பும் தெய்வத்தில் ஒன்றையோ இயற்கையோ அல்லது பிரபஞ்சத்தையோ பொருத்தி பார்த்தால் 10 குறள்களுமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். கோலில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இந்த குறளில் ஐம்பொறிகள் இயங்காவிட்டால் என்ன நிலையோ, இறைவனை வணங்கி நடக்காதவனின் நிலையும் அதுதான் என்று சொல்லியிருப்பாங்க. என் குணம் அப்படின்னா அருள், அறிவு, அன்பு, பொறுமை, தன்னடக்கம், கொடை, நன்றி, நீதி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு கூட பொருந்தக்கூடியதாக இருக்கும். இன்று முதல் வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தினை கூறும் நேயரை முத்தான நேயராக தேர்ந்தெடுக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. தேர்ந்தெடுக்கப்படும் முத்தான நேயருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படும். ஏற்கனவே வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட மாட்டாது. எண்ணிலடங்கா இன்பங்களை தனதாக்கி கொண்ட பொய்யாமொழி புலவரின் திருக்குறளை சொல்ல வரலாம். அறிமுகங்கள் 24, 24, 24, மகளிர் 24, 24, 29, 9, மற்ற நேயர்கள் 24, 24, 26, 290, 330.

0: 3 என்ற எண்களுடன். முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 என்ற எண்களை பயன்படுத்தி. இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே ஜெயங்கோட்டன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
1: இனிய வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க ஐயா.
1: மகிழ்ச்சி.
0: இன்னைக்கு குரலின் குரல் நிகழ்ச்சி, நேயர்கள் அவங்களோட சிறப்பான குரல்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சி. முத்தான ஒரு குரல் நேயரையும் தேர்ந்தெடுத்துருவோம்.
0: நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயரை பார்த்துருவோமா?
2: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: பல்லுவ வணக்கம் கூறுவது பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி. எல்லாருக்கும் வணக்கங்கம்மா.
0: வணக்கம் ஐயா. சிறப்பு விருந்தினர் இருக்காங்க, பேசிருங்கம்மா.
2: ஐயா வணக்கங்க. ஐயா
1: இனிய வணக்கம். ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
2: அதாவது 38வது அதிகாரம், ஊழுங்கிற அதிகாரம், 379வது குரல். நன்றாங்கால் நல்லவா காண்பவர், அன்றாங்கால் அல்லல் படுவதவன் அப்படின்னு ஒரு வினா தொடுக்கிறாரு. நல்ல செயல்களை செஞ்சேனா நன்மை கிடைக்குது, தீய செயல்கள் செய்யும் போது துன்பங்கள் உன்னை சூழத்தானே செய்யும். உன்னோட ஊழ் வந்து உன்னைய வந்து சுத்தத்தான் செய்யும். நீ ஏன் வருத்தப்படுற? நல்லது நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் இன்பம் நடந்தாலும் ரெண்டையும் ஒன்னா பாரு. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்ற வழிகள் இருந்துச்சுன்னா எப்பவுமே வந்து ஒரு இன்பம் நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கை ஏத்துக்கிறணும் அப்படிங்கறத அழகா சொல்றாரு. நீங்க இதுக்கு பிரிவு கொடுங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன்.
1: மகிழ்ச்சி. ராஜேஸ்வரி அம்மா நல்ல குரல், 379வது குரல். நன்றாங்கால் நல்லவா காண்பவர், அன்றாங்கால் அல்லல் பெறுவது எவன் என்று அந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய விதிய நல்வினை தீவினை அன்று விதியினுடைய பயன்படி நடப்பதாக வள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு அடுத்த குரலும் நல்லா இருக்கும். ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று ஸ்கூலிலும் தான் முந்திரும்பாரு. விதியை விட பெருசு இல்லப்பா, அது வந்து முந்திட்டு நிற்கும் பாரு. ஆனா எல்லாரும் விதிதான் என் வாழ்க்கை அப்படின்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக 620வது குரல் ஆழ்வினை உடைய கடைசியில ஊழையும் உப்பத்தம் காண்பன்பாரு. அதனால ஒரு நல்ல விதி தொடர்பான அறத்துப்பாலுடைய நிறைவு அதிகாரத்துல இருந்து ஒரு குரல் சொல்லிங்க. மகிழ்ச்சிங்கம்மா.
0: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்.
3: அன்புக்குரிய சகோதரிக்கும் சிறப்பு விருதுநர் ஐயாக்கும் இனிமையான காலை வணக்கம் சொல்லி இணைப்பில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகர் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
3: ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நலமே விலகு ஐயா. நல்லா இருக்கேன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. ஐயா அதிகாரம் 108 கயமை, அதுல வந்து குரல் எண் 1073. குரல் வரிகள், தேவர் அணையர் கையவர் அவரும் தாம் மேவன செய்துள்ளவளான். ஐயா தேவர்கள் வந்து எப்படிப்பட்டிருந்தாங்க, அவங்க விருப்பப்படி வாழக்கூடியவங்க ஐயா. அப்படிப்பட்ட அந்த விருப்படி வாழக்கூடியவர்கள் போல அந்த கையவர் என்ற கீழ் மக்களும் வாழ்றாங்க அப்படிங்கறத அந்த தேவருக்கு ஒப்பா வந்து ஐயன்னு சொல்றாரு அப்படிங்குள்ள இது வந்து வஞ்ச புகழ்ச்சி போல் புகழ் போல் இவ்வளவுதான் உள்ளதாக நான் நினைக்கிறேன் ஐயா. உங்களுடைய மேலான கருத்தை சொல்லுங்க ஐயா.
1: அருமங்கய்யா, அறத்துப்பாலோட நிறைவு பொருட்டாவை ராஜேஸ்வரி அம்மா எடுத்தாங்க, நீங்க பொருட்பாலோட நிறைவு பொருட்பாவை எடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி. அதிகாரம் 108 கயமையில 3வது குரல், தேவர் அணையர் கயவர் அப்படின்னு முதல்ல வள்ளுவர் சொல்றாரு. தேவருக்கு இணையானவன் கயவர்னா அந்த கயமை தினமுடைய கீழ் மக்கள்ங்கிறாரு. ஏன்னா ரெண்டு பேருமே நினைச்சதை முடிப்பாங்க அப்படின்னு அந்த குரல் முடியுது. என்ன வேறுபாடுனா, தேவர்கள் நல்லதை நினைப்பார்கள், நல்லதை முடிப்பார்கள். கயவர்களும் முடிக்கிற தேவர்கள் மாதிரிதான், ஆனா நினைக்கிறது கெட்டத அப்படின்பாரு. அதனால முதலில் ஒரு படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டி தேவருக்கும் கயவருக்கும் உள்ள வேறுபாடை வேற்றுமையணியாக பயன்படுத்தி காட்டுவார். நல்ல குரல் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள். நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். மும்பை மாராட்டில இருந்து நடராஜன் பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
4: தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நடிக்கின்றவர் அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலை மாற்ற முடியாதுன்னு வரதராஜன் ஐயா சொல்றாரு சார்.
1: டாக்டர் மூவா உரை. மகிழ்ச்சி. அதான் தனக்கு ஒன்றும் இல்லாத தாழ் சேர்ந்தாருக்கு அல்ல மனக்கவலை மாற்றல் அறிவு.

0: அதாவது இறைவனுக்கு யாருன்னு வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இறைவனுக்கு நிகர் இறைவனை, அவன் தனக்கு ஊனம் இல்லாத மனவன் அவனுடைய திருவடியை சேர்ந்தவருக்கு என்றைக்கும் துன்பம் வராது, மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லக்கூடிய குரல். மகிழ்ச்சிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
6: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
7: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
8: கோடைப்பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: அளவிட முடியாத அற்புதங்களை தன்னகத்தே கொண்ட 1330 திருக்குறள்களில் ஏதேனும் ஒரு திருக்குறளை வந்து நேயர்கள் பகிர்ந்து கொள்ள வரலாம் சிறப்பு விருந்தினர் ஐயா ஜெயங்கொண்டான் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம்மா.
0: வணக்கங்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அம்மா பேசல, ஐயா பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க.
1: அதிகாரம் 51.
0: பேர் சொல்லுங்க ஐயா.
1: சொல்லிடுறேன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி. மனைவி பெயர் மல்லிகா, என் பெயர் ஆர்மா மேடம்.
0: சரிங்க ஐயா, சிறப்பு விருந்தினர் ஐயா இருக்காங்க, உங்களோட திருக்குறள் சொல்லுங்க.
1: அந்த ஐயாவுக்கும் வணக்கம்மா.
2: ஆறுமுகம் ஐயா வணக்கம் சொல்லுங்க.
1: அதிகாரம் 51, தெரிந்து தெளிதல். குறள் வந்து 504. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். ஒருவனது குணங்களை ஆராய்ந்து பின் குற்றங்களையும் ஆராய்ந்து அவற்றுள் எது அதிகமோ அதை கொண்டு அவன் இத்தகையவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் சார்.
2: மகிழ்ச்சி. அருமையான குரல். அர்த்தம், ஒரு மனுஷன்ல 100% நல்லவனும் இல்ல, 100% கெட்டவனும் இல்ல. அவன் குணத்தை நாடணும், குற்றத்தை நாடணும். அதிக சதவீத குணம் இருந்தால் நல்லவன், அதிக சதவீத குற்றம் இருந்தால் கெட்டவன் என்று வள்ளுவன் சொல்லுகிற ஒரு ஆராய்ச்சிக்குரிய குரல், நல்ல குரல். வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணங்கம்மா.
0: சிறப்பு விருந்தினர் ஐயா இருக்காங்க, பேசிருங்க.
1: ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: மிகவும் நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க ஐயா, நல்லா இருக்கீங்க. உழவு பணியிலோட இணைந்தே இருக்கிறேன்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. குரல்யா
1: எல்லாம் அனைவரும் நலம்.
2: நல்லா
1: வள்ளுவத்தின் வழிகாட்டியின்படி நடக்கிறதுனால அனைவருமே நலமா இருக்கிறோம்.
2: மகிழ்ச்சிங்க. நிறைவு நிறைவு
1: ஐயா. அதிகாரம் 68, வினை செயல் வகை, குரல் எண் 679ங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி குழல். இந்த குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. என்னென்னாங்க ஐயா, இப்போ நானும் நீங்களும் நண்பராக இருக்கிறேன்னு வைங்க, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யலாம், நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்யலாம், செய்யலினாலும் வருத்தம் வராது ரெண்டு பேர்த்துக்கும் எதுவுமே. ஆனால் என் ஃப்ரெண்டு அவன் செய்யாட்டி போகிறான் அப்படின்னு, ஆனால் அவன் பகைவராக இருக்கிறாங்கன்னு வைங்க, நமக்கு எதிரியாக இருக்கிறவங்களோ இல்லை ஒரு மனஸ்தாபம் உள்ளவங்களுக்காங்க ஐயா, நண்பர்களாக ஆக்கிறதுக்கு என்ன செய்யணுமாங்க ஐயா? அவர்கள் வந்து ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுதோ அவர்களையே கலந்துக்காமல் நான் போய் அவங்களுக்கு ஒரு உதவியோ, அவங்களுக்கு தெரியாமல் கூட நம்ம அதை செய்யலாங்க ஐயா, மற்றவர் மூலமாக அவர் உனக்கு உதவி செஞ்சாரப்பா அப்படின்னு அவங்க தெரியும் போது அவங்க பகைவராக இருக்கிறவங்க கூட, அட பரவாயில்லையே, நாம் அவனுக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சாலும் நமக்கு அவன் ரொம்ப நல்லது செஞ்சுருக்கானே அப்படின்னு ஒரு நட்பு அங்கே மலரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழலுங்க ஐயா. பெரியவங்க சொல்லுவாங்க, அட இருக்கு நின்று நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம், தலையில் எண்ணத்தை கட்டிட்டு போகணும்னு கிராமத்தில் சொல்லுவாங்க ஐயா. அது மாதிரி இருக்குதுன்னு யாரையுமே பகைச்சிக்க வேண்டாங்க ஐயா. அவங்க போ ஒரு இன்னொரு இடங்க ஐயா, நம்ம பகைவர் ஒருத்தர் வந்து ஒரு சபையில் கூட திட்டி பேசுனா நாம் அந்த இடத்த நீங்கள் அவங்க தப்பாக சொல்லாதீங்கன்னு சொல்லி பாருங்க ஐயா, அங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் உருவாங்க ஐயா. அதனால் பகைவரை பயிற்சிக்காமல் இருக்கிறேங்க ஐயா. நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு எதை செஞ்சுங்கிறது நல்லதாக செய்யலாங்க ஐயா. என்னுடைய தாழ்மையான கருத்தையும் உங்கள் கருத்தை சொல்லுங்க ஐயா.
2: ரொம்ப அழகியா. அதிகாரம் 68, இணை செயல் வகையில் 9வது குறை சொன்னீங்க. ரொம்ப சுருக்கமாக சொன்னால், நண்பருக்கு நல்லது செய்யறத காட்டிலும் பகைவரையும் நண்பராக உறவாக ஆக்கி சொல்லணும், அதை விரைவாக செய்யணும் அப்படின்னு வள்ளுவர் வினை செயல் வகை அதிகாரத்தில் சொல்றாரு. ரொம்ப அழகா அதை விரிவாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரை பார்க்கலாம். வாங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வாழ்க வளமுடன். வளர கோடையப்பம், கரூர் மாவட்டம் நெரூர் தாமோரம் பேசுறேங்கம்மா.
0: வணக்கம்.
3: சிறப்பு அழைப்பர் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் அம்மா.
2: தாமோதரம் ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க
3: ஐயா. என்னுடைய குரல் வந்துங்க அதிகாரமெல்லாம் இல்லை, நான் வந்து மனசுல வச்சுதான் எல்லாம் சொல்லுவேங்க ஐயா. தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு. அதாவதுங்க, ஆற்று மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கிறதோ அதுபோல படிக்க படிக்க அறிவு வளருங்க. இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லிடுறாங்க ஐயா நான். ஆற்று மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கிறதோ அது போல கொடைக்கானல் கேட்க கேட்க அறிவு வளருங்க ஐயா. ஆமா, கோடை பண்பலை கேட்க கேட்க எங்களுக்கு அறிவு நிறைய வளர்ந்தாங்க, நீங்க நாங்கள பேசிட்டு இருக்கிறாங்க ஐயா.
2: ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா
3: ஆமாங்க.
2: கோடை பண்பலை செய்யக்கூடிய பல பணிகள்ல குரலின் குரல் ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்குங்க ஐயா.
3: ஆமா.
2: தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. தோண்ட தோண்ட மணற்கேணி சுரக்கும், பாறையா இருந்தாலும் சுரக்காது, மணற்கேணியா இருந்தாலும் சுரக்கும். அது மாதிரி நல்ல அறிவு தர்க்க தர்க்க சுரக்கும்னு சொன்ன குரல் வந்து அதிகாரம் 40, கல்வியில வரக்கூடிய ஒரு அற்புதமான குரல். 6வது குரல் ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல குரல், கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர பாத்துருவோம். வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்கம்மா.
4: தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துல இருந்து நாகக்கண்ணி பேசுறேன். அதிகாரம் வந்து 76, பொருள் செயல் வகை. அதுல வந்து 757வது குரல், அருள் என்னும் அன்பு ஈன் உளவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு. அதாவது அன்பு என்னும் தாய் பெற்ற அருள் என்னும் குழந்தை, பொருள் என்று சொல்லப்படும் செல்வமுடைய வளர்ப்பு தாயால் வளரும் அப்படின்னு சொல்றாருங்க ஐயா. பொதுவாகவே அன்புங்கிறது தாய் தான், அதாவது தமிழ் மொழி மாதிரி. அந்த செவிலிங்கிறது வந்து வளர்ப்பு தாயின்னு வளர்ப்பு தாயா சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பிற மொழியிலையும் போயிடுறோம்ல, அப்ப இது எதனால ஐயா உருவாக்கப்பட்டது? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க.
2: 76, பொருள் செயல் வகை. அதாவது அன்பு பெற்றெடுத்த அருள் அப்படிங்கிற குழந்தை, பொருள் என்னும் செல்வத்தின்

0: உடைய செவிலித்தையால் வளர்க்கப்படுது. சங்க இலக்கியத்திலிருந்தே நமக்கு ரெண்டு கூற்று இருக்குமா, நற்றாய் கூற்று செவிலித்தாய் கூற்றுன்னு தமிழன் சொல்லியிருக்கான். அதாவது பெற்றவள் நற்றாயாகவும் அவர்களுக்கு தோழி போல இருந்து நல்ல கருத்துக்களை அறிவுரைகளை சொல்றவங்கள செவிலித்தாய். அது மாதிரி செல்வத்துக்கு சிறப்பு இருக்கு, அதுவும் தீய வழியில ஈட்டக்கூடாதான், அற வழியில ஈட்டக்கூடிய பொருளுக்கு சிறப்பு இருக்கு, அந்த செல்வம் தான் செவிலித்தாய். ஆனால் பெற்றெடுத்த தாய் அன்புதான், குழந்தைக்கு பெயர் அருள், அதாவது இரக்கம் கருணை, அதாவது அன்பு பெற்றெடுத்த அருள் அப்படிங்கிற குழந்தை இந்த பொருள் அப்படிங்கிற செவிலித்தாயால் வளர்க்கப்படுகிறதுனா பொருட்செல்வம் முக்கியம், ஆனால் அதை நல்ல வகையில் அற வழியில ஈட்டணுங்கிறத அந்த அதிகாரத்தை முழுமையா படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவர் அதை ரொம்ப அழகா சொல்வார், ஏனை இரண்டும் ஒருங்கும் பாரு, அதாவது பொருட்செல்வத்தை அறவழியில் ஈட்டினால் அறமும் இன்பமும் தானாக வரும் என்று சொல்லுவார். அதனால நல்ல வழியில் பொருள் ஈட்ட வேண்டும், செய்க பொருளை சம்பாதிக்கணும், அது நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்தியுள்ள அற்புதமான திருக்குறள். இது
1: அருமைங்கய்யா, ஒரு விளம்பர இடைவேளை பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங், GRT Jewelers.

0: ஓஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: குரலின் குரல் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து நம்மள்ட்ட அழகான குரல்களை சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: சேலம் தேம்பி தண்டத்துலேருந்து தண்டபாணி பேசுகிறேன். சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம்.
2: தண்டபாணி ஐயா வணக்கம்.
1: சரி நன்றி ஐயா. அதாவது நெஞ்சோடு களத்தில் 1125 1641 குரல் நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனத்தோன்றும் எவ்வாறு நோய் தீர்க்கும் மருந்து அப்படியா? நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே எனத்தோன்றும் எவ்வாறு நோய் தீர்க்கும் மருந்து. அதாவது அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாருன்னா, நெஞ்சமே தீராத இந்த காம நோயை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு மருந்தை எனக்காக கொஞ்சம் யோசித்து சொல்ல மாட்டாயான்னு கேட்கிறாரு. இந்த பெரும்பாலான விஷயங்கள் நோய்கள்ல அது ஆசையின் காரணமாகவே வருது. நீங்க இந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு உண்டான நோய் மருந்து ஏதாவது இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு.
2: காமத்துப்பால் வந்து

0: முதல் குரல் நீங்க சொல்லிருக்கீங்க. குரலுக்கு பொருள் வந்து இந்த தீராத காதல் நோயை போக்கும் மருந்து ஒன்றை அறிந்து சொல்ல மாட்டாயா அப்படின்னு யாரு சொல்ற மாதிரி? காதலனை பிரிந்ததால் ஏற்பட்டுள்ள துன்பத்தை தலைவி வேற யார்ட்டையோ சொல்லல, தன்னிட்ட நெஞ்சுக்கிட்டே கேட்டுக்கிறான். துயரத்தை போக்க மருந்து எதுவும் இல்லையான்னு தனக்குத்தானே அவள் பேசிக் கொள்கிறாள். தன் நெஞ்சோட பேசிக்கிறாள், அதான் நெஞ்சோடு கிளத்தின் அதிகாரத்திற்கு பெயர். இது வந்து அந்த தலைவன் மீது தலைவி சென்றிருக்கிற அன்பின் வெளிப்பாடும், பிரியும் போது ஏற்படக்கூடிய வருத்தத்தை தீர்க்க வழி இல்லையா என்கிற ஏக்கமும் இந்த திருக்குறள் இருக்குங்க. மகிழ்ச்சி,
1: நன்றி. நன்றி,
2: நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யாருமா?
3: இனிமையான காலை வணக்கம் கூறி இணைப்பில் இணைபவர் பேத்தூர் வட்டம் ஐயம்பதூர்ல இருந்து கணிக்கேள்வி.
2: வணக்கங்கம்மா.
0: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன குரல் நீங்க சொல்றீங்க?
3: அதிகாரம் 16 துறையுடைமை, குரல் எண் 156. பொறுத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் புகழ். அப்படின்றாரு. இதனுடைய விளக்கம், தீமை செய்தவரை தண்டிப்பவர்க்கு கிடைப்பது ஒரு நாளைய இன்பம் மட்டும்தான், அதனை பொறுத்து கொண்டவர்க்கு உலகம் உள்ள வரையிலுமே புகழ் உண்டாகும். அதனால் பொறுமை மிகவும் அவசியம். பொறுமையுடன் இருந்தால் நமக்கு எதிர்காலம் நல்லபடியாக இருக்கும். ஐயன் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு ஐயா.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கலைச்செல்வியமா, நல்ல குரல். தண்டிச்சவனுக்கு ஒரு நாள் தான் இன்பம், ஆனா அந்த குற்றத்தை மறந்து பகைவனை அல்லது நண்பனை எதிரி யாரோ நமக்கு தீங்கிழைத்தவனை பொறுத்து கொண்டால் உலகம் அழிகிறவர புகழ் இருக்கும் வள்ளுவர் சொல்றாரு. முதல் குரலே தெரியும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம வந்து தோண்ட தோண்ட பூமி பொறுத்துக்கிற மாதிரி எல்லோரையும் இகழ்ந்து பேசுகிறவர்களையும் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துறாரு. அதனால வாழ்க்கையில் பொறுமை என்பது மிக அவசியம் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. அருமையான குரல் மகிழ்ச்சி,
2: நன்றிங்கம்மா. கோடைப்பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: கோடைப்பன் விலை 100.5 இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: எண்ணிலடங்கா இன்பங்களை தனதாக்கி கொண்ட பொய்யாமொழி புலவரின் திருக்குறளை பகிர்ந்து கொள்ளுங்கள். குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
3: ராமநாதபுரம் மாவட்டம் என்எஸ் ராஜாராமன் பேசுறேன்.
4: ராஜாராமன்,
3: அதிகாரம் 71 குரலின் 72 குறிப்பறிதல் அதிகாரம். ஐயப்படாத அகத்து உணர்வான தெய்வத்தோட ஒப்புக்கொள்ளு வள்ளுவர் சொல்றாரு. ஒருவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை ஐயம் திருவர இவன் ஒருவன் அறிகிறான் தெய்வத்துக்கு நேராகன்னு சொல்றாரு ஐயா. இதுல பாத்தீங்கன்னா குறுந்த வகையில வரக்கூடிய ஒரு பாடல் பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னனுக்கு பாத்தீங்கன்னா மனசுல ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா. அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சங்கத்தினுடைய தலைமகன் பாத்தீங்கன்னா நக்கீரரை பாத்தீங்கன்னா ஒரு பரிசு அறிவிக்கிறாங்க 1000 புத்தாசிரம். அது பாத்தீங்கன்னா இறைவனே பாத்தீங்கன்னா பாட்டுடைய தலைவனாக வந்து கொண்டு வந்து பாத்தீங்கன்னா சமர்த்திக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி மனுஷனால முடியும்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் பாத்தீங்கன்னா சோதனை செய்யறாங்க அந்த இறைவனுக்கு. இறைவன்று தெரியாமல் அவடம் கேட்கிறாரு. அப்பதான் அந்த கொங்குதேர வாழ்க்கை அமைச்சரை துண்டு அவன் செப்பாவது கண்டது மொழி இருக்கும். பயிலியது கிளியை மயில் நடத்தி தெரியை தெரிய

0: வந்து நிறைய உழவனையரும் வந்து அந்த பாடல் வரும். அப்போ எப்படி மனுஷனால முடியும், வந்தவர் தெய்வம் என்று பார்த்தீங்கன்னா அந்த நக்கீரனால் கண்டுபிடிக்க முடியலைங்க. அதன் பிறகு அந்த அந்த இறைவன் வெளிப்பட்ட பிறகுதான் அந்த இடம் உணர்கிறான். அப்போ அந்த தெய்வத்துக்கு தக்க ஒரு மிக குறிப்பு அறியக்கூடியவருக்கு இருக்குன்னு வந்து சொல்ற தங்களுடைய மேலான கருத்தை
1: சொல்லிக்கிறேன். நிறைய நக்கீர திருவிளையாடல் ஒப்புமையெல்லாம் சொன்னீங்க. அதிகாரம் 71 குறிப்பறிதல். ஆமா, 85 ஒரு குறிப்பறிதல் வரும், பொருட்பால்ல ஒரு குறிப்பறிதல் வரும், அது 110, இது 71. இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு குறிப்பறிதல். அதாவது ஒருவன் மனசுல இருக்கிறத சந்தேகமே இல்லாம அவனுடைய முகத்தை வச்சு கண்ணை வச்சும் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்கான்னா அவன் வந்து தெய்வத்துக்கு தம்மா கருதப்படுவான், அவனை விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி குறிப்பறிதல் திறமை வாய்ந்தவன என்ன கொடுத்தாவது நம்ம நமக்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வாரு. அதே அதிகாரத்துல இன்னொரு அருமையான குறவர், குறிப்பிற் குறிப்புணராவாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்பாரு. அதனால இந்த தன் முகம் இவற்றை குறிப்பை அறியக்கூடிய ஆற்றல் உடையவன் தெய்வத்திற்கு நிகரானவன் அப்படிப்பட்டவனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். மகிழ்ச்சிங்கய்யா.
2: அருமைங்கய்யா, நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்துறோம். வாங்க. வணக்கம்.
3: ஆக்கப்பூர்வமான அறிவிப்பூர்வமான நிகழ்ச்சிகள் நடக்கும் அன்பு கோடை கண்டாய்ச்சி என் பணிவான வணக்கம் சொல்லுகிறேன். தேனி மாவட்டம் சொந்தம் ஷர்மிளா அன்பர்களி, சிறப்பு விருந்தினர் வித்தியாச வணக்கம். அம்மா உங்களுக்கும் வணக்கம்.
2: வணக்கங்கம்மா.
3: குறை சொல்லலாம்.
2: சொல்லுங்க.
3: அதிகாரம் 1 அறிவன் சிறப்பு. குரல் 10 பிறவி பெருங்கடன் நீண்டவர் நீண்டார் இறைவனடி சேராதார். அறிவாற்றலில் சிறந்த சாந்தோர் ஆகிய ஒரு பெருந்தலைவரை பின்பற்றி நடப்பவர்கள் வாழ்க்கை பெருங்கடலை நீண்டு கரையேறுவார்கள். மற்றவர்கள் வாழ்க்கை பெருங்கடலை கடக்க முடியாமல் இடையிலே அழிந்து விடுவார்கள். ஐயா, உங்களுடைய மேலான கட்டுரை சொல்லுங்கள். ஐயா,
1: கடவுள் வாழ்க்கை அதிகாரத்துல 10 நிறைவு குறட்டா ஏகதேச உருவக நில வள்ளுவர் பாடியிருக்கக்கூடிய ஒரு அழகான நயமிக்க குரல். பிறவியாகிய பெரிய கடலை நீந்தணும்னா நம்ம இறைவன், நீங்க அது வேறொரு மக்களை அறிவன் என்று சொன்னீங்க. அந்த திருவடியை சேர்ந்தவர்கள், சாந்தூர் திருவடியை சேர்ந்தவர்கள் தான் பிறவியாகிய பெரிய கடலை கடக்கலாம், மற்றவர்கள் நீங்கி கரை சேர இயலாது என்கிறார். அதனால பிடித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு பெருந்துணை தெப்பம் தேவைப்படுகிறது என்பதை இந்த திருக்குறள் வலியுறுத்துகிறது. மகிழ்ச்சிமா.
2: நன்றிங்கம்மா. வான்புகழ் வள்ளுவர் வள்ளுவத்தின் இன்னொரு குரலை சொல்ல வர்றது நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: சேலம் மாவட்டம் சங்ககிரியிலிருந்து சுப்பிரமணியன்.
2: வணக்கம் ஐயா. சிறப்பு விருந்தினர் ஐயா இருக்காங்க, பேசிருங்க.
1: வணக்கம் சுப்பிரமணியன் ஐயா. வணக்கம்.
4: வணக்கம். அதிகாரம் 40 கல்விங்கிற தலைப்புல 391 குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்ட்டு. அதாவது உலகத்துக்கே பூஜ்யத்தை அறிமுகப்படுத்தி இந்தியா வந்து அதனுடைய பயன்பாட்டில் வந்து ஏன் மௌனம் சாதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கணிதத்துக்கு வந்து 2 முகங்களே உடையது, 0 1 1 2 3 அப்படிங்கிறதும் கணிதம் தான். இது வந்து நிர்வாகத்துக்காக கற்பனை மனிதன். அடுத்தது 0 எதனால பெருக்கினாலும் பகுத்தாலும் அதனுடைய மதிப்பு 0 தான். அப்ப வந்து 0 = 1 = 2 = எல்லாம் சமம் பூஜ்ஜியம் அப்படின்றது. இது வந்து உயிருள் நிஜ மனிதனுடைய வாழ்க்கைக்காக இதையும் வந்து இப்ப பயன்படுத்தாம அப்படி வச்சுட்டுக்கிறாங்க அப்படின்றதுதான். வாழ்வுடைய அடிப்படை உணவு தான், பணமும் புகழும் அல்ல.
1: மகிழ்ச்சியா. கல்விதான் ஒரு மனிதனை கடைசியில் பரீட்சை இருக்கும். 40 அதிகாரத்துல முதல் குறை, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதனால நம்ம வாழ்க்கையில கற்கணும், அதை குற்றமர கற்கணும், கற்றபின் வாழ்க்கையில அதை பின்பற்றி வாழணும், நடக்கணும். அதனால இலக்கியங்கள்லாம் இன்புற்று மகிழ மட்டுமல்ல, பின்பற்றி வாழ. அந்த அடிப்படையில திருக்குறள் என்கிற ஒப்பற்ற அறநூல் நம்ம இன்புற்று நயங்களோடு படிப்பதற்காக மட்டுமில்லை, அதை வாழ்க்கையில கடைபிடித்து ஒழுகணும், குற்றமர கற்று அதன்படி நடக்கணும். ரொம்ப அழகு இல்லையா? மகிழ்ச்சி.
2: நன்றிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: சேலம் மாவட்டம் ஆட்டியம்பட்டியில இருந்து பிரேமா பேசுறேங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் பிரேமம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க.

0: ஆ வணக்கம் சார், நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: ஆ நல்லா இருக்கிறேங்க. அதாவது அதிகாரம் வந்து 39, இறைமாட்சி குரல் எண் வந்து 385ங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பொருள் வந்து பொருள் வரும் வழிகளை அறிதலும் அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும் சேர்த்த பொருளை பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயல்களாகும் அப்படின்னு சொல்றாரு சார். அதாவது பாத்தீங்கன்னா அந்த பொருள் நம்ம சேர்க்கிற வழி நல்ல வழியா இருக்கணும், அதை வந்து பாதுகாப்பு பண்ணணும், அதை பயனுள்ள வகையில செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாருங்க சார். இது நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க சார், நம்ம வீட்டுக்கும் இத நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில நல்ல வளத்தோட வாழலாங்கிறது நான் நினைக்கிறேன் சார்.
1: மிக அழகா இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் என்று ஒரு அரசுடைய தன்மையாக வள்ளுவன் பிரிக்கிறாரு. பொருள் வரக்கூடிய வழி அறவழியா இருக்கணும், தேடணும், சேமிக்கணும், காக்கணும், அளவறிந்து செலவிக்கணும், நாட்டுக்கு மட்டுமே வீட்டுக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து வந்து மகிழத்தக்கது. எல்லா இடங்களிலும் பொருளை ஈட்டுகிற வழியும் அதை இயற்றுகிற வழியும் காக்கிற வழியும் அதை செலவழிக்கிற வழியும் சரியாக இருந்தால் அது பொருளாதாரத்துல தன்னிறைவு பெற்றதா நாடும் ஆகும் குடும்பமும் ஆகும்.
2: நன்றிங்க ஐயா.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் 1 உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கோடைப்பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் குரலின் குரல். தினம் ஒரு குரலை படி, முடியலையா ஒரு அடியை படி, முடியலையா ஒரு சீரையாவது படி. இப்போ முன்னாடி குரலில் பார்த்தோம் கற்க கசடர், அதில் கற்க அப்படின்னு ஒரு சீர் எடுத்தோம்னா கூட அது வந்து நமக்கு பொருள் தரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள குரலை சொல்லக்கூடிய வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இளைத்தர அனைவருக்கும் வணக்கம் சொல்லுது. நாமக்கல்ல இருந்து ஸ்ரீதேவிங்க.
0: வணக்கம்மா.
2: வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஸ்ரீதேவி நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்காங்க ஐயா. வானொலியோடு நீங்க நலமா இருக்கீங்களா ஐயா?
2: மிக்க மகிழ்ச்சிமா, நல்லா இருக்கும். என்ன குரல் இன்னைக்கு சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு வந்து அதிகாரம் 93 கல் உண்ணாமை அதிகாரம் ஐயா. அதுல முதல் திருக்குறள்ல இருந்து 10வது திருக்குறள் அந்த எல்லாமே வந்து அறிவார்ந்ததுதான், ஆனாலும் வந்து மக்கள் கேட்கறதில்ல. எங்க பொண்ணு கிளாஸ் போகும்போது சொல்லுவாங்க ஐயா, ஒரு அதிகாரத்துல வந்து முதல் குறள் வந்து மெதுவா ஆரம்பிப்பாராம் திருவள்ளுவர் ஐயா அவர்கள். கடைசி 10வது திருக்குறள்ல நீ கேட்டா கேளு, கேட்டாட்டி போ, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கல்வி அதிகாரத்துல 10வது குறள் ஐயா

0: கல்லுண்ணா போழ்தில் கழித்தானை காணும் கால், உள்ளான்கோல் உண்டதன் சோர்வு. அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்கய்யா, கேட்கலாம்.
1: அதாவது கல் உண்டவன் வந்து தான் குடிக்காம இருக்கிறப்ப குடிச்சிட்டு சுத்துறான் பாருங்க, அவன் நிலைமையை நினைச்சு பார்த்தானா கல் உண்ணும் போது இதே நிலைமை தானே நமக்கும் இருந்திருக்கும் அப்படிம்பானா, பொதுவா குடிகாரம் பேச்சு விடுஞ்சாக்க போச்சும்பாங்க. அதனால இவன் குடிச்சிருக்கிறப்ப குடிச்சவன் என்னென்னலாம் பண்ணுவாங்கிறத இவன் குடிக்காம இருக்கிறப்ப தெரிஞ்சிருந்தானா, குடிக்கும் போது நாமளும் இப்படித்தானே இருப்போம் என்று அதை எண்ணி பார்த்து வருத்தப்படுவான்ற மாதிரி சொல்றாரு. ரொம்ப மகிழ்ச்சி தான். கல் உண்ணாமை இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. பொதுவா வந்து தனி மனித ஒழுக்கத்திற்கான அறத்துப்பால்ல வைக்க வேண்டிய இந்த அதிகாரத்தை அரசுக்கு நீதி சொல்லக்கூடிய பொருட்பால்ல வள்ளுவர் வைத்திருக்கிறார். அது ரொம்ப வியப்பிற்குரிய ஒன்று. மது அருந்தக்கூடாது, கல் உண்ணக்கூடாது. ஏன்னா இதே அதிகாரத்தில் இரண்டாவது குறள்ல வள்ளுவர் சொல்லுவாரு, உண்ணற்க கல்லை கல் சாப்ப மது அருந்தக்கூடாது. உனில் உண்க, நான் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் குடிப்பேன்டா அது நீ குடிப்பியா குடிச்சுக்க. சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதான், கற்றறிந்து சான்றோர்களால் விரும்பப்பட வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள் குடித்துக் கொள்கின்றார். அதனால அதை நம்ம தாய்க்கே வள்ளுவர் விடுவார். வாழ்க்கையில் தன் மனம் அறிந்து ஒருவன் திரும்பினால் வெற்றி என்பது இந்த குறளுக்கான பொருள். ரொம்ப மகிழ்ச்சி மேம்.
2: மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான கருத்தினை கூறக்கூடிய நேயரை முத்தான நேயரா தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம். சிறப்பான குரலை பகிர்ந்து கொள்ள வாங்க இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வருக. வணக்கம்.
3: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. நான் தாங்கயம் வீர சலவத்துல இருந்து கணேசன் பேசுறேன்.
1: கணேசன் ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம் சார். நான் 60வது அதிகாரத்துல ஊக்கம் உடைமையிலிருந்து சொல்ல போறேங்க. 591வது குரல், உடையாது எனப்படுவது ஊக்கம், அத்து இல்லார் உடையது உடையரோ மற்று அப்படின்னு சொல்றாரு. ஊக்கம் உடையவர்கள் மட்டும்தான் சிறந்த பொருள் உடையவர்கள் என்று சொல்லத்தக்கவர்கள். அது இல்லாதவர்கள் வேறந்த பொருளை உடையவராயினும் உடையவர்கள் என்று சொல்லப்படுவார்களோ அப்படின்னு சொல்றாருங்க, மாட்டார்கள்னு. மனதின் ஊக்கம்தான் மனிதர்களுக்கு உயர்வானது அப்படிங்கறது வள்ளுவர் கருத்துங்க சார், நீங்க சொல்லுங்க.
1: முயற்சி உடைமை பற்றி ஊக்கத்தோடு இருக்கிற ஊக்க முடிவுக்கு வள்ளுவர் சொல்லுகிற 60வது அதிகாரத்தினுடைய முதல் குரல், என்னதான் உடையவரா இருந்தாலும் அவரெல்லாம் உடையவர் இல்லையா, மனம் தளராமையோடு முயற்சி செய்து ஊக்கத்தோடு இருக்கிற உடைமை மட்டும்தான் உடைமை என்று வள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதனால எப்போதுமே செல்வம் யாரிடம் வழிகேட்டு சென்றடையும்னா, ஊக்கம் உடையவன்ட்ட தான் செல்வம் வழிகேட்டு சென்றடையுமா. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிதா ஊக்கம் உடையான் உலகின்னு அதே அதிகாரத்துல சொல்லுவாரு. அதனால ஊக்கத்தோடு இருந்தால் எல்லாம் உடையவர், இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஊக்கத்தில் மட்டும் பெருமுயற்சியை மட்டும் இழந்துவிடக்கூடாது என்று வள்ளுவர் மிக அழகாக நுட்பமாக சொல்லுகிறார்.
2: ரொம்ப அருமையா, நன்றி. கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
4: கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல், கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல், கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல், வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி

0: நாம் இணைந்திருக்கிறோம் குரலின் குரல் வானவில் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: அன்பு தோழி பாக்கியா மேடத்துக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் இனிய வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் ஐயா, நலமாயா?
2: நல்லா இருக்கேன் குணசேகரன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா அருமையா இருக்கும் ஐயா. உங்ககிட்ட பேசணும், ரொம்ப மகிழ்ச்சியா.
2: எனக்கும் மகிழ்ச்சியா. சொல்லுங்க, என்ன குரல் என்ன?
1: ஐயா, அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல், குரல் வந்து 217. மருந்தாயி தப்பா மரத்தாற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின், இது விளக்கம் யா?

0: பெருந்தன்மை உள்ளவனிடம் செல்வம் சேர்ந்தால் அது வந்து இலை, பஞ்சு, வேர், பட்டை, சமித்து, காய், பழம், இப்படி எல்லா உறுப்புகளும் மருந்தாக பயன்படும், மரத்தை போன்றதாகும். ஐயா, ஒரு ஒரு நல்ல பெருந்தன்மை உள்ளவனிடம் செல்வம் இருந்தாயா, எல்லாருக்கும் நல்ல நல்ல உதவி பண்ணுவாங்க ஐயா. தாழ்ந்தவர், தாழ்ந்தவர், வீழ்ந்தவர் அப்படியெல்லாம் இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி உதவி பண்ணி அவங்க வந்து அந்த செல்வம் வந்து ஒரு உபயோகமா பிரயோஜனமா உபயோகப்படுத்துவாங்க ஐயா. நீங்க கொஞ்சம் சரியான விளக்கம் கொடுங்கய்யா.
1: அருமையா, அதிகாரம் 22 ஒப்புற மனிதல்னா ஊருக்கு உதவுதல் அப்படின்னு பொருள். அதுல மருந்தாகி தப்பா மரத்தால் நல்ல பெருந்தன் இருக்கக்கூடிய செல்வம், அந்த மருந்து மரத்துடைய எல்லா உறுப்புகளும் எப்படி எல்லாருக்கும் பயன்படுதோ அது மாதிரி எல்லாருக்கும் பயன்படும். அப்ப செல்வம் நல்லவன்ட்ட இருந்தா சமூகத்திற்கே நல்லதுன்னு வள்ளுவர் வலியுறுத்துறாரு. அழகுங்கய்யா, அழகுங்கய்யா.
2: நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் பேரு செல்விரவிங்க மேடம்.
2: வணக்கங்கம்மா.
3: வணக்கங்க மேடம்.
2: சிறப்பு விருந்தினர் ஐயா இருக்காங்க.
3: அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தளம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நல்லொழுக்கம் பெருமை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினை உயிரை விட மேலாக கருத வேண்டும் என்று குறள் சொல்லுதுங்க ஐயா.
1: அருமம்மா, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அடிப்படை ஒழுக்கம் தான். அதுவும் தனி மனித ஒழுக்கம் நல்லா இருந்தா சமுதாயம், தேசம், உலகம் எல்லாமே அமைதியோட இருக்கும். மகிழ்ச்சிமா, ஒழுக்கம் வந்து மேன்மையும் சிறப்பையும் பெறுவதால் அது உயிரை காட்டிலும் மேன்மையானது, சிறந்தது. மகிழ்ச்சி.
2: நன்றிங்க ஐயா. அடுத்த திருக்குறள் பகிர்ந்துக்க வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் அம்மா. அம்மா, நான் சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயக்கலூர்லேருந்து கணேசன் பேசுகிறேங்கம்மா. ஐயா, நான் வந்து படிக்க முடியாது, நான் மாட்டுக்கிறனாலே. தீய நாள் சுட்டப்பன் உள்ளாரம் ஆறாது நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிற குரலங்க ஐயா. அதில் வந்து ஒரு தீயில சுட்டப்பண்ண கூட ஆறிடும், ஆனால் ஒருத்தர் நம்மளை முன்ன நான் மாட்டுக்கிறனாலிங்கிறதுனால நம்மளை முன்ன விட்டு பின்னாடி புறம் பேசுகிறாங்க. அது வந்து நமக்கு அப்படியே பாதிச்சுக்கிட்டே இருக்குதுங்க ஐயா. உங்கள் மேலான கருத்து போடுங்க ஐயா.
1: நல்ல குரலுங்க ஐயா. உலகம் எப்படி இருந்தாலும் நாம் சரியாக இருக்க வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் சொன்னது. பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினையின்மை பழின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் உடலால் இருக்கிற ஊனம் ஊனமே இல்லை, உள்ளத்தால் இருப்பது மட்டும்தான் ஊனம் என்பது வள்ளுவருடைய வார்த்தை. அதை உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அதில் புறம் பேசும் உலகத்திற்கும் வள்ளுவன் பாடியிருக்கான் புறங்கூடாமை அப்படின்னு. இந்த குரல் அருமையான குரல். வேற்றுமை அணியில வரக்கூடிய குரல். தீயினால சுட்டாது ஒரு காயம், தீக்காயம் ஆறிடும் புண்ணு. ஆனா புண்ணு ஆறினாலும் இந்த படு ஆறாது, தழும்பு ஆறாது. அது மாதிரி சில பேர் சின்ன சொற்கள், கடும் சொற்கள், காயப்படுத்திய சொற்கள் வந்து தழும்பை போல வடுவை போல இருக்கும் பாரு. அதனால நம்ம எல்லாரையும் புண்படுத்தாம இனிய சொல் பேசணும். நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்க ஐயா. நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு வாங்க. வணக்கம்.
5: இனிய காலை. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். ஐயாவுக்கும் இனிய வணக்கங்க.
1: கோபாலகிருஷ்ணன் ஐயா வணக்கம்.
5: நலமா இருக்கீங்களா?
1: நலமே விளைக, நல்லா இருக்கீங்கய்யா.
5: சரிங்க. 31 அதிகாரங்க புலவி, அதுல வந்து 1300 குறளுங்க. உப்பம்மை தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீளவிடல். அதாவது உணவின் அளவிற்கு ஏற்ப உப்பின் அளவு அமைவதை போல் கலவி இன்பத்திற்கு வேண்டும் அளவிற்கு உடல் அமையட்டும். அது அளவு கடந்து கொஞ்சம் நீட்டினாலும் உப்பின் அளவை கூட்டுவது போலாகும். அதாவது பார்த்தீங்கன்னா உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு வந்து உப்பு அதிகமாக போயிட்டாலும் நம்ம வந்து அந்த உணவை சாப்பிட முடியாது. அது போலதான் குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு உப்பு மாதிரி தான். ஒண்ணு வந்து கூடவும் கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுலதான் போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாருங்கய்யா. இதுக்கான மேலான கருத்தை நீங்க சொல்லிருங்க.
1: மிக்க மகிழ்ச்சியா. அதிகாரம் 131 தலைவனும் தலைவியும் சின்ன சின்ன சண்டை இட்டு இருக்கக்கூடிய ஊடுகளை பற்றி வள்ளுவன் பேசுகிற புலவி அதிகாரம். அந்த சண்டையினுடைய அளவு எப்படி இருக்கணும்னா உணவுல இருக்கிற உப்பை போல இருக்கணும். உப்பில்லாதப்பட்ட குப்பையிலேங்கிற மாதிரி சண்டையிலன்னு அது குடும்பமே இல்லை. ஆனா உப்பு அதிகமாயிடுச்சுன்னா அதுவும் வீணா போயிடும். அதே மாதிரி சண்டையுடைய அளவும் அதிகமாயிடக்கூடாது. அது வந்து

0: இருக்கக்கூடிய ஒரு இந்த சண்டைகளாக வந்து போகக்கூடிய சண்டைகளாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அளவுகளை தேடின வள்ளுவர் உப்புங்கிற அந்த உணவு பொருளை பயன்படுத்தி இருப்பாரு. ரொம்ப அழகான குறைங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா.
1: மகிழ்ச்சிங்கய்யா, நன்றி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: பொய்யாமொழி புலவரின் திருக்குறள் பாடி புகழ் பாடி கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியின் குரலின் குரலாக. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: தில்சாத் பேகம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி. அதிகாரம் 34, நிலையாமை. 338வது.
0: ஐயா சிறப்பு விருந்தினர் ஐயா இருக்காங்க, அவருக்கும் வணக்கம் சொல்லிருங்க.
1: உடம்போடு உயிர் இடை நற்று 338. உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, முட்டைக்கும் அதனுள் இருந்து பறக்கும் பறவைக்கும் உள்ள தொடர்பு போன்றது. ஐயா தங்களின் மேலான கருத்து இல்லையா?
2: நல்ல நிலையாமை வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம் அப்படின்னாலே நிலையாமை தான். அதில் நீங்கள் 338வது குறளை தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. வாழ்க்கையில் வந்து எதுவுமே நிலையற்றதுன்னு உணர்ந்துட்டாலே மனநிறைவோடு வாழ்ந்துடலாம். உடம்பை தனித்து வெளியே புல் பறந்தற்றே, உடம்புக்கும் உயிருக்கும் அதுதான் நட்பு. ஒரு நாள் உயிர் என்கிற அந்த கூட்டை விட்டு உடம்பு பறந்துடும், அது வரைக்கும் வாழ்க்கையில நல்லதே செய் என்று வள்ளுவர் அறம் செய்ய சொல்கிறார். மகிழ்ச்சி.
0: நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
3: காற்று மண்டலத்தை குரல் மண்டலமாக்கும் கோரை பண்பழகி அன்பு அறிவிப்பாளரின் சிறப்பு விருந்தினை வழங்குவது பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
2: ஐயா வணக்கம் சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா?
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சொக்கலிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம் நீங்க பேசுறது.
3: 151வது குரல், 16வது அதிகாரம். அகழ்வாரை தாங்க நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுவரையும் தாங்கி கொண்டிருக்கும் நிலத்தை போல நம்மை எழுந்து பேசுவரையும் நாம் பொறுத்துக் கொள்வது தலை சிறந்த பண்பாக சொல்லப்படுகிறார் திருவள்ளுவர். நீங்க சொல்லுங்க ஐயா.
2: ரொம்ப அருமை. இன்னைக்கு புறையுடமையிலேயே ரெண்டு குரல் வந்து, ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்னும் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ்னாங்க. ஐயா முதல் குரலை தேர்ந்தெடுத்து நிலத்தை தோண்ட தோண்ட பூமி எப்படி அதை பொறுத்து கொள்கிறதோ, எல்லாத்துக்கும் பூமியை தோன்றோம், வீடுகட்ட தோன்றோம், நிலத்தடி நீர்மட்டத்துக்கு தோன்றோம், எதற்கு தோன்றினாலும் அது பொறுத்து தாங்கி கொள்கிறது, அவரை கீழே தள்ளிவிடுவதில்லை. அது போல நாமும் நம்ம எழுந்து பேசுறவங்களை வாழ்க்கையில பொறுத்துக்கணுங்கிறாரு வள்ளுவர். பொறுமையின் சிகரமாக இருந்தால் வாழ்க்கையில் பெருமை நிலை பெற்றிருக்கும். மகிழ்ச்சி ஐயா.
0: நன்றிங்க ஐயா. ஐயா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். முத்தான நேயர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருங்க.
2: ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் மிக அழகாகவும் அற்புதமாக தெய்வப்புலவன் திருவள்ளுவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த திருக்குறள் இருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 20 நேயர்களுக்கு மேல பல அதிகாரங்கள்ல இருந்து நல்ல குரலை தேர்ந்தெடுத்து சொன்னாங்க. எல்லாரும் அவரவருக்கு உரிய பிடித்த குரலை அவங்களுக்கு தோன்றிய விதத்துல பொருளா சொன்னாங்க. எல்லாரும் சார்ந்தது இருவர் அப்படின்னு வரும்போது ஈரோடு சரவணன் அவர்களையும், சேலத்துல இருந்து பிரேமா அம்மா, இந்த ரெண்டு குரலும் இன்னும் நல்ல ஆழமான பொருள் சொன்னாங்க. ஈரோடு சரவணன் ஐயா நண்பர்கள் மட்டுமல்ல பகைவர்களையும் நண்பராக்கிக் கொள்ள வேண்டும். நட்டாருக்கு நல்ல செயலையும் விரைந்தது ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் அப்படிங்கிற குரலை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அதனால ஈரோடு சரவணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துகள். அதுபோல சேலத்துல இருந்து பிரேமா அம்மா அவர்களும், நாட்டுக்கு மட்டுமல்ல வீட்டுக்கும் இந்த குரல் தேவை என்று பொருட்பாலோட முதல் அதிகாரம் 39 இறை மாற்றில அவர் 5வது குரல், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் தாத்த வகுத்தலும் வல்லந்த அரசு அப்படின்னு பொருள் அறவழியில தேடணும், சேமிக்கணும், அதை பாதுகாக்கணும், அளவறிந்து செலவு செய்யணும். இது நாட்டுக்கும் அரசுக்கும் மட்டும் அல்ல, ஒரு வீட்டுக்கும் தேவையான ஒரு பெண்மணியா வந்து அவங்க ரொம்ப

0: அழகாக்கினாங்க, எல்லா நேயர்களும் இன்னைக்கு அழகாக சொன்னாங்க. இந்த ரெண்டு திருக்குறளை, இந்த ரெண்டு திருக்குறள் பொருள் சொன்னவங்களை நம்ம இந்த நாளுக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. எல்லோரும் மிக அழகாக வள்ளுவனுடைய வள்ளுவத்தை நிகழ்ச்சி தொகுப்பு செஞ்ச சகோதரியும் மிக அழகாக வள்ளுவனுடைய சிறப்பெல்லாம் எடுத்து எப்படி இருந்ததுன்னு அவங்களும் கடவுள் வாய்ப்பு அதிகாரத்துல இருந்து கோயில் பொறியில் குணமில்லவை என் குணத்தான்னு எட்டு குணங்களை எல்லாம் பட்டியலிட்டு தொடக்கத்தில இருந்து நிறைவு வரை குரலின் குரலாக நம்முடைய கோடைப்பண்பலின் நூறுபடி இருந்து தமிழுக்கும் இந்த திருக்குறளுக்கும் ஆற்றக்கூடிய பணி வந்து நேயர்கள் சார்பா என் சார்பா எல்லாரும் பாராட்டணும். அவள் அழகான காரியத்தை செய்கிறார்கள். பதினெண் கீழ்த்தடக்க நூல்களுள் தலையாய நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள் மிக அற்புதமான ஒரு நூல். வாழ்விய அறத்தை சொல்லக்கூடிய முப்பால், இந்த மூன்று பாலும் அறம் பொருள் பிம்பம் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா நிலைகளிலும் எல்லா படிநிலைகளிலையும் நமக்கு தேவையான.
1: நன்றிங்க ஐயா.
0: வாழ்க்கையை வலியுறுத்துகிறேன்.
1: நன்றிங்க ஐயா. வணக்கம். நிகழ்ச்சியின்

0: கோடைப்பண்பலை 105 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இன்று உலக பொதுமறையாம் திருக்குறளின் புகழ் பாடி சென்ற குறளின் குரல் நிறைவு பகுதிக்கு வருகிறது. சிறப்பு விருந்தினர் நல்லாசிரியர் மே ஜெயங்கொண்டான் ஐயா அவர்களுக்கும் பங்களித்த நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். பாக்யா. இதுவரை வானவில் நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் PV பிஜு, நாகராஜ் மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே தேவி பிரியா, கணினி கைவண்ணம் ஆர் சிவகுமார். இனி தொடரவிருக்கிறது கலைப்பயணம். முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியுள்ளதற்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, கூட்டு உறுதிப்பாடு, அயராத உழைப்பு ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக இது உள்ளது என்று கூறியுள்ளார். உலக அளவில் பல்வேறு துறைகளில் நமது நாடு முன் எப்போதும் இல்லாத வகையில் பங்களிப்பை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஷ்கேக்கில் இன்று நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் உரையாற்றுகிறார். நாட்டின் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமென்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. காவிரி டெல்டா பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக சேலம் மாவட்ட மேட்டூர் அணையிலிருந்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று தண்ணீரை திறந்து வைக்கிறார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.56 அடியாக உயர்ந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு 11,000 கனஅடியாக உள்ளது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். பொன்டியானக் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சியானில் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வங்கூலில் மட்டுமல்ல, நம் கோடை பண்பலையிலும் தமிழ் மணக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும், உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மை சந்திக்க காத்திருப்பவர் ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து சிங்கம்பேட்டை அந்த ஊரை சேர்ந்த நாடக கலைஞர், நாடக கதாசிரியர், இயக்குனர், முக்கியமாக கிராமிய பாடகர். இத்தனை திறமைகள் கொண்ட நாடக கலைஞர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. ஐயா வணக்கம்.
2: அம்மா வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன்.
1: நலமா இருக்கிறீங்க? ஈரோடு மாவட்டம் எப்படி இருக்கு? பவானி,
2: ஈரோடு பவானினாவே இயற்கை சூழ்ந்த ஏரியாங்க.
1: சரி,
2: காவிரி கரையோரமாக அமைந்திருக்கக்கூடிய எங்களது கிராமம்.
1: இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நல்ல செழிப்போடு மழை எதுவும் பெய்ததா?
2: மழை தற்பொழுது கொஞ்சம் குறைவுதானுங்கம்மா, மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
1: எல்லாரும் மழையை எதிர்பார்ப்பதாக தான் இருக்கும். மழை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிய வைக்கணும். அது எதன் மூலமாக தெரிய வைத்தால் மழை வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். நிறைய மரங்கள்ல நடணும், அதை பாதுகாக்கணும், இயற்கை வளங்களை தான் பாதுகாக்கணும். அப்ப நமக்கு மழை வந்து நம்மள அடிக்கடி சந்திக்கும்.
2: இயற்கையை வளர்த்தால் இயற்கையை நமக்கு பரிசாக மழையை தரும்.
1: கண்டிப்பா, இயற்கையை நேசித்தால் இயற்கை நம்மையும் நேசிக்கும். எப்படி போய்கொண்டிருக்கிறது உங்களது நாடக தொழில்?
2: பரவாயில்லைங்கம்மா, திருவிழாக்கள்
1: ஆவணி மாதம் ஆடி மாதம் எல்லாம் உங்களுக்கு?
2: ஆடி மாதம் இருந்ததுங்க, ஒரு நான்கு நாடகம் இருந்ததுங்க. மற்ற மாவட்டங்களுக்கும் எங்களுடைய நாடக பயணம் தொடரும். எங்களுடைய கலை நண்பர்கள் குருநாதர் வழி வந்த அனைத்து நண்பர்களும் அங்கு அந்த மாவட்டத்தில் கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற்போல் கூப்பிட்டு நாங்கள் போய் நடித்து குடிச்சிட்டு வருவோம். அந்த மாதிரி செய்யறாங்கம்மா.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டையிலிருந்து நாடக கலைஞர் கிராமிய பாடகர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
1: குறிப்பாக அரசு சார்பில் விழிப்புணர்வு நாடகம் அமைக்க சொன்னா அதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம்.
2: இந்த அரசு சார்பில் ஏற்படுத்தக்கூடிய இந்த விழிப்புணர்வு நாடகம்

0: நாடகங்கள், சமூக நாடகங்கள் இதெல்லாம் வந்து எங்க அரங்கேற்றம் செய்ய சொல்லுவாங்க?
1: குறிப்பா சென்னையில நம்ம காளிதாஸ்
0: ம்,
1: காளீஸ்வரன் சாருன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க. அவர்
0: ம்,
1: தான், அவரும் ஒரு குருநாதர் மாதிரி.
0: சரி.
1: அவரு மாவட்டத்துக்கு 4 பேரை 5 பேரை 10 பேரை அழைத்துங்க, ஒட்டுமொத்தமாக பயிற்சி கொடுப்பாருங்க. அது அரசாங்கத்திட்ட அனுமதி, மற்ற எல்லா மாவட்ட அதிகாரிகளை சந்திச்சுங்க,
0: சரி.
1: என்னென்ன கருத்து மக்களுக்கு போய் சேரணும், எதை கொண்டு வரணும், எப்படி பாடணும், எப்படி நடிச்சு காட்டணுங்கிற ஒரு ஒரு கலை பட்டறை, கூத்து பட்டறை மாதிரி எங்களுக்கு பயிற்சி
0: கலைப்பட்டறை.
1: கொடுக்கும். கூத்து பட்டறை பயிற்சி கொடுத்துங்க. எங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து போக்குவரத்துல இருந்து சம்பளத்துல இருந்து எல்லாமே அரசு சார்பில் வாங்கி
0: வாங்கி
1: கொடுத்துருவாருங்க.
0: தருவாங்க.
1: அப்புறம் நாங்க பயிற்சி பெற்றவர்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வந்துங்க, எங்களுக்கு ஒரு 3 ஒன்றியங்கள் 2 ஒன்றியங்கள்னு பிரிச்சு கொடுத்துருவாங்க.
0: ஓ, சரி.
1: நாங்க ஒரு 10 பேர் 12 பேர் வைத்து இசையோட வாகனத்தோட மைக் செட் எல்லாம் வச்சுங்க, ஒரு கிராமத்துக்கு போனோம்னா அங்க அப்படியே ஒரு நாடகத்தையே உருவாக்கி மக்களுக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு வருவோம்.
0: இந்த
1: அந்த மாதிரி.
0: கருத்தை வந்து மையப்படுத்தி நாடகம் அமைக்க சொல்றாங்களோ அதை வந்து நீங்க
1: ஆமாங்க மேடம்,
0: நடித்து
1: ஆமாங்க
0: காட்டி செய்துட்டு வருவீங்க.
1: ஆமாங்க மேடம்.
0: எத்தனை வருடங்களாக அந்த நாடகத்துறையில இருக்கீங்க ஐயா?
1: ஆமா, நான் ஒரு 40 ஆண்டுகள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: 40 வருடங்கள்.
1: நாற்பது ஆண்டு. ஆமாங்க.
0: வெளிநாடுகள்ல வந்து எந்தெந்த நாடுகளுக்கு சென்று நாடக அரங்கேற்றம்?
1: வெளிநாட்டுக்கு நான் செல்லவில்லைமா, ஆனா அழைப்பு
0: அப்படியா?
1: இருந்ததுங்க, அதை நாங்கள் தவற விட்டு விட்டோம். போதிய பொருளாதார வசதி, திடீரென்று அழைப்புங்கிறதுனால குடும்ப சூழலின் காரணமாக செல்ல இயலவில்லைங்க. மீண்டும் அந்த
0: வாய்ப்பு
1: ஆசை
0: வரும். அப்போ
1: வரணும்னு
0: வந்து நம்ம
1: எதிர்பார்த்துட்டு இருக்கேன்.
0: முதல்ல
1: ஆமா
0: தவற விட்ட வாய்ப்பை அடுத்த தடவை வந்து கொஞ்சம்
1: ஆமாங்க
0: பிடிச்சிடலாம்
1: ஆமாங்க
0: அப்படின்னு நினைக்கிறீங்க.
1: ஆமாங்கம்மா.

கோடை எஃப்எம் தமிழிசை துறையில் பின்னணி பாடகி என்ற முறையில் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டையிலிருந்து நாடக கலைஞர் கிராமிய பாடகர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
1: எல்லா விதமான கருத்துக்களையுமே வந்து நாடகங்கள்ல நம்ம கொண்டு வந்துட முடியுமா? எல்லா விதமான செய்திகளையும் வந்து உள்ளடக்கிய ஒரு நாடகத்தை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு எவ்வளவு மணி நேரம் நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க?
2: ஒரு நாடகத்தை, ஒரு கதையை உருவாக்குவதற்கு அது 3 மாதங்கள் 4 மாதங்கூட ஆகுங்க. அதை ஃபர்ஸ்ட் முதலில் உருவாக்கிங்க, அதை எங்க கலை நண்பர்களிடம் உட்கார்ந்து இந்த இந்த காட்சி இப்படி அமைக்க வேண்டுமா, அந்த வில்லன் இப்படி வரணுமா, கதாநாயகன் இப்படி இருக்கணும், கதாநாயகி இப்படி, தாய் தந்தை இப்படி, அதெல்லாம் ஒரு கலந்தாய்வு செய்துங்க. அது இறுதி வடிவம் கொடுத்த பின்னாடிதான் நாங்க மேடையில அரங்கேற்றதுக்கு அது ஏதுவா இருக்கும்.
1: அதாவது இப்போ நீங்க 40 வருட அனுபவத்துல வந்து ஆரம்ப கால கட்டத்துல நாடகத்துறைக்கு வந்து ஒரு 10 வருடங்கள்ல வந்து உங்களுக்கு கிடைத்த நாடக நடிகர்கள் வந்து விருப்பத்தோடு ஆர்வத்தோடு கலந்திருந்திருப்பாங்க நாடகங்கள்ல. அதே இது வந்து 40 வருடம் கழித்து இந்த தலைமுறையில வந்து அவர்களுடைய ஆர்வம் விருப்பம் அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமாக எப்படி இருக்கிறது? ஏன்னா பெரிய பெரிய வசனங்கள் பக்கம் பக்கமாக வசனங்கள்லாம் இருக்கும் இந்த புராண கால நாடகங்கள் இதிகாசங்கள் இதிகாச கதைகள் எல்லாம் நீங்க எடுத்து அத மேடைகள்ல நிகழ்த்தும் பொழுது அந்த பக்கம் பக்கமான வசனங்கள் நீண்ட நெடிய வசனங்கள் இதெல்லாம் வந்து மனனம் செய்து நம்ம மேடைகள்ல அரங்கேற்றும் பொழுது அந்த காலத்துல எப்படி பங்களிப்பு இருந்தது? இப்போ இருக்கக்கூடியவங்க அதை வந்து சுருக்கிடலாம், டயலாக் எல்லாம் சுருக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்களா?

0: அவ்வளோ பெரிய டயலாகை வந்து நம்ம படித்து அதை வந்து மேடையில் அரங்கேற்றம் செஞ்சு செய்யறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா?
1: ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாங்கம்மா, ஒரு லாங் சைஸ் நோட்லயே வந்து 2 பக்கம் 3 பக்கம் கூட இருக்குங்க வசனம். அந்த அளவுக்கு கூட அது ஒரு 3 மாதம் 4 மாதம் பயிற்சி எடுத்துங்க அதை மனப்பாடம் செய்வாங்க.
0: சரி.
1: ஆனா இப்ப இருக்கிற இளம் தலைமுறை கலைஞர்கள் வந்துங்க ஷார்ட்டா அந்த கருத்தை சொல்லணும். அது ஒரு ரொம்ப
0: சுருக்கிடுறாங்க.
1: ஆமா ரொம்ப இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குதுங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல வந்துங்க அந்த சரித்திர நாடகத்தை வந்து விடாம அரங்கேற்றம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எத்தனையோ முயற்சி செய்துங்க, அந்த ஆர்வத்தை குறையாம ஒரு சில இடங்கள்ல அரங்கேற்றம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இப்போ காலப்போக்கில் வந்துங்க சமூக நாடகங்கிற தலைப்புல அது ஷார்ட்டா இப்ப சினிமாவில எப்படி காட்சி ஒரு 10 நிமிஷத்துல எல்லா செய்தியும் சொல்ற மாதிரி நாடகத்திலேயே அதை
0: அதை வந்து
1: புகுப்பிட்டாங்க.
0: எடுத்துட்டு வர்றாங்க.
1: ஆமாங்க
0: கால
1: ஆமாங்க
0: மாற்றம் அப்படின்றது
1: ஆமாங்க
0: வந்து கலைகள்லாம் இருக்குது. அந்த வசனங்களை எல்லாம் வந்து சுருக்கமான ஒரு நடையில வந்து
1: ஆமாங்க
0: எதிர்பார்க்கறாங்க.
1: ஆமாங்க மேடம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டையிலிருந்து நாடக கலைஞர் கிராமிய பாடகர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
1: பார்வையாளர்கள் கிட்ட இருந்து எப்படி அதற்கான விமர்சனங்கள் வருது? அந்த காலத்துல எல்லாம் வந்து மனோகரா அந்த மாதிரி நிறைய படங்கள்ல எல்லாம் வந்துட்டு என்ன இவ்வளவு பெரிய வசனங்கள் இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன்ல கூட அந்த வசனம் எல்லாம் வந்து இன்றைக்கும் கூட சொல்லி நடிப்பவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கான பராசக்தி படத்துல எல்லாம் வரக்கூடிய அந்த கோர்ட் சீன் வசனங்கள்லாம் நீண்ட நெடியதா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கான வசனங்கள்லாம் வந்து நாடகங்கள்ல இன்னைக்கு ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் வந்து அருகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணுமா?
2: அது வந்துமா அந்த அந்த மனோகரா நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவங்களாம் நடிச்ச அந்த நீண்ட வசனத்தை வந்துங்க, இப்ப என்னை போன்ற கலைஞர்கள் இன்னும் சில கலைஞர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற கலைஞர்கள்லாம் அந்த காட்சியை அந்த வசனத்தை பார்த்து அந்த ஒரு பல்கலைக்கழகம் போல அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சு அவங்க ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கு.
1: வாய்ப்பு இருந்தது,
2: வாய்ப்பாக அமைகிறதுங்க அது. அது மத்த ரசிகர்கிட்ட வந்து ரொம்ப நீளமா இருக்குது இந்த கருத்து, இருந்தாலும் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு வந்து அது ஒரு பாடத்தை கற்பிக்கிறது,
1: ஒரு பாட புத்தகமாக இருந்தது.
2: நிறைய
1: கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தது.
2: ஆமா, வீரபாண்டி கட்டபொம்மன்லாம் சிவாஜி கணேசன் சார் வந்துங்க, அவரு அப்படியே அந்த அந்த உடல் மொழி பேசும் மொழியில
1: உள்ளீங்க, நாடக நடிகர்களுக்கு அந்த உடல் மொழி,
2: உடல் மொழி அவசியம். உடல் மொழி இருந்தாதான் நம்ம நாடக
1: நடிகர்களே சொல்ல முடியும்.
2: ஆமாங்க,
1: நல்ல ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்கிறீங்க. கேட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த நாடகத்துல எல்லாம் வந்து விருப்பம் இருப்பவர்கள் அதையெல்லாம் கூட கவனத்தில் கொள்வார்கள் அப்படின்னு

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்
0: சனிக்கிழமைகளில்
3: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

0: வரும் வேகம்
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது.
2: கோடை பண்பலை 100.5
3: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
3: பண்பலை படைப்பாளிகள்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டையிலிருந்து நாடக கலைஞர் கிராமிய பாடகர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
1: இப்ப நீங்க வந்து நடிச்ச நிறைய நாடகங்கள் இருந்திருக்கும் 40 வருடங்களாக, அதுல ஏதாவது ஒரு வசன நடை, நல்ல தமிழ் வசன நடை வந்து கோடை பண்பலைக்காக.
2: இந்த வீரபாண்டி கட்டபொம்ம இது வசனம் பேசி நடிச்சிருக்கோம்.
1: சரி சொல்லுங்க.
3: கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்வாச்சி நெடுவையில் நிறைய கண்டாயா, நாத்து நட்டாயா, களை வரித்தாயா, களனிவாழ் உழவனுக்கு கஞ்சி களையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரிச்சி பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து வேலை கூட்டம் உழவு கூட்டத்தை பரங்கிகள் உடலையும் போரடித்து தலைகளையா நிற்கதிகளாய் குளித்து விடுவான் ஜாக்கிரதை.
1: ஈஸ்வரமூர்த்தி ஐயா காணா போயிட்டாரு, சிவாஜி கணேசன் வந்துட்டாரு, ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. ஒரு சிரிப்போட ஆரம்பிச்சிங்களே அந்த இடத்துல வந்து, ஆஹா இன்றைக்கு ஒரு நல்ல விருந்து காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்தது. இதுவும் வந்து அந்த நாடக மேடை, உங்களுடைய அந்த உடை அலங்காரம், உங்க சொன்ன மாதிரி உடல் மொழி, கூடவே வந்து அந்த ஒலி வாங்கி, இதெல்லாம் இந்த சத்தத்துல நம்ம கேட்கும் பொழுது நிஜமாகவே அத அந்த காட்சியை நம்ம முன் கொண்டு வந்ததுக்கான ஒரு ஒரு உணர்வு கிடைக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா.

0: சிம்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டையிலிருந்து நாடக கலைஞர் கிராமிய பாடகர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
1: இப்போ வந்து நம்ம பாடலுக்கு வருவோம். நீங்க வந்து ஒரு கிராமிய பாடகர். ஆமா, கோடை பண்பலை நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பாடல், ஏன்னா உங்களுடைய வசன நடையிலேயே நீங்க உங்களுடைய குரலை மாற்றி அந்த வசனத்திற்கு உடனே மாறினது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதே மாதிரி பாடல்லையும் வந்து நீங்க சிறப்பா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ஏதாவது ஒரு பாடல் கோடை பண்பலை நேயர்களுக்காக.
2: நம்ம தமிழ்நாட்டில் வந்து பல லட்சம் பாடல்கள், நல்ல பாடல்கள் இருக்கின்ற நம்ம, எனக்கு என் மனதை வருடிய அது என்ன, அது ஏதோ அந்த பாடலுக்கும் எனக்கும் எனக்கு ஒரு உறவாகவே அமைந்து விட்டது. அது நம்ம நாட்டுப்புற பாடகி சின்ன புண்ணாக்கா பாடிச்சு பாடின பாட்டுங்க. அது ஒரு ஒரு பெண் குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்க எவ்வளவு வேதனையோட அந்த வாழ்க்கை ஓட்டத்தை வந்து அந்த பாட்டு வந்து ரொம்ப
1: உங்களுக்கு பிடித்த பாடல்.
2: பிடித்த பாடுங்க, ஒரு நாலு வரி பாட்டு
1: பாடுங்க. பாடுங்க பாடுங்க.
2: எத்தனை முறை வெக்கப்படுவா எங்கக்கா, எத்தனை முறை காப்பி கொடுப்பா எங்கக்கா, எத்தனை முறை காலி விழுவா எங்கக்கா, எத்தனை முறை கையெழுப்பா

0: எத்தனை முறை காட்டி கொடுப்பா எங்கக்கா.
1: ஏதாவது ஒரு பாடல் பாடுறீங்களா? மகிழ்ச்சியான பாடல் ஏதாவது?
0: ஆமா, இந்த இப்ப நான் படிக்கிற காலத்துல ஸ்கூல் குழந்தைங்க எப்படி போனாங்க, இப்போ வந்து எப்படி ஸ்கூல் குழந்தைங்க போறாங்க, அது ஒரு விழிப்புணர்வு நாடகத்துக்கான பாட்டு தாங்கம்மா.
1: சரி,
0: இருந்தாலும் அதுல ஒரு நாலு வரி உங்களுக்காக, நான் நேயர்களுக்காக நான் பாடி கேட்டதுமா.
1: பாடுங்க பாடுங்க.
0: ஓடி போய் தேடி புடிச்சு வம்படியா பள்ளியில் விட்டது அந்த காலம், அந்த காலம். இப்ப ஆடி பாடி ஆனந்தம்மா பள்ளிக்கு பிள்ளைங்க போகுறது இந்த காலம், இந்த காலம். அஞ்சாறு மைல் நடந்து போய் பள்ளிக்கூடம் போனதெல்லாம் அந்த காலம், அந்த காலம். இப்போ ஊருக்கு ஊரு பள்ளிக்கூடம் ஒண்ணுக்கு ரெண்டு இருப்பது இந்த காலம், இந்த காலம்.
1: சிறப்பா இருந்ததுங்க ஐயா.
0: நன்றி நன்றிமா.
1: நிறைய விழிப்புணர்வு பாடல்கள். இந்த பாடல்கள்லாம் வந்து நீங்க எழுதுறதா இல்ல
0: இல்லைங்களா, அது ஒரு
1: ஏற்கனவே
0: அது ஒரு டீமா
1: இருக்கா?
0: கலைஞர்கள் ஒன்று கூடி அவங்க கூட
1: பாடல்
0: எழுதுவாங்க.
1: எழுதுவதற்குன்னு தனியா ஆட்கள் இருப்பாங்க.
0: ஆமா ஆமாங்க ஆமாங்கம்மா.
1: சரிங்க ஐயா. அப்ப உங்களோட நிகழ்ச்சியில வந்து நீங்க எழுதின பாடலே வந்து நீங்க அரங்கேற்றம் பண்ணிக்குவீங்க. அது
0: ஆமாங்கம்மா.
1: சிறப்பான ஒரு விஷயம்.
0: நன்றி நன்றிமா.

0: அறுவடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டையிலிருந்து நாடக கலைஞர் கிராமிய பாடகர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள்.
1: கொடைப்பண்பலையில் நான் வீட்டில் வந்து என் செவி வழியா கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய பேச்சை மற்ற கோடிக்கணக்கான மக்களுக்கும் சென்றடைய செய்த கொடை எஃப்எம் வானொலி நிலையத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: ரொம்ப மகிழ்ச்சி. நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க, நம்ம வந்து ஒரு ரசிகராக இருந்துட்டு இருக்கோம் அப்படின்றது. இன்றைக்காவது நாம் ஒரு சிறப்பு அழைப்பாளராக நம்மளது பங்களிப்பை தருவோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறதுன்றத பகிர்ந்துக்கிறீங்க. எங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி உண்டுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட நமது நீண்ட நெடிய கால நேயர்களை எல்லாம் வந்து ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க வைப்பது, முக்கியமாக நீங்க ஒரு கலைஞர் அப்படிங்கறனால அந்த கலை சம்பந்தமான நிகழ்ச்சியில பங்கேற்க வைப்பது, உங்களது திறமைகளை எல்லாம் நமது நேயர்களுக்கு வெளிப்படுத்துவது என்றது எங்களுக்கும் பெருமைக்கு உண்டான ஒரு விஷயம். அதை செய்வதற்கு நாங்கள் எப்போதும் காத்திருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கான விருதுகள், உங்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய கிடைக்க கோடை பண்பலை நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும்.
1: நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.
2: நன்றிங்கய்யா. நன்றி.

இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் கலையும் கானமும். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டை நாடக கலைஞர் கிராமிய பாடகர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கு கோடை பண்பலை சார்பாக நல்வாழ்த்துக்கள். இனி இடைப்பட்ட வரிகளை கண்டுபிடிக்க நேர்களை இணைய அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. விடுதலைப் போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுண் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. திருப்பத்தூரில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 551 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு ரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். நேர்களே, வார்த்தைகளால் சொல்ல முடியாததே இசை சொல்லிவிடும். கண்ணீர் மறைப்பதை ஒரு ராகம் வெளிப்படுத்திவிடும். அந்த வகையில் மனதை வருடும் இசையில் மகிழ்ச்சியும் மறக்க முடியாத நினைவுகளுடனும் பயணிக்க காத்திருக்கிறது 100.5 பாட்டு பட்டாளம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படும் திரை இசை பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை கொண்டு அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து குறைந்தது 4 வரிகளாவது தெளிவாக பாட நேயர்கள் வரலாம். இந்த எண்களில் அறிமுக நேயர்கள் 24

24 24 மகளிர் 24 24 29 பொதுவான நேயர்கள் 24 24 26 293 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452 42.

0: வணக்கம் பாக்கியா.
1: வணக்கம்.
0: ஏன் ரொம்ப ஒரு பார்த்த உடனே அப்படி பயந்து போய் உட்காந்துருக்கீங்க?
1: அப்படியெல்லாம் இல்லை,
0: அப்படி இல்லை,
1: சாதாரணமாக தான் இருக்கேன்.
0: ஐயோ, இவங்க கூடவா நம்ம வந்து பாட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: அப்படியெல்லாம் இல்லை, நேயர்கள் பாட போகிறாங்க, நம்ம கேட்க தான் போகிறோம்.
0: அப்போ நீங்கள் பாட மாட்டீங்களா?
1: நான் பாடுறதை கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன்.
0: சரி, நான் பாட தயாராக இருக்கேன்,
1: நீங்கள் பாடுங்க, அதையும் நான் கேட்குறேன்.
0: அப்படியா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ நேயர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கான பாடல் வரிகளும் காத்துக்கிட்டே இருக்கு, என்னன்னு கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
2: அழகான கோடை எஃப்எம் 100.5க்கு அழகான காலை வணக்கம். வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் கோவை ரோடு 4வது இலக்கு அயன் முருகன் சுலத்தனா கேட்கறீங்க மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோம்.
2: இளைஞர்கள் அனைவரும் நலமா மேடம்?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, இப்ப உங்களுக்கான பாடல் வரிகளை கேட்கலாமா?
2: ஆ, கேட்கலாங்க மேடம்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன்
0: மேடம். ஆமாங்க, மௌனம் ரொம்ப கொள்ளுதான். அந்த பாடல் வரி என்னன்னு தெரியுமா? முதல் வரி,
1: கண்ணா உனை பாடுகிறேன் வா.
0: என்ன எடுத்தோனே பாடுறீங்க? பாடல் வரிகளை தேடணும். தேடுங்க. சரி, இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திவ்யா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் திவ்யா. அம்மா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம், சரிங்களா பாக்கியா? சரி சொல்லுங்கம்மா. இப்ப பாடல் ஒளிபரப்பு இருந்தோம் இல்லையா, அந்த பாடல் வரிகளை கேட்டிருப்பீங்க. என்ன பாடல்னு தெரியுமா?
2: கண்ணா உனை தேடுகிறேன் வா, குயில் பாடுகிறேன் வா. தெரியல,
0: குறைஞ்சது ஒரு நான்கு வரியாவது பாடுங்களே சரியா அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம்.
2: அடுத்த பாடல் கொடுத்தீங்கன்னா
0: இல்ல, அந்த பாடல் வரிகளை நீங்க பாட பாட வந்துராதா? பாடுங்க. கண்ணா உனை தேடுகிறேன் வா, உன்னோடுதான் வாழ்க்கை உள்ளே ஒரு வேட்கை. அப்படி நாங்களே பாடிட்டு எங்களுக்கான பாடலை நாங்களே கேட்டுக்கணும் அப்படின்றீங்களா? சரிங்கம்மா, நீங்கள் அந்த பாடல் தான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ இணைப்பில் வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். இரு சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். பா, மதுரை ஜவஹர்புரத்துலேருந்து உங்கள் வந்து அனுப்பினீங்கப்பா.
3: ம், வணக்கம்.
4: ஏன்னா இரு சகோதரிகள் பாடுற மாதிரி எங்களுக்கு பாட தெரியாது. ஏன்னா நான் எங்களை யங்ஸ்டர்ஸ் அண்ணன், எங்களுக்குலாம் வயசாயிருச்சு.
0: ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. எந்த வயசு, இப்போ நமக்கு வந்து எத்தனை வயசு ஆனாலும் எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் ரசிக்கிறோம் இல்லையா?
4: இல்லை, என்ன ரீசன்னா ஐடென்டிஃபை, புது பாடலாம் ஐடென்டிஃபையாக கரெக்டாக அந்த பழைய லிரிக்ஸை கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் பட் வந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியாதுல்ல.
0: சரி, இப்போ ஒளிபரப்புன அந்த பாடல் வந்து புது பாடலா?
4: இந்த பாடல் சொல்லட்டுங்களா? சரி,
0: எந்த பாட்டு
4: இப்ப போட்டீங்களா? நதியா பாடல்.
0: அது அது எந்த காலத்துல வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? அந்த மாதிரி காலங்கள்ல 80க்கு மேலதான் அந்த படங்கள்லாம் வந்தது இல்லைங்களா? இப்போ உங்களுக்கான பாடல் வரி காத்துக்கிட்டு இருக்கு, அதை கேளுங்க.
4: முயற்சி பண்றேன்.
3: பாடல் வரியை கேட்டுருவோம்.

0: எங்களின் கதை கேட்டு அப்படின்னு வருது. என்ன பாடல் அது?
1: கொஞ்சம்
0: அந்த லிரிக்ஸ் திரும்ப கேளுங்க.

0: என்ன பாடல் வரினு நீங்க கண்டுபிடிங்க. அதுக்கு முன்னாடி கோடி பண்பலை 100.5
1: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கோடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: சாலை பண்பலை 100.5 நேயர்கள் இணைந்திருப்பது பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டுருக்காங்க, என்ன நிர்மலா?
1: ஆமாம், இப்போ இன்னும் கூட பாடல் வரிகளும் காத்துட்ருக்கு, நேயர்களும் காத்துட்ருக்காங்க. இப்போ அவங்களோட தான் பேச போகிறோம். இப்போ இணைப்பில் யாருங்க, யார் வந்திருக்கீங்க?
2: மேடம் வணக்கம். மேடம், திருப்பூர் மாவட்டம் பாங்கயம் ராமசாமியிலிருந்து கே ஜெகதீசன் பேசுகிறேங்க.
1: ஜெகதீசன்?
2: ஆமாங்க மேடம்.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வரி வந்து கேட்டு தயாரா இருக்கு, கேளுங்க.
2: ஓகே மேடம். சின்ன

0: மேடம் இந்த பாட்டு தெரியுமே மேடம்? இதுக்கு முந்தின பாட்டு வேணா தெரியுங்க, இந்த பாட்டு என்னன்னு தெரியுங்க.
1: முந்தின பாட்டு என்ன வரி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டீங்க, அதனால பாட தயாரா இருக்கீங்களா?
0: ஆமாங்க மேடம்.
1: சரி அது பாடுங்க. என்ன பாடல்?
0: மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா என் வீட்டில் என் தோட்டத்தில்.
1: என்னது உங்க வீட்டுல உங்க தோட்டத்துல மட்டும்தான் பூக்கணும்?
0: ஆமாங்க மேடம்.
1: பாடுங்க.
2: இல்ல நீங்க நேரம் கொடுத்தது தப்பு, அவங்க உடனே வந்து அதை தேடி கண்டுபிடிச்சு பாடிட்டாங்க.
1: பாடிட்டாங்க, அந்த நான்கு வரிகளாவது பாடுங்களே அப்படின்னு சொன்னோம். பாடல் வரிகள் வந்து உங்களுக்கு என்ன படத்துல அப்படின்னு தெரியல? சரிங்க, அடுத்த நேர் வந்து சொல்லுவாங்க இல்லனா பாடுவாங்க, கேளுங்க. இப்ப இணைப்புல யாருங்க? நல்லா இருக்குமா? நீங்க
3: என்னன்னு
1: கேளுங்க.

0: எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம கேட்கணும்ல,
1: என்னங்க ராமராஜன் பார்த்துதானே?
0: இல்ல, சத்யராஜ்.
1: சத்யராஜா?
0: ஹீரோ பேரும் சொல்லிட்டோம் பாடுங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். பாடல் வரி, அதாவது அந்த முதல் வரி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாடலா அப்படின்னு உங்களுக்கு தோணும். சரி, இப்போ அடுத்த நேயர் பாட தயாராக இருக்காங்களா அப்படின்னு கேட்டுடலாம். ஒரு வேளை இல்லை அப்படின்னா நாமளே சொல்லிடலாம்.
2: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வாங்க. வணக்கம்.
3: உங்குயில் ராகமே புதுமலர் வாசமே, நாளை நம் நாளிலே நானும் புது ஊர்வல், கண்மணி கண்மணி என்னுயிர் கண்மணி.
0: இருங்க இருங்க.

0: உங்களுடைய விருப்ப பாடல பாடி பாடலுக்கு அப்புறமா சொல்லுவீங்களா?
1: பேர் சொல்லுங்க.
2: சேலம் கேர்த்தபூர் கோமதி குப்புசாமி சகோதரி நிலையத்தில் அனைவரும் நலமா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோமா? நாங்க வந்து இப்ப ஒளிபரப்பின பாடல் வரி அதோட முதல் வரியை கண்டுபிடிச்சு பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
2: இதுவும் சொல்லிடுறேன், அடுத்த பாட்டு எனக்கு கொடுங்க சகோதரி. பழைய பாட்டா
0: நீங்க அந்த பாடல் என்னன்னு சொல்லுங்க, பாடுங்க.
2: அதை நான் பாடுறேன், நீங்க வேற பாட்டு எனக்கு பழைய பாட்டு கொடுங்க, கண்டிப்பா பாடும் சகோதரி.
0: இல்ல இல்ல, அந்த பாடலை இன்னும் கண்டுபிடிக்கல, அதனால நீங்க அதுவே கண்டுபிடிச்சு பாடுங்க.
2: மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாகம், அது சொல்ல சொல்ல நெஞ்சில் இருந்தது சோகம்.
0: சோகமா? சோகமா? மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம், அதை சொல்ல சொல்ல நெஞ்சில் இருந்தது ஈரம். அப்படின்னு தானே வரும். சோகம் எங்க இருந்து வந்துச்சு?
2: ரொம்ப நாளா இப்ப சில கேட்டனா அதை கரெக்டா புரிஞ்சுக்குவேன், கேட்டனா அதை நல்லா பாடிடுவேன். ரொம்ப நாளா இப்ப சில.
0: சரிங்கம்மா, ரொம்ப அழகா பாடுனீங்க, நன்றிங்க.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: கொடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது பாட்டுப்பட்டாளம்.
1: நேயர்கள்லாம் ரொம்ப அழகா பாட்டு பாடிட்டு
0: பாடிக்கிட்டே இருக்காங்க பாக்கியா. நிறைய பாடல்களை நீங்க ரசிச்சு ரசிச்சு நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க, எங்களுக்காக நீங்களும் ஒரு பாடல் பாடுங்களேன்.
1: நேயர் விருப்பமா வந்து நிர்மலாவோட விருப்பத்துக்கு இன்னைக்கு பாட்டு பாடிடுவோம்.
0: பாடுங்க பாக்கியா பாடுங்க.
1: உன்னை கண்ட நாள் முதல் என் தூக்கம்

0: நொடியில்
1: நொடியில் பூத்த பூ மாதிரி ரொம்ப அழகா பாடுனீங்க.
0: இந்த மாதிரி நாலு வரியாவது வந்து நேயர்கள் பாடணும் அப்படின்னு நாங்கள் பாடி காட்டுறோம்.
1: நாங்கள் இல்லை, நீங்கள் பாடியிருக்கீங்க, நல்லா அழகாக பாடினீங்க. இப்போ இணைப்பில் யாருங்க? வணக்கம்.
2: இனிய செங்கருமான கோடை பண்பலைக்கும் உன்னகை பேரரசு நிர்மலா அம்மா அவர்களுக்கும் அமைதியின் போராளி பாக்கிய அம்மா அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிளிக்கில் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கங்கம்மா.
1: என்ன இது புதுசு புதுசா எல்லாருக்கும் ஒரு பேர் கொடுக்குறீங்க?
2: அம்மா நீங்க எப்பவுமே உங்களுக்கு பேர் எப்ப புன்னகை பேரரசிதாங்கம்மா.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா.
2: கொஞ்சம் அமைதியா பேசுவாங்கம்மா.
1: பாடல் வரி காத்துக்கிட்டேதான் இருக்கு, கட்டாயமா குடுத்துருவோம், கேளுங்க.
2: கொடுங்கம்மா.

0: பழகி வந்தோம் சில காலம்.
1: இணைப்பு விடுபட்டு போயிருச்சுங்க.
0: பாத்தீங்களா, நம்மள பாராட்டுறதுக்குனே வந்திருக்காரு போல, பாட்டை பாடுறதுக்கு வரல அவரு.
1: சரி, அடுத்த நேரம் சந்திச்சிருவோமா? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்
2: அக்கா. வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: பரமேஸ்வரி. உங்களுக்கு தெரியுமா அந்த பாடலுடைய முதல் வரி என்ன அப்படின்னு?
2: என்ன பாட போடுங்க
0: கேளுங்க.

0: ஐயோ, புதிய பறவைன்னு வருங்கக்கா பாட்டு.
1: புதிய பறவை படத்தில் உள்ள பாடல்.
2: பாடலோட முதல் வரி பாடுங்க.
1: முதல் வரி என்ன?
0: ஐயோ, மனசுலயே இருக்கு, வரவே மாட்டேங்குது.
2: கொஞ்சம் தேடி பாருங்க, வந்துரும்.
1: பழகி வந்தோம் சில காலம்.
2: இணைகள் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேரம் பாத்துருவோம். வாங்க, வணக்கம்.
1: யார் வந்திருக்கீங்க?

0: யார் வந்திருக்கீங்க? இணைப்பில் தான் இருக்கீங்க, பாடுங்க.
1: ஹலோ,
2: பேசலுங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கரூர்லேருந்து சுதாங்க மேடம்.
0: சுதா, அது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேங்க மேடம்.
0: பாடுங்கம்மா.

0: அமெரிக்கா.
1: ஓ காட்.
0: மிஸ்டர் ரிக்கா.
1: ஓ காட்.
0: எங்கடா தொலைச்ச?
1: இங்கடா தொலைச்ச.
0: எப்படா தொலைச்ச?
1: ஜஸ்ட் நவ்.
0: எதடா தொலைச்ச?
1: ஹார்ட் தலைவா.

0: நமக்கு வந்து தேவி பிரியா சரிங்களா. இப்ப யாருக்கு இணைப்பு கொடுத்திருக்காங்கன்னு கேட்டலாமா?
1: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன் மேடம்.
0: தமிழ்ச்செல்வி அம்மா, பாடல் பாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களே.
2: ஆமாங்க மேடம், ஆமா, ஈஸியான பாடலா கொடுங்க மேடம்.
0: ரொம்ப ஈஸியா இருந்தா பாருங்க, பாடல் வரி கேளுங்க. சேவலக்கா

0: இயங்கிடும் கண்ணே, கழுத்துல தாலியும் படுறம் பின்னு.
1: கேட்டீங்களா?

0: பாத்தீங்களா, அடுத்த வரி என்னன்னு கண்டுபிடிச்சு பாடுறீங்க. முதல் வரி என்னன்றது கரெக்டா பாடணும் இல்லையா? செம்மறியாடே செய்வது சரியா சொல், அப்படி நாங்க தான் உங்களை கேட்கணும். செவத்த பொண்ணு இவத்த நின்னு தவிக்கலாமா சொல். அடுத்தடுத்து வெறும் அதை மட்டும் தான் சொல்றீங்களே தவிர முழுசா அந்த வரிகளை கண்டுபிடிச்சு பாடல. சரிங்க, அப்படியா? இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, பாடலாம் அப்படின்றதையும் ஆரம்பிச்சிருக்கீங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா தொடர்ந்து கேளுங்க. அதாவது இப்பதானே பிக்கப் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்கீங்க, இனிமே பிக்கப் பண்ணிக்கிட்டே வாங்க. பின்னாடியே அடுத்து வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். நிலையத்துல அனைவரும் நலமா மேடம்?
2: அனைவரும் நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மேடம்.
0: இப்ப உங்களுக்கான பாடல் வரிகள் தயாரா இருக்கு, கேளுங்கம்மா.
1: ஓகே மேடம்.

0: சூப்பர். இப்ப பாடுவீங்களா?
1: ஒரு சோள கிளி சோடி தன்னை தேடுது தேடுது மானே, அது சிக்க விட்டு தேசைய விட்டு நிக்குது நிக்குது மானே,
0: நிக்குது நிக்குது முன்னே.
1: ஓகே, நிக்குது நிக்குது முன்னே. இப்ப வருமா இப்ப வருமா அசதான் அந்த பறந்துச்சுமா.
0: சரி, முயற்சி பண்ணி இந்த பாடல் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படியாப்பட்ட இடைப்பட்ட வரிகளை நம்ம கொடுத்தாலும்
2: நேயர்கள் வந்து பாட்டை பாடிடுவாங்க.
0: அதோட முதல் வரி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு பாடிடுறாங்க. இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம். கோடை பண்பலை 100.5 செல்லும் நேரம், 11:38 ஆயாச்சு. யாருங்க?
3: சீதா பேசுறேங்க.
0: சீதாமா, அமைதியா இருக்கீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் சரணக்கொண்டிலிருந்து சீதா சரவணன் பேசுறேங்க.
0: சரிங்க, இப்போ உங்களுக்கான பாடல் வரிகளை கேட்கலாமா?
3: ஓகேங்க.

0: பாடல் வரியை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நீந்தி வந்த
0: அருமை அருமை, பாடிருங்க.
2: அதுதான் விஷயமே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வரி இல்லைனா ரெண்டு வரி தான் பாடுவோம், அதுக்கு மேலே கேட்டுறாதீங்க அப்படின்றாங்க. சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி பாடிட்டீங்க, நன்றிங்கம்மா.

0: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
1: நம்ம நெற்குன்றத்திலயா
2: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால மாக்கும் அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல
2: உன்ன
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில

0: கொடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்ப அருமையாக பாட்டு பாடிட்டு இருக்காங்க.
1: அவங்க ரசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான பாடல்களையும் சிவானி கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா. சரி, இன்றைக்கி வந்து பாட்டு பட்டாளம் அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் இடைப்பட்ட வரிகளை கொடுத்து அந்த பாடலுடைய முதல் வரி என்ன கண்டுபிடிச்சி பாடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே நிகழ்ச்சியை திரும்ப கேட்கணும் அப்படின்னு விருப்பப்படுற நேயர்களுக்கு எப்போ கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா, எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை. சரிங்களா, எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை முற்பகல் 11 மணிக்கு. சரி, இப்போ இணைப்பில் யாருங்க?
2: வணக்கம்,
1: பேர் சொல்லுங்கம்மா.
2: என்ன
1: உங்க பேரு சொன்னே வரமாட்டேது, சொர்ணலதாமாவுக்கே இன்னொரு குரல்ல பாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு.

0: பாருங்க, 8 வருஷம் அப்படின்னா இமயமழை கூட 7 அடியில தான்
1: இருக்கான்.
0: என்னங்கம்மா எவ்வளவு அழகா பாடி மீதிய பாடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. இன்னொருக்க நாங்க குடுக்கணுமா?
1: ஆமாப்பா ஆமாப்பா.
0: சரி கேளுங்க.

0: தீரனானே தீரனானே தீரனா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா பாட்டு வரி முதல் வரி என்ன, நீங்க தான் பாடணும்.
1: நல்ல பாட்டு.
0: ஐயோ விடுங்களே, வரவே மாட்டேங்குதே அப்படின்றீங்களா?
2: சரி, அடுத்த நேயர் பாடுவாங்க, நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கம்மா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்,
0: யார் வந்திருக்கீங்க? பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்கம்மா. அந்த பாடல் என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சிட்டீங்க? சரி பாடுங்க. இல்லையே, நல்லா பாடுங்க பாடல்
1: வரிகளை.
0: பாடுங்க திரும்ப, அதே பாடல் தான் பாடுங்க. பாடுங்க
1: மேடம், பாடுங்க மேடம்.
2: நீங்க பாடுறத கேக்குறத தான் உங்க அவளா இருக்காங்க.
0: சொல்லுங்க
1: மேடம், பாடையில அழகா இருக்கும்.
0: அப்படியா, இப்பெல்லாம் நீங்க வந்து ஐஸ் வைக்காதீங்க சரிங்களா? கொடைக்கானல் ஏற்கனவே இங்க குளிர்ச்சியா தான் இருக்கு. உங்க ஊர் வெயில் அடிக்குது, எங்க உங்க ஊர்ல வெயில் அடிக்குதுங்க? எங்க ஊர்ல வெயில் அடிக்குது, ஆனா இது என்ன வெயில்னே புரிஞ்சுக்க முடியல. டிசம்பர் குளிர இப்பவே கொண்டு வந்துருது. இல்ல பாடுங்க. அடியிலையா கோடையிலையா என்னன்னு தெரியல,
1: மறந்துருச்சு.
0: சரிங்க, ஆனா அந்த பாடல் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றிங்கம்மா.
2: இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு பாத்துருவோமா? வாங்க, வணக்கம்.
0: யார்?

0: இருக்கீங்க?
1: வணக்கம்.
2: கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி மேடம். நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
0: நல்லா இருக்கோமா?
1: நிலையத்தில் அனைவருமே நலமா தான் இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்காங்க மேடம். நான் இங்க யூனிட்ல வேலை பண்றேன், ஆயத்தில் இருக்கேன்
0: மேடம். ம், சரிங்க. இப்ப அந்த பாடல் வரிகளை நீங்களாவது தெளிவா பாடிருங்களே.
2: பாடுறேன் மேடம்.
0: ம்,
2: இப்ப பாடின பாட்டுங்களா மேடம்?
0: ஆமா, அதேதான்.
2: வாடகில பட்ட மரம் கொடையில கொழுந்து விடாக, அடிப்போடி உள்ளுக்குள்ள போட்டதக முட்டி முட்டி முளைத்து விடாக, மயங்கு

0: வடையில பட்ட மரம் கொடையில கொழுந்து வீடாக.
1: ரொம்ப அதே வரிகள் தான், அதே வரிகள் தான் மாத்தாம பாடிட்டீங்க. வீரமணி சார் அங்கிருந்து அப்படியே ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரா? இப்ப உங்களுக்கான பாடல் வரிகள் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கலாம்.
0: சரி மேடம்.

0: அதை கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்னவானா.
1: இந்த நிகழ்ச்சி வந்து சனிக்கிழமை சரிங்களா? இல்ல விட்டதுல இருந்து பாடுறதெல்லாம் நம்ம சனிக்கிழமை பாடிக்கலாம். சரி, பாடல் வரி முதல் வரிய பாடுங்க.
0: காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே, அதை கேட்டு வாங்கி போனா அந்த கண்ணி என்னவானா. நான் காற்று வாங்க போனேன்,
1: அது அப்படியே நாங்க மாத்தி பாடல் பாட வந்தேன் இப்ப பாட்டு வாங்கி போனேன் அப்படின்னு தான் நாங்க பாடணும். இப்ப எல்லாருக்காகவும் கொடை பண்பலை 100.5
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கோடி பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வல்வர் பிராண்ட் அரிசி.
5: ஐயா ரசா
6: தொடடு நோதுரா
5: வண்டம்பா.

0: பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஒளிபரப்பப்பட்ட பாடல்களின் இடைப்பட்ட வரிகளை கொண்டு அந்த பாடலின் முதல் வரியை கண்டுபிடித்து பாடி அசத்திய அனைத்து நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாக்யா
1: விடைபெற்றுக் கொள்கிறோம். நிர்மலா அசோக், உங்கள் பேர் என்ன ஒரு முறை சொல்லிடுங்க.
0: பாக்யா.
1: சரி, ரொம்ப வந்து பாடல்களை ரசித்து கேட்டுட்டு இருந்தீங்களா? இதே பாட்டு போட்டால நிகழ்ச்சி திரும்ப திரும்ப கேட்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆவலோடையே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வரும், நாளைக்கு வரும், சரிங்களா? ம், இப்போ கோடி பண்பலையின் 100.5
2: சரோஜா தேவியடா கேவாக்கலே
3: அட்ரசன்ட்லே
2: நம்ம சிம்ரா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை இன்று முதல் 9.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். அணையிலிருந்து வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் 45 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பூலித்தேவனின் பிறந்த நாளில் அவரை போற்றி பெருமிதத்துடன் நினைவு கூறுவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை எட்டியதற்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனையை படைத்தது பொருளாதாரத்தின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆபாச செயலிகள் போல் செயல்பட்டு நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வரும் செயலிகள் தொடர்பாக மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான விடுதியை சீரமைத்து பராமரிக்க 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மையங்கள் கட்டப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டில் 1000 புதிய குழந்தைகள் மைய கட்டிடம் அமைக்கப்பட இருப்பதாக மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பல் நிபுன் மும்பையில் நடைபெற்ற விழாவின் போது கடற்படையில் இணைக்கப்பட்டது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று ஷென்சனில் தொடங்கியது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: பொதுவா பெண்களுக்கு என்னதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ரொம்ப விரும்பக்கூடிய பொருட்களை நாம வாங்கி கொடுத்தாலும் மட்டற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம்னா, இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத யார்கிட்டயாவது பகிர்ந்தே ஆகணும். அது கணவரா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், சகோதர சகோதரியா இருக்கலாம், அண்டை வீட்டினராக இருக்கலாம், அம்மாவாக கூட இருக்கலாம். உலகமே இவங்கனால தான் இயங்குது அப்படின்னாலும் இவங்களோட உலகம் இன்னமும் ரொம்ப சிறுசுதாங்க. அவங்க செய்கிறத சொல்கிறத கேட்குறதுக்கு 2 காதுகள் மட்டுமே போதுமானது. படப்படன்னு இயங்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் பகிர்தல் அப்படின்றது எவ்வளவு முக்கியம், அதுலேயும் நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றின இல்லை முன்னோடியாக இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்ததில் பிடித்ததாக பகிர்ந்து கொள்ள வாங்க. காற்றல் வழியே இணைந்திருக்கும் செவிகளுக்காகன்னு சொல்லி சகோதரிகளை அன்போடு அழைக்கிறது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். அன்பு அக்கா தங்கைகள், மனதிற்கினிய தோழிகள், அழைக்கலாம் கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0-45-42 இணைத்து அறிமுக சகோதரிகள் 24-24-24 என்ற எண்ணிலும் மற்ற அனைத்து சகோதரிகளும் வாங்க 24-24-26 24-24-29 290-333 அப்படின்ற எண்களில். இப்போ 12:05 படித்ததில் பிடித்ததாக மகளிர் நேரத்தில் யார் என்ன சொல்ல வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு இனிய பகல் வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பாளையத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவான்.
1: விஜயலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
3: சொல்லுங்க.
1: முடிச்சிட்டீங்க, சரிங்க. இந்த வேலை முடிச்ச நேரத்துல படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படிங்களா? புடிச்ச புக்கா இருந்தா தான் படிப்பீங்களா? என்ன புத்தகத்தை சொல்ல போறீங்க சொல்லுங்க? சிகரங்களை தொடுவோம். சரிங்க.
3: எழுத்தாளர் கவிதாசன்.
1: கவிதாசன், சொல்லுங்க.
3: அதாவது அதுல வந்து உள்ள ஒரு தலைப்பு, வயது தடையல்ல அப்படின்னு சொல்லி சின்னதா குடுத்துருக்காங்க மேடம்.
1: சரிங்க.
3: அதாவது நான் படிக்கிறேன், கேளுங்க மேடம். முன்னேற்றத்திற்கு வயது என்றுமே தடையாக இருந்ததில்லை.
1: சரி.
3: முயற்சியும் வேகமும் இருக்கும் போது வயது எதற்கும் தடையாக இருப்பதில்லை. கவிக்கையில் சரோஜினி நாயுடு 13 வயதிலேயே 1300 வரி கொண்ட ஆங்கில கவிதையை இயற்றினார். வங்க கவி ரவீந்திரநாத் தாகூர் தமது 14 வயதில் ஷேக்ஸ்பியரின் மாக்பெத் நாடகத்தை வங்க மொழியில் மொழிபெயர்த்தார். வீர சிவாஜி தனது 13 வயதில் எதிரியின் கோட்டையை கைப்பற்றினார். ஆன்மீக செம்மல் ஆதிசங்கரர் 16 வயதில் பாரதமெங்கும் சென்று பல அறிஞர்களை வாதத்தில் வென்று வாகை சூடினார்.
1: சரி, விஜயலட்சுமி மதிவாணன்
3: படித்து பார்த்தீர்களானால் நமக்கு தடைகளை கடந்து எவ்வாறு சாதனை படைத்தார்கள் என்று விளங்கும்.
1: சரிங்க.
3: முன்னேற்றத்துக்கும் உத்திரை பதிப்பதற்கும் வயது ஒருபோதும் தடையல்ல என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
1: சரி
3: சார், இது எனக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கற மாதிரி இருக்குது.
1: ஊக்கம் கொடுக்கற மாதிரி இருக்குன்றதெல்லாம் தள்ளி வச்சுட்டு, விஜயலட்சுமி மதிவாணன் அம்மா வந்து வயது ஒரு தடையே இல்லை அப்படின்னு என்ன செயல் செஞ்சுட்டு இருக்கிறீங்க சொல்லுங்க?
3: நாங்க விவசாயம் தாங்க மேடம்.
1: வயசெல்லாம் ஒரு தடையல், அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து தோட்ட வேலையா வீட்டு வேலையா ஏதுனாலும் பாப்பேன்.

0: அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்க. சிகரங்களை தொடுவோம் அப்படின்ற புத்தகத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டு உங்களுக்கு நாங்களும் வந்து இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நன்றிங்கம்மா. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க, வாங்க. வணக்கம். 12:09.
1: விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாய் கிளிசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களாக்கா?
0: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: டெய்லர் பாக்கியலட்சுமி தச்சிட்டே பேசிட்டு இருக்கீங்க.
1: நிப்பாட்டி
0: வச்சிருக்கீங்க, இல்லாட்டி மிஷின் சவுண்ட் வந்து நம்ம ரெண்டு பேரும் பேச கூடாதுன்றீங்களா? சரி, இந்த தையல் வேலை அப்படின்றது வந்து என்னைக்குமே ஓயாது. காலையில உட்காந்தாங்கன்னா தச்சிட்டே இருக்கணும். இதுல எப்படி படிக்கிறீங்க நீங்க? என்ன புத்தகத்தை சொல்ல போறீங்க? நீயும் தான் இருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க
1: என்னையாணி. அவங்க அம்மா எழுதினது, மாதா அமிர்தமானந்தம்மை அவங்க எழுதினது.
0: சரி, புத்தகத்துடைய பெயர் சொல்லிருங்க.
1: அதுதான் உதவக்கூடிய ஏதாவது செயலை செய்ய முயற்சி செய்ய வேண்டும். எல்லா அளவோடு இருக்க வேண்டும். ஆனால் வசியமாக எதுவும் கூடாது. உணவு, பேச்சு, தூக்கம், சிந்தனை என அனைத்து அளவோடும் இருக்க வேண்டும். இது போன்ற முறையான வாழ்க்கை நடத்தினால் மனதில் நல்ல சிந்தனைகள் மட்டும் எழும். இப்படிப்பட்டவர்கள் சுற்றுப்புறத்தையும் மாசுபடுத்துவதில்லை, மாறாக தூய்மைப்படுத்துபவர்கள். இவர்களை பார்த்து நாமும் பிறருக்கு நல்ல உதாரணமாக மாற வேண்டும் என்ற எண்ணம் வந்து அவங்களுக்கு வருமா.
0: சரிங்க.
1: அதனால வந்து நல்ல சுற்றுப்புறத்தையும் கரெக்டா வச்சுக்கிறோம்னா யாருக்காச்சும் கேட்ட உதவி ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சதை வந்து செய்யணும். அதுதான் வந்து நம்ம இறந்தாலும் நம்மள வந்து விட்டுட்டு போறது அது ஒண்ணுதான்.
0: சரிங்க சரிங்க. உதவி செய்யாட்டினா கூட, ஏதாவது செய்யாம தப்பா ஏதாவது செய்யாம இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஆனாலும் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க அப்படின்னு இந்த புத்தகம் வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நன்றிங்க. இப்ப இணைப்புல யாருங்க? 12:11 மகளிர் நேரத்துல படித்ததில் பிடித்ததாக சொல்ல வந்திருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். பெயர் சொல்லுங்க.
2: நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணப்பாதையில இருந்து சந்திரா ராமராஜ் பேசுறேங்க.
0: சந்திரா சொல்லுங்க. சந்திரா வணக்கமே, அவ்வளவு அழகா இருக்கேன்.
2: கண்ணதாசன் புக்கு, ஆசிரியர் கல்வி, அர்த்தமுள்ள இந்து மதம். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இந்த மூணு தத்துவமும் நமக்கு இருக்கணும்.
0: கேட்டீங்களா எல்லாரும்?
2: இந்த மூணும் நம்ம கடைபிடிக்கணுங்க.
0: எதை கடைபிடிக்கிறோமோ இல்லையோ, கடமை, கண்ணியம், கட்டுப்பாட கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்பதான் வந்து காலம் சென்றாலும் நம்மளுடைய பெயர் வந்து மறையாமல் இருக்கும் அப்படின்னு வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கம்மா, தொடர்ந்து சந்திக்கலாம். முன்பாக கொடைப்பான் நிலை 100.5.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நம்ம கம்பெனி கடல நினைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
8: கோடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சரியான அராத்தா இருக்கும் போலையே அப்படின்னு ஒரு சிலரை நாம் சொல்லுவோம். ஆனால் இங்கே கதை ஆசிரியரோட பெயரே அராத்து தாங்க. இப்போ இருக்கிற நவீன வாழ்க்கையில் மனித உறவுகள் எப்படி இருக்கிறாங்க, காதல், நட்பு, சொந்தம், பந்தம், தனி மனித உணர்வு, இதெல்லாம் ரொம்ப எளிமையாக நடக்கிறத எழுதியிருக்கிறாருங்க. ரொம்ப சிறப்பு அப்படின்னா, ஓப்பன் பண்ணா, என்ன ஓப்பன் பண்ணா அப்படின்னு யோசிக்கிறீங்களா, இவர் எழுதின புத்தகத்துடைய பேர் தாங்க. இந்த தலைப்பு மாதிரியே மனுஷங்களோட வெளிப்படையான எண்ணங்கள், உணர்வுகள், சமூகம் பொதுவாக வெளிப்படையாக பேச தயங்குற தயக்கமே இல்லாத விஷயங்களை எப்படிலாம் பேசணும் அப்படின்ற அணுகுமுறையை சொல்லியிருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா, வழக்கமான எழுத்து முறையெல்லாம் தாண்டி எளிமையான பேச்சு மொழி வழக்கில் இதை வந்து படிச்சிருப்பாரு. ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா, அப்போ சீக்கிரமே வாங்கி ஓப்பன் பண்ணி படிங்க. ஓப்பன் பண்ணா அப்படின்ற புத்தகத்தை கதையாசிரியரோடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அராத்து. இப்போ 12:18 படித்ததில் பிடித்தது மகளிர் நேரத்துல இணைய யார் வந்திருக்கீங்க, வாங்க. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா, நான் அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை திரசம்மாள் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க குழந்தை திரசம்.

0: அம்மா எப்படி இருக்கீங்க?
1: அம்மா நல்லா இருக்கம்மா. நீங்க உங்களோட உற்சாகமான பேச்சு எங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்குமா.
0: ரொம்ப தெம்பா இருக்கா? அப்ப இன்னைக்கு மதியமும் சாப்பிட கூடாது, இரவும் சாப்பிட கூடாது, சரிங்களா? என் பேச்ச போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
1: மனித வாழ்வில் உள்ள மதிப்பு மனத்தின் தன்மையையும் அதை இயக்கி பெற்ற குணங்களின் பதிவுகளையும் பொறுத்து அமைகிறது. இதனால் எத்தகைய அறிவு சார்ந்த மனிதனாலும் மன ஓட்டத்தையும் மாற்றங்களையும் தவிர்க்கவோ நிறுத்தவோ முடியாது. இந்த நாலு வரி வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா.
0: அப்படிங்களா? அந்த நான்கு வரிய வந்து நீங்க பின்பற்றீங்களா வாழ்க்கையில?
1: கண்டிப்பாம்மா பின்பற்றுறேன், பின்பற்றதான் செய்யறேன். மன ஓட்டம் வந்து, அதாவது நம்ம அந்த பேரங்களை இப்ப வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கோமா, அது வருங்காலம் எப்படி அமையுமோ. இப்ப உள்ள சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் வீட்டுல நல்லா இருக்கு, வெளியே போயிட்டா கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிதான் நான் அனுப்புவேன். அப்படிங்கிற அந்த மன ஓட்டம் நம்ம பேரங்க வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம்
0: மனசுல இருக்கு. இந்த புத்தகத்தை படிச்சு படிச்சு அப்படியே கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சு குழந்தைகளுக்கு வந்து அப்படி தைரியத்தை குடுக்கறீங்க. நன்றிங்க அம்மா. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். 12:20 மகளிர் நேரத்துல படித்ததில் பிடித்தது சொல்ல வந்திருக்கீங்க சகோதரி. எங்க இருந்து பேர் சொல்லுங்க?
2: இனிமையான மதிய வணக்கம் மேம்.
0: இனிமையான மதிய வணக்கம் மேம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. அடடடா, இனிமையான மதிய வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. கடுமையா வெயில் அடிச்சுட்டு இருக்கு, நீ என்ன இனிமையா மதிய வணக்கம் சொல்றியா அப்படின்னு வந்து வெயில் கேக்கோ வந்துருச்சு போல. மீண்டும் இனி வாங்க அப்படின்னு நம்பலாம். இப்ப யார் வந்திருக்கீங்க? வாங்க வணக்கம். பேசுங்க.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். பேர் சொல்லுங்க.
3: திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து விருவீடு விஜயா பேசுறீங்க மேடம்.
0: விருவீடு விஜயா சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: என்ன
0: செய்யலாம் நினைச்சிருக்கீங்க? மழை பெய்யணும் நினைச்சு சாமியை மட்டும் கும்பிடலாம். வேற என்ன செய்ய முடியும்? சரிங்க, நிச்சயம் நம்மளா மழை பெய்யணும். சொல்லுங்க விருவீடு விஜயா, இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல வந்திருக்கீங்க?
3: மேதகு அப்துல் கலாமின் கனவுகள் மெய்ப்பட புத்தகத்தின் பொன்மொழிகள் மேடம். சொல்றீங்க மேடம்?
0: சொல்லுங்க.
3: சிரமங்கள் உங்கள் வாழ்வை அழிக்க வருவதில்லை, உங்களின் சக்தியை பரிசோதிக்கவே வருகின்றன.
0: நிச்சயமாக மாற்று கருத்தை இல்ல.
3: அந்த சிரமங்கள் உங்களை நெருங்க சிரமப்படும் அளவிற்கு உழையுங்கள். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகின்றான்.
0: ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகின்றான்.
3: ஆமாங்க மேடம். ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்ற பெருமை கொள்ளும் கணத்தில் முட்டாள் ஆகின்றான்.
0: இப்ப ரெண்டாவது சொன்னது நல்லா இருந்துச்சு. முதல்ல ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது நான் சொன்ன உடனே சிரிக்கிறாங்க எய்தாப்ல இருக்கிறவங்க. ஏன்னு தெரியல, அருமையா சொன்னீங்க அம்மா, ரொம்ப நன்றி. இப்ப வந்து இணைப்புல யாரு வந்திருக்கீங்க? வாங்க வணக்கம். வணக்கம். பேசலாம், பேர் சொல்லுங்க.
4: இனிமையான மதிய வணக்கம் மேம்.
0: வந்துட்டாங்க. இனிமையான மதிய வணக்கம், பேர் சொல்லுங்க.
4: வந்துட்டேங்க மேம்.
0: வந்துட்டீங்க.
4: கள்ளிப்பட்டி சுப்புலட்சுமி செந்தில் குமாரங்க மேம். நிலையத்தில் அனைவரும் நலந்தாங்க மேம். நீங்களும் நலந்தாங்க மேம்.
0: நானும் நலந்தாங்க மேம். நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
4: மேம் அனைவரும் நலங்க மேம்.
0: சரிங்க மேம், சொல்லுங்க மேம். என்ன புத்தகம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கீங்க மேம்?
4: மேம் புக் பேர் வந்து சாதிக்க ஆசைப்படுங்க மேம்.
0: சரிங்க.
4: ஆசிரியர் பேர் டாக்டர் சே சைலேந்திர பாபு, ஐபிஎஸ். தலைப்பு வந்து பொற்காலங்க மேம். ஒரு வருடத்தின் அருமை அறிய ஒரு வகுப்பில் தோல்வி அடைந்த மாணவனை கேள், ஒரு மாதத்தின் அருமை அறிய ஒரு மாதம் முன்னதாக பிரசவித்த தாயை கேள், ஒரு வாரத்தின் அருமை அறிய வாராந்திர எதிராசிரியரை கேள், ஒரு நாளின் அருமை அறிய சந்திக்க காத்திருக்கும் காதலரை கேள், ஒரு நிமிடத்தின் அருமை அறிய தொடர்வண்டியை சற்றே தவறவிட்டவரை கேள், ஒரு வினாடியின் அருமை அறிய மயிரில் விபத்திலிருந்து தப்பியவரை கேள்,
0: ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நேரம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு நற்செயல் அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு பொன்மொழிகளா வந்து சைலேந்திர பாபு ஐயாவுடைய கவிவரிகளோட பகிர்ந்து

12:28 கோடை பன்மலை 100.5 மகளிர் நேரத்தில் இன்னைக்கு படித்ததில் பிடித்தது ஆக சகோதரிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்க, அதாவது நாவல், சிறுகதை, கட்டுரை, விமர்சனம் போன்ற பல தளங்களில் தடம் பதித்த ஜெயமோகனுடைய அறம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. அதாவது கட்டாயமாக படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் அறம் இருக்குது, அது வந்து எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றதான் இந்த புத்தகத்துடைய நோக்கம். அதாவது பணம், பதவி, புகழ், கருணை, தியாகம், கடமை இதெல்லாம் இல்லாதவங்க கூட அவங்கக்கிட்ட கூட நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தர்மத்தில் அறம் அப்படின்றது இருக்கும். அது மனிதர்களுக்கு மனிதர் மாறுபட்டு காணப்படும் அப்படின்னு நீங்கள்

0: எதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தவறாமல் வாங்கி படிங்க. ஜெயமோகனுடைய அறம் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு இப்போ 12:30 இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். சகோதரி பெயர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புலேருந்து சௌந்தர்யா பேசுகிறேங்கக்கா.
0: சௌந்தர்யா, என்ன பண்ணுறீங்க?
1: நான் உடல் சரியில்லாமல் வீட்டிலேருந்தே பந்தலை கேட்டுட்டு இருக்கேங்கக்கா.
0: இல்லை, நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கல, பொதுவாக என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
1: புத்தகத்துடைய
0: பெயர் எல்லாருக்கும் புரியும். சொல்லுங்க சௌந்தர்யா, என்ன புத்தகத்தை பகிர வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: புத்தகத்தின் பெயர் பக்தியின் சக்திங்கா.
0: பக்தியின் சக்தி, கேக்கலே சக்தி பிறக்குது.
1: ஆசிரியர் பாரதியாருங்கா.
0: பாரதியார், சொல்லுங்க.
1: விதியை வெல்லும் சக்தி பக்திக்கு உண்டு. நடந்ததை எண்ணி வருந்தாதே, நடக்க போவதை நினைத்து மயங்காதே, உன்னை நீயே திருத்தி கொண்டு உண்மையில் பாதையில் செல். உழைத்து வாழ்வதில் தான் சுகம் இருக்கிறது. உழைக்கும் இடத்தில் வறுமை நோய்க்கும் இடம் இருக்காது. நல்ல சிந்தனையால் மனமும் உடலும் பலம் பெறுகிறது. அன்பை விட சிறந்தது வேறில்லை. அதுவே உலக இயக்கத்தின் ஆதாரமாக உள்ளது. உண்மையை உயிராக போற்று. உண்மை பேசுபவர்கள் உயர்வாக மதிக்கப்படுவர். இது எனக்கு பிடிச்ச வரிகள்க்கா.
0: இது உங்களுக்கு பிடிச்ச வரிகள் அப்படின்றது, நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்து படித்தாலும் இல்லை பார்க்காம படித்தாலும் அப்படியே ஒரு ஒரு தன்னம்பிக்கையோடு அப்படியே தெளிவாக அப்படியே தைரியமாக படிக்கலே தெரியுது சௌந்தர்யா. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. பக்தியின் சக்தி என்னென்ன இருக்கும் அப்படின்றத சிறப்பாக சொன்னாங்க. விதியால் வெல்ல முடியாதது கூட நம்ம ஆண்டவன் கிட்ட இருக்கிற பக்தியால் வெல்லலாம் அப்படின்றத சொல்லிட்டு போனீங்க. நன்றிங்க. பிணைப்பில் யாருங்க? வாங்க, வணக்கம்.
2: உற்சாகமான மதிய வணக்கம் அக்கா.
0: உற்சாகமான மதிய வணக்கம் சகோதரி, பெயர் சொல்லுங்க.
2: கரூர் ரெங்கவேடி வீதியில இருந்து பரமேஸ்வரி சுரேஷன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் பரமேஸ்வரி. இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: என்ன
0: புத்தகத்தை சொல்ல வந்திருக்கீங்க? நாராயணன், கடலில் சில துளிகள். கேட்கும் பொழுதே நல்லா இருக்கு இல்லையா? சொல்லுங்க.
2: ஆமாங்க சகோதரி, இதுல வந்து நிறைய இருக்குங்க சகோதரி. அதுல வந்து கோபமாக பேசினால் நட்பை இழப்பாய், பொய்யாக பேசினால் நம்பிக்கையை இழப்பாய், ஆணவமாக பேசினாய் அன்பை இழப்பாய், கோபம் கொண்டால் உறவும் இல்லை, பேராசை கொண்டால் நிம்மதி இல்லை, வழிகள் இல்லையே வாழ்க்கை இல்லை, கடினமான உழைப்பே வளர்ச்சியை தரும், கவலைப்படுவது அழிவை தரும், சிக்கன வாழ்வே சிறப்பை தரும். நிறைய இருக்குங்க சகோதரி,
0: சொல்லிட்டே போகலாம். கவலைப்படுவது அழுகை தரும் சொன்னீங்க பார்த்தீங்களா, சத்தியமான வார்த்தைங்க, நல்லா சொன்னீங்க. நன்றிங்க பரமேஸ்வரி. கடக்கடன்னு திருப்பி உள்ள அலுவலகத்துக்குள்ளே போய் உங்களுடைய வேலையை பாருங்கள். பண்பலையை கேட்டுட்டு இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க? 12:32 கூடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்ததை பகிர வாங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்க்கா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் சகோதரி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
3: சூப்பராக இருக்கேங்க்கா. நீங்கள்
0: சூப்பராக இருக்கிறீங்களா? சரிங்க, உங்களோட பெயர் சொல்லிடுங்கம்மா.
3: உன்னால்
0: முடியும் சொல்லுங்க.
3: வெற்றியை சந்திக்கும் போது இதயத்தில் பூக்கும். பொய்யாக தோல்வி மற்றும் சந்திக்கும் போது இதயத்தை இரும்பு போல வெற்றி வலிமையாகும். வெற்றி அடையும் போது முயற்சி செய்யும் போது உதவி செய். வெற்றியை தள்ளிவிடு, ஆனால் முயற்சி ஒருபோது வீணாக்காதே. குறிப்பு தவறும் போது உன்னால் முடிய அடுத்த வெற்றியை பயிற்சியை முயற்சி செய்.
0: நான் ஒரு இலக்க நோக்கி பண்பலையில பேசிக்கிறேன், சும்மா

தக்காளி என்ன இருக்கவா, பச்சை மிளகாய் என்ன இருக்கவான்னு கூப்பிட்டு இருந்தா. நானும் விவேகானந்தரோட புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே வெற்றியை நோக்கி இலக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கேன். இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் தான் இல்லையா ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இணைப்புல பேசுனீங்க பாருங்க. வாழ்த்துக்கள் அமுதா, நன்றிங்க. தொடர்ந்து உறவுகளை சந்திக்கலாம். முன்பாக கூடிய பண்பலை நூறுப்பிலேயே இந்த

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: கொடிப்பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பனிரெண்டு மணி 40 நிமிடம். மகளிர் நேரத்தில் படித்ததை பிடித்ததை பகிரவாங்க அப்படின்னு சொன்னதும் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வெளியில் வந்து பேசிகிட்ருக்கேன் மேம். எங்கள் அம்மா வந்து என்னை வேலை வாங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதையும் தாண்டி நான் வந்து பேசிகிட்ருக்கிறேங்க. இணைப்பு தடைப்பட்டாலும் நான் வந்து பேசுவேங்க அப்படின்னு சொல்லி சகோதரிகள் வந்து விடாமல் பேசிகிட்ருக்கலையே, அவங்களுக்கு படிக்கிறது எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியுது. இப்போ இதே மகிழ்ச்சியோட இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்ல போகிறேங்க. அதாவது நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா தந்தை மகன் உறவு அப்படின்னு சொன்னாலே எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையாக தான் இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே அன்பு, புரிதல், பாசம் எல்லாமே இருந்தாலும் வெளிக்காட்டிக்காமல் எதிரிகளாகவே இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த எம்டன் மகன் திரைப்படத்தில் வர நாசர் பரத்மாரி அப்படின்னே வச்சுக்கலாம். அதை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு நூல் தாங்க இந்த தகப்பன் கொடி அப்படின்ற புத்தகம். தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை மட்டும் சொல்லாமல் உறவுகளில் வரக்கூடிய பாசம், வலி, எதிர்பார்ப்பு, இதனால் சமூக ரீதியான பிரச்சனையை ஒரு தனி மனிதன் எப்படிலாம் வந்து எதிர்கொள்கிறான் அப்படின்றத ரொம்ப அழகாக ஆழமாக எழுதியிருப்பார். யார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அழகிய பெரியவன் அப்படின்றவர் தாங்க இந்த தகப்பன் கொடி அப்படின்ற புத்தகத்துடைய ஆசிரியர். அதனால் நேரம் கிடைக்கும்போது தேடி பாருங்கள், வாங்கி படிங்க தகப்பன் கொடி அப்படின்ற புத்தகத்தை. இப்போ இணைப்பில் சகோதரிகளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு உனை நான் அப்படின்னு ஒரு அழகான பாட்டு கேட்டோம். அந்த பாட்டை திருப்பி கேட்க முடியாது, வேற பாட்டு கேட்கலாம் வாங்க.

இப்போ இனிப்பில் தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிற நேயர்களை வந்து உங்களுக்கு இனிப்பு இல்லைங்க போங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அப்படி தாங்க புறக்கணிப்பு ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளோ வலியை தரும் அப்படின்றது சார்ந்த ஒரு புத்தகம் தான் பாதுகை அப்படின்ற புத்தகம். இதையுடைய கதை ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோமினிக் ஜீவா அப்படின்றவர் தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. அன்றாட வாழ்க்கையில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் சாதாரண மனுஷனாக இருந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க, அவங்களுடைய குரலை வந்து எல்லாரும் கேட்க முடியுமா, என்னப்பா அவன் ஒரு சாதாரண ஆள் தானே அப்படின்னு நம்மலாம் கடந்து போயிடும் இல்லையா. ஒரு பாமர மனிதனுக்கு உண்டாகக்கூடிய புறக்கணிப்பு எப்படிப்பட்ட வலியை தரும், அதனால் அவங்க வந்து சமூகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்றதாங்க இந்த புத்தகத்துடைய நோக்கம். அதனால் இதையும் வாங்கி படிங்க. புத்தகத்துடைய பெயர் பாதுகை. இதனுடைய கதை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோமினிக் ஜீவா அப்படின்றவர் தான் எழுதியிருக்கிறாருங்க. இப்போ 12:48 ஆயிடுச்சு. கோடை பன்மலை 100.5 மகளிர்கள் எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இன்னொரு பாட்டை கேட்டு வந்துடலாமா?

பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீலவழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர்.

0: சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை மீளவழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாயவலை மீளவழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒர்க் ஃப்ரம் ஹோம். சிறிய டாஸ்க், பெரிய லாஸ். வீட்டில் இருந்த தினமும் 3000 சம்பாதிக்கலாம். இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம கேட்டுட்டா போதும், வேலை தேடுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும். இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஃபஸ்ட் வந்து அது ஒரு சிம்பிள் டாஸ்க்காக தான் அவங்க தராங்க. இந்த ப்ராடக்டை ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: இந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம கேட்டுட்டால் போதும், வேலை தேடுறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும்.
1: இந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஃபஸ்ட் வந்து அது ஒரு சிம்பிள் டாஸ்க்காக தான் அவங்க தராங்க. இந்த ப்ராடக்டை ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறிய டாஸ்க் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி தராங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் 500 டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800 ரிட்டர்ன் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கொடுக்குறாங்க, விக்டிமை நம்ப வைக்கிறாங்க. அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டாஸ்க் சொல்கிறாங்க, அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகரிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி ஏதோ ஒரு அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க, அதையும் அவங்க அமௌண்ட் கட்டுவாங்க. இப்போ நம்ம திருப்பி அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மீண்டும் பணம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி கேட்க பணம் கட்ட அந்த மாதிரி. அப்புறம் இந்த அக்கௌண்ட்டை வந்து அன்லாக் பண்ணுற ஃபீ கொடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தடவை ஒன்று கேட்குறாங்க. இப்படி பணம் செலுத்திட்டே இருக்காங்க. அதாவது அவங்க கேட்க பணம் கேட்க அவங்க கொடுக்குறாங்க, திருப்பி அவங்க டென்க்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே ஒரு அக்கௌண்ட்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், அது ஃபிசிக்கலாக நம்மள்கிட்ட கையில் வரதில்லை. அதை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் இல்லை அந்த பணத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் திருப்பி ஏதோ பணம் கட்டுற மாதிரியே இருக்கும். இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டட் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் பெங்களூரில் கூட இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்தது. அது மூலமா வந்து ஒரு 44 லட்சம் பணம் இழந்துட்டாங்க. இது வந்து மிகவும் ஒரு கிளவரான சைக்காலஜிக்கல் ட்ரிக்கு. முதல்ல அந்த ஸ்கேமர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சிறிய அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மூலிமா அவங்க நம்பிக்கையை வந்து அவங்க பில்ட் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட்டை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. விக்டிம் என்ன நினச்சிப்பார் அப்படின்னா, ஓகே பணம் நிஜமாலே வருது, 500 போட்டால் 800 வருது, 300 நமக்கு ஒன்றுமே பண்ணாமல் நமக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு நல்லது தானே அப்படின்னு நினச்சி விக்டிம் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்க சொல்கிற டாஸ்க்ஸ் எல்லாமே செய்ய ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்க. சரி, இவங்களும் ஆல்ரெடி நம் பணம் தான் வருது அப்படின்ற நம்பிக்கையில் திருப்பி திருப்பி பணத்தை போடுவாங்க. இதுதான் நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிலேட்டட் ஸ்கேம்னு சொல்கிறோம். நம்ம எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அந்த வாலெட்லேருந்து உங்களால் பணத்தை எடுக்க முடியலன்றப்பே நீங்கள் வந்து சந்தேகப்படணும். அந்த வித்ட்ராவல் பண்ணுறதுக்கும் நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லியில் நீங்கள் சந்தேகப்படணும். டேக்ஸ் கட்டினா தான் பணம் தருவேன்னு சொல்கிறது, இல்லை அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பணம் கட்டணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்க பணத்தை முன்னிறுத்தையில் நீங்கள் அதை சந்தேகப்படணும். ஒரு வேலை தரேன்னு சொல்லி யாராவது பணம் கேட்குறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இந்த செக்யூரிட்டி டெபாசிட், ப்ரீபெய்ட் டாஸ்க்கு, வாலெட் ரீசார்ஜ், வித்ட்ராவல் ஃபீ அப்படின்ற எந்த மாதிரி வேர்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணணும். நம்ம வேலை தேடி போகிறோம், ஸோ வேலை பார்த்தா அவங்க நமக்கு பணம் தரணும். நம்ம வேலைக்காகவே நம்மளே பணம் தரணுன்றது தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்கேமில் போய் நம்ம மாட்டிக்க தேவையில்லை. நம்ம பணத்தை நம்ம பத்திரமா பாதுகாக்காமல் எந்த வேலையாக இருந்தாலுமே வெரிஃபை பண்ணுங்கள், சோர்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். எதுவுமே ஈஸியாக வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக சந்தேகப்படுங்க. ஏன்னா நம்மளே அவங்க ட்ராப்பில் வந்து உள்ளே கொண்டு போகிறாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாஸ்க் செய்ய பணம் கேட்குறாங்கன்னா அது வேலையில் வலை. முதல்ல 500 லாபம், அடுத்தது 500,000 நஷ்டம். இந்த வலையில் சிக்காதீங்க.
2: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம்.
3: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இணைவார். சைபர் கிரைம் பற்றிய புகார்களை தெரிவிக்க 1930 எனும் எண்ணை அழைக்கவும். மேலும் சைபர் கிரைம் .gov.in எனும் இணையதள முகவரியிலும் புகார்களை தெரிவிக்கலாம்.
4: கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவளை நீலவழி.
5: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
6: எந்த ஒரு செயலையுமே நாம செய்யறதை விட அடுத்தவங்க சொல்லி இதை இப்படி செய்யுங்களேன் அப்படின்னு நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டினாங்கன்னு வைங்களேன், அது நிச்சயம் சிறப்பாக தாங்க அமையும். அப்படி அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியா அமைய நல்ல புத்தகங்களை பகிர்ந்த நங்கைகளுக்கு நன்றிகள் கூறி மகளிர் நேரம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி உங்கள் கோடை பன்மலை 100.5 மடல் வழி கானங்களை மகிழ்வோடு தர வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. இணைந்திருங்கள் இசையோடு.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: இனிய வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, நாம் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பாடல்களிலும் சில பாடல்கள் நம்மை சிரிக்கவும் சில பாடல்கள் கண்களை ஈரமாக்கவும் செய்கிறது. அதிலும் ஒரு சுகம்தான், ஏன்னா நம்முடைய மனதிற்குள் தேங்கி நிற்கும் சுமைகளை மெதுவாக கரைக்கும் மழைதான் இசை. அப்படிப்பட்ட இசை மழையில் உங்களை நனைய வைக்க இணைகிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடல் உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிற பாடல். இந்த பாடலுக்கு யாரெல்லாம் விருப்பம் தெரிவிச்சிருக்கா அப்படின்னாக்கா, கரூர், கொசூர், தமிழ்ச்சோலை, கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவர்களுக்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.

இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி நவகிரகம் பட பாடல் இதோ இவர்களுக்காக. ஈரோடு அந்தியூர் சந்திப்பாளையம் ஜெகநாதன், வீரமணி, பழனியம்மாள், ரமேஷ்குமார், ராஜேஸ்வரன், திருநாவுக்கரசு. கவிஞர் வாணியின் பாடல் வரிகளுக்கு இசையமைத்துள்ளார் வி. குமார். பாடலை பாடுகிறார்கள் எஸ். பி. பாலசுப்ரமணியம், பி. சுசிலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இசை பூந்தோட்டம் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி ராஜபாட் ரங்கத்துறை பட பாடல் இதோ இவர்களுக்காக. விருதுநகர் மேலத்தாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ், குமார், நந்தியா. விருப்பத்திற்காக 1973 வெளிவந்த இந்த படம் MS விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார்கள் TM சௌந்தரராஜன், பி. சுசீலா.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
4: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா?
4: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

இசை பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி தெய்வத்தாய் பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், மேகலாதேவி, அமிர்தலட்சுமி, வேல்மணி. இவர்களுக்காக 1964 வெளிவந்த பட பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை பாடுகிறார் பி. சுசீலா.

கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம், பிற்பகல் 1:23. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி குடும்பத் தலைவன் பட பாடல் இதோ இவர்களுக்காக. திண்டுக்கல் நாகல் நகர் தேவதாஸ், தேவி சிவானி, ஸ்ரீ திலகா, லோகேஷ். 1962 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் பாடலை பாடுகிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

கோடை பண்பலை 100.5 இனி சாந்தி நிலையம். படப்பாடல் பெரியகுளம் டாக்டர் எம் ஏ இளங்கோவன், நாகலட்சுமி, திவ்யபாலா, சுரபி, கவினயா இவர்களுக்காக. 1969 வந்த இந்த படத்தின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கவிவரிகள் கண்ணதாசன். குரல் தந்துள்ளார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நாச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

நேர்களே, வானொலிகளில் வர்ண ஜலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி வீர அபிமன்யு. திருப்பூர் காங்கேயம் ஓலப்பாளையம் மல்லிகா ரவிச்சந்திரன், சந்தியா பூவரசன், ஸ்ரீமதி இவர்களுக்காக கிவி மகாதேவன் இசையில் கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சி ஸ்ரீலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு நேயர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, வைரஸ்னால வர புற்றுநோயை வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு ஏதாவது தடுப்பூசி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வைரஸ்னால் வரக்கூடிய கேன்சர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரெண்டு தான். ஒன்று கர்ப்பப்பை நுழைவாயில் வர சர்விக்ஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே 12-13 வயசில் பருவ ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஒரு தடுப்பூசி ஒன்று இருக்குது. அந்த தடுப்பூசி வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி போடுறோன்னா அப்புறம் ஒரு மாதம் கழித்து அப்புறம் 6 மாதம் கழித்து மொத்தம் மூணு ஊசி போடுற மாதிரி வரும். அந்த மூணு ஊசி போட்டுட்டால் அந்த வைரஸ் வந்துட்டு வர தன்மை ப்ளஸ் அதனுடைய வீரியம் குறையும். ஸோ தட் பேஷண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு இந்த கர்ப்பப்பை நுழைவாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு குறைவடையுது. ஸோ இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பண்ணுறது அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லாததுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன் நம்ம இந்தியாவில் ஒன்ஸ் அந்த பருவம் அடைஞ்ச டேட் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த தடுப்பூசி போடுறது ரெக்கமெண்டேஷன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ்னால் வர புற்றுநோய்கள். இது ரெண்டு புற்றுநோயில் ஹெப்படைட்டிஸ் பி தடுக்க முடியும். இப்போ யாராவது ஒரு ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணுறாங்க, நர்ஸாகவோ இல்லை டாக்டராகவோ ஜாயின் பண்ணுறாங்கன்னா இந்த தடுப்பூசி போடாமல் வேலைக்கே சேர்த்துக்க மாட்டாங்க யாரையும். ஸோ அதே மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ், யாரெல்லாம் ரத்தம் சார்ந்த தொழிலில் வேலை செய்கிறவங்களோ, உதாரணத்துக்கு லேபில் வேலை செய்கிறவங்க, நர்ஸாக இருக்கிறவங்க, டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி டெக்னீஷியன் இல்லை அனஸ்தீசியாவில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே பிளட்டை வந்துட்டு டெய்லி அவங்க என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்துட்டு இந்தியாவிலேயே மருத்துவ ரீதியாக ரெக்கமெண்டேஷன் என்னென்னா தடுப்பூசி போட வேண்டும் அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அந்த தடுப்பூசி வந்துட்டு ஒரே டோஸு, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு டோஸ் பூஸ்டர் போடுற மாதிரி வரும். இந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சியினால் வர புற்றுநோய்கள் தவிர்க்க முடியும். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க இருக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி கழுகுமலை, மரிய தங்கமலர், ஈஸ்டர் அந்தோணி. இவர்களுக்காக MS விஸ்வநாதன் இசையில் பாடலை பாடுகிறார் பி சுசீலா. பாடல் வரிகளுக்கு கவிஞர் பாலி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காசைதான் கடவுள்லடா.

நிகழ்ச்சியில் இனி பார்த்தால் பசி தீரும் பட பாடல் தேனி போடி ரெங்கநாதபுரம் மணி திலகவதி கோபி சரவணகுமார் இவர்களுக்காக. பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, கவிவரிகள் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார் பி. சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1962.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி ராமு பட பாடலை பாடுகிறார் பி பி ஸ்ரீனிவாஸ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கின்றனர் சேலம் ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா.

இசைப்பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, உங்கள் விருப்ப பாடல்களும் அரங்கேற வேண்டுமா? எழுதி அனுப்புங்க இந்த முகவரிக்கு. நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 6241011 என்ற முகவரிக்கு.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு. இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இசைமெட்டுகளால் பூந்தோட்டம் அமைக்கும் கோடை பண்பலை 100.5 பன்மொழி பாடல்களின் தொகுப்பாய் டோல் தமாக்கா தூல் நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா.

கோடை பண்பலை 100.5 நேரம் 2:06. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்களின் தொகுப்பாய் டோல் தமாக்கா தூள்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
5: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: கொடைப்பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் டோல் தமாக்கா துல்.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். பன்மொழி பாடல்களின் தொகுப்பாய் டோல் தமாக்கா தோல்.

எல்லா மொழி பாட்டும் போடுறீங்க, ஆனால் மோகன தமிழ் மலையாளத்தில் உள்ள பாட்டு போடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்குறது என் காதுக்கு கேட்டுச்சுங்க. அதனால இப்போ நம்ம மோகன தமிழ் மலையாளத்தில் உள்ள பாடல் கேட்டுருவோம்.

0: கன்மலை நூறுபுள்ளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்.

0: சட்டிகள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ண துரிகை.
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: இப்போ அடுத்ததா என்ன பாட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே யூகிச்சிருப்பீங்க. ஆமாங்க, தமிழ்ல தான் பாட்டு போக போகுது.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டிருந்து கொண்டிருக்கிறோம் டோல் தமாக்கா தூள்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: கொடைப்பன்மலை நிற்புள்ளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
3: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: நேரம் பிற்பகல் 2:51. கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம் டோல்தமாக்கா தூள்.

கோடை பண்பலை 100.5 பன்மொழி பாடல்களின் தொகுப்பாய் இசைத்து விடைபெறுகிறது இன்றைய டோல் தமாக்கா தூள். நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன் பாக்யா.

தொடர இருக்கிறது உயிரெழுத்து. கரூர் மாவட்டம் முருகன் அவர்களின் தெரிவில் முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக்கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு இடையிலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 7.8% அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5

பயணிகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் இந்தியர் உட்பட 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

தொழில்நுட்பம்லாம் எவ்வளோ வளர்ந்தாலும் தொலைதூர உறவுகளை இணைக்கும் உன்னத பாலமான கடிதத்தின் மேன்மையை காற்றலையில் போற்றும் ஒரு நிகழ்ச்சி தாங்க உயிரெழுத்து. நம்ம அன்பு நேயர்கள் ஏதாவது ஒரு தெருவில் அவங்களுக்கு பிடிச்சமான பொழிப்புறையோட பாடல்களை கேட்கறது வழக்கம். அந்த வகையில் இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சியில் யார் பாடல்கள் கேட்டுக்கிறாங்க என்ன தெருவில் அப்படின்னு தெரிஞ்சுக்க நீங்களாம் ஆவலாக இருக்கீங்க தானே? சரி, அவருடைய பெயரை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன தெருவில் பாடல் கேட்டிருக்கிறாரு அப்படின்றதுக்கு நீங்களாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பு பாடல் வருது, கேளுங்க.

என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லைப்பா, ஒரே பழைய பாட்டு வருது, புது பாட்டு வருது, மிடில் சாங்லாம் வருது, ஆனாலுமே இதுக்கெல்லாம் முதன்மையாக நீ நீ நீன்னு வருதே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆமாங்க, இன்றைக்கி உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக நீ அப்படின்ற தலைப்பில் பாடலை தெரிவு செஞ்சு அதற்கான பொழிப்புரையோடு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. யார் தெரியுமா? கரூர்லேருந்து நம் அன்பு நேயர் ஆயன் முருகன். சரிங்க, அவர் எப்படி தன்னுடைய கடிதத்தை தொடங்கியிருக்கிறாரு அப்படின்னா, உயர் திரு பண்பலை இயக்குனர் அவர்களுக்கும் நம் பண்பலையில் தலைமை பொறியாளர், உதவி பொறியாளர், உடன் பணிபுரியும் அனைவர்களுக்கும்

0: அனைத்து பிரிவுகளிலும் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து அறிவிப்பாளர் சகோதர சகோதரிகளுக்கும் கரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் ரோடு என்ற இடத்தில் உள்ள பாச நேயர் அயன் பி முருகன் பாசமும் பணிவுடன் எழுதுவது. நான் மிகவும் பழைய பண்பலை நேயர். சோதனை ஓட்ட காலம் முதல் இன்று வரை பல நிகழ்ச்சிகளில் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளேன். எனக்கு ஸ்லோச்சனா என்ற மனைவியும் ஜஷ்வின் என்ற மகனும் சாசினி என்ற மகளும் இருக்கின்றார்கள். இருவரும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வெகு நாட்களுக்கு பிறகு உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு நீ என்ற தலைப்பில் தொடங்கும் சில பாடல்களை தெரிவு செய்து எனக்கு தெரிந்த புலிபொறியுடன் எழுதி அனுப்பியுள்ளேன். என் தொகுப்பு பாடல்கள் என்று ஒலிபரப்பாகும் என நம் வானொலியை எதிர்பார்த்தும் நீண்ட நாள் காத்து கொண்டிருக்கிறேன். நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நிச்சயம் நிறைவேறிடுச்சுல. இப்ப 3:07 ஆயிடுச்சு. முதலாவதா வந்து என்ன பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கிராமத்து மின்னல் திரைப்படத்திலிருந்து நீ போகும் பாதையில் மனசு போகுதே அப்படின்னு அழகான பாடலை கேட்டிருக்கிறாங்க. அதாவது உண்மையான அன்புக்கு காசு பணம் இதெல்லாம் தேவையே இல்லைங்க, நேசம் இருந்தாலே போதும் இந்த உலகத்தையே வாங்கலாம் அப்படின்னு அழகான பொலிப்புரையோட முதல் பாடல் அனைத்து நேர்களுக்காக வருது. கேட்டலாமா? 3:08 பி அயன் முருகன் அவருடைய தெரிவில் கேட்கலாம்.
1: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே,

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு முழங்காலில் ஒரு பேஷண்ட் வந்து ஆக்சுவலாக ஃப்ராக்சரோடு வந்தாங்க. ஸோ அது என்னன்னா, காலோட மேல் பக்கத்தில் முட்டி எலும்பு இருக்கு இல்லைங்க, முழங்கால் அந்த இடத்துல இருக்க ஒரு ஃப்ராக்சர். அது என்ன ஆயிடுச்சுன்னா, நேராக போய் பைக்கில் விழுந்திருக்காங்க, அது ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ பேஷண்ட் வந்தபோது ஃபுல்லாக நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஸ்வெல்லிங்காக இதோடு வந்தாங்க. ஸோ பேஷண்ட்டு வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உடனே நம்மளால் சர்ஜரி பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும், மேபி ஒரு 1 வீக் இல்லைன்னா 2 வீக்ஸ் கூட சில பேர்த்துக்கு ஆகும், சில பேர் கொப்பளம் மாதிரி வரும், அது வந்து அடங்கினதுக்கப்புறம் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் பேஷண்ட் என்னென்னா, இல்லை இல்லை எனக்கு இப்பயே பண்ணுங்கள் ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. பட் ஆக்சுவல் என்ன இதுன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோஸ் தான் சில இது காமிச்சேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிளிஸ்டர் மாதிரி அதில் வரும், வந்து அது செட்டில் ஆகணும், அது வந்து சுருக்கம் விழுந்ததுக்கப்புறம் தான் பண்ணணும், இல்லைன்னா வந்து தோல் வந்து மேலே இருக்க தோல் அழுகி போயிடும், சில சமயம் வந்து ரத்த குழாயும் பாதிச்சிடும் இதில் அப்படின்னு சொன்னேன். பேஷண்ட்டும் அந்த ஃபோட்டோஸ் தான் காமிச்சோடனே ஓகே ஒத்துக்கிட்டாங்க. அதே சொன்ன மாதிரி என்னாச்சுன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இது கொப்பளம் மாதிரி வந்தது, அதெல்லாம் வந்து செட்டில் ஆகி அந்த சுருக்கம் விழுந்ததுக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணும் பேஷண்ட்டுக்கு. ஸோ ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, சில பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப அவசரப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, டக்குன்னு நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டல் போய் அவசரம் பண்ணுங்கன்னு. ஸோ இது வந்து டக்கு நம்ம எடுத்து பண்ணுற முடிவு கிடையாது, இது வந்து கொஞ்சம் மருத்துவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு அதுக்கான பெஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பண்ணிக்கிறது தான். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அதுக்கு மாவு கட்டு மாதிரி போட்டுருவோம், இல்லைனா ரெண்டு பின் மாதிரி போட்டு டெம்பரவரியாக அது மூவ் பண்ணாமல்றதுக்கு சின்ன சர்ஜரி மாதிரி பண்ணிடுவோம். அது ஒன்ஸ் 10 நாளோ 2 வாரமோ அந்த கொப்பளம் அந்த இதெல்லாம் அடங்கினோடனே அந்த தோலில் இருக்க உள்ளே இருக்க டென்ஷன் எல்லாமே கம்மியானதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். முன்னாடியெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது மேலே இருக்க தோல் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, தோல் அழுகிறது, திரும்ப அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். என்ன முக்கியமாக சொல்கிறேன்னா, யாரும் எதுவும் அவசரப்பட வேண்டாம், மருத்துவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை கேட்டு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால்
4: 350-5151. இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்க.

0: பாருங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4-30 கேட்கலாம். பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
2: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

மூன்று மணி 17 நிமிடம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீ அப்படின்ற தலைப்பில் அயன் முருகன் அவங்களுடைய தெரிவில் பாடல்களில் 2வது பாடலாக என்ன வரப்போகுது கேட்கறதுக்கு முன்னாடி அவருடைய பொழிப்புரையை கேட்டுடலாமா?

0: தன் காதலனை பற்றி பாடும் பாடல். நீ எங்கே சென்றாய் என் அன்பான காதலனே, எப்போதும் என் வாழ்விற்கு நீதான் வேண்டும். உன் பாசம் இல்லாமல் என் உயிர் இல்லை. இரவில் விடியும் வரையிலும் கதையை படிப்பேன், முடியும் வரையிலும் கதைகளை தொடர்வேன். இது கதையில்லை, கனவும் இல்லை, நம்முடைய உண்மையான காதல்.
1: இதே ஃபீலோட என்ன பாட்டு, படம் பேரு சொல்லாமலே கேட்டலாமா? வாங்க.

0: மாலை பன்மலை நிற்புலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
2: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நீ அப்படின்ற தலைப்பில் நிறைய பாடல்கள் இருந்தாலும் காதல் பாடல்கள் தாங்க அதிகம். அதனால காதல் பாடல்களாக எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அன்பு நேயர் கரூர் மாவட்டத்திலிருந்து அயன் முருகன்.

இந்த காதலர்கள் இருவரும் மாறி மாறி இப்படி பாடி மகிழ்கிறார்கள். என் அன்பான காதலியே நீதானா என்றும், என் இரு கண்களிலும் உன்னை பார்ப்பேனா என்றும், என் வாசலில் வந்து நின்று என்னை பார்த்து என் மனதை திருடியதும் நீதானா என்றும், என் மனதையும் உணவை சாப்பிடுவது போல் சாப்பிடுவதும் நீதானா என்றும், என் இதய உயிரை பார்த்ததும் நீதானா என பாடும் பாடல் அப்படின்னு ஒரு பொழிப்புரை எழுதியிருக்கிறாருங்க. படிக்கவே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு. என்ன பாடலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரு காலத்தில் இந்த பாட்டு பயங்கரமான புகழ் பெற்ற பாடலுங்க. இந்த பாடல் முழுக்க நீதானா நீதானா அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதே பாடல் தான் உன்னை தேடி திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் சுஜாதாவோட குரல்களில் ஒரு அழகான பாடல் நீதானா நீதானா என் அன்பை நீதானா. 3:25 நிமிடத்தில் வாங்க கேட்டு வந்துடலாம்.

காதலனும் காதலியும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட பாசத்தால் கூறி பாடும் பாடல். நீ காற்று என்றால் நான் மரமாக அசையாது வாழ்வேன். காற்றினால் இலைகள் தலையாட்டுவது போல் நானும் தலையாட்டி கொண்டிருப்பேன். நீ மழையாய் பொழிந்தால் நான் அதை தாங்கும் பூமியாயிருப்பேன். நீ இரவு என்றால் நான் அங்கு விண்மீனாய் மின்னுவேன். நீ கிளை என்றால் நான் அதில் உள்ள இலையாவேன் என கூறி பாடும் பாடல் அப்படின்னு ஒரு பொழிப்புரையை எழுதியிருக்கிறாருங்க நம்ம அன்புடையர் கரூர் அயன்முருகன். அதாவது இந்த கவிதையுடைய தொடக்கத்திலேயே அது என்ன பாடல் அப்படின்ற வரிகளையும் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பேசாம நேரத்தை வீணடிக்காம அந்த அழகான பாடலை கேட்டுடலாமா? 3:31 நிமிஷத்துல கோடை பன்மலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில.

என் வாழ்வில் இவ்வுலகில் வாழும் உயிரும் நீதான். காவிரியாரும் நம் இளமை நினைவுகளும் மனதை விட்டு என்றும் மறப்பதில்லை. நீ இல்லாத இவ்வுலகில் நான் எது என காதலியும் ஏதோ அப்படின்னு சொல்லி தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்கிறாங்க. கேட்டலாம்.

காதலியே, மனம் கலங்காதே. கவி பாடும் குயிலுக்கும் ஒரு நாள் துயரம் வருவதுண்டு. ஓடுகின்ற தண்ணீரில் பூ பூப்பதில்லை. உண்மை அறிந்தும் உன் மனம் கேட்கவில்லை. கால நேரம் நம்மை ஒன்று சேர்க்கும், நம் இரு கைகளையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்னு காதலன் எழுதினதாக நினைச்சு அன்பு நேயர் அயன்முருகன் பொழிப்புரை எழுதியிருக்கிறாரு. இதே வரிகளோட பாடல் தொடர்தை கேட்கலாம்.

0: காலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
2: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கொடை பந்தலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி நீ அப்படின்ற தெரிவில் நம்ம அன்பன் நேயர் கரூர் அயன் முருகன் அவருடைய தெரிவில் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம்.

அப்பாடா இதை கேட்டோன்னா எப்படா பழைய பாட்டில் நீ அப்படின்னு தொடங்குற மாதிரி ஒரு பாடல் வரும் அப்படின்னு அவளோட காத்திருந்த உள்ளங்களுக்காக அடுத்ததாக ஒரு காலத்தால் அழிக்க முடியாத பாட்டு வரப்போகுதுங்க. ஒரு காதல் ஜோடி தன்னையும் மறந்து காதல் உள்ள மகிழ்ச்சியில் இப்படி பாடுறாங்க. காதலியிடம் காதலன், தனது காதலி என்ன சொன்னாலும் இனிமை எங்கு உன்னை தொட்டாலும் சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காதலியோ, நீயும் என்ன செஞ்சாலும் எனக்கு புதுமையாக இருக்குது, உன்னை பார்த்த நாள் முதல் என் மனம் முழுவதும் இளமையாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்கிறதாக ஒரு அழகான பாடல். நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலாவோட குரல்கள் அந்த அழகான பாடல் கேட்கலாமா இப்போ?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
5: கோடை பண்பலை 100.5 நம்ம அன்பு நேயர் கரூர் அயன் முருகன் அவங்களுடைய தெரிவில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நீ அப்படின்னு தொடங்குற

பாடல்களை. அடுத்த பாடலும் ஒரு பழைய பாடல் தாங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நேரம் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல். ஒலிக்க வர்றது நிச்சயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீ தொட்டால் எங்கெங்கும் பொன்னாகுமே அப்படின்ற பாடல் தான். ஊஞ்சல் தொட்டியில் காதலனும் காதலியும் திருமணமான பின்பு இப்படி பாடி மகிழ்கிறார்கள். கணவனிடம் நீ தொட்டால் என் உடல் பொன்னாகும் என்றும், யோகம் நூறு வரும் என்றும், கட்டில் சிரிக்கிறது தொட்டில் எப்போது என்று கணவன் கேட்கும் போது, கட்டிய மனைவி காவிய கண்ணனாக ஆகும் போது தொட்டிலில் குழந்தையை ஆட்டுவோம் என்று பாடும் பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எல்லா நேர்களுக்கும் கொடுத்துடலாமா?

காதலன் நீதான் எனக்கு மனைவி என்றும், என்னை மணமாலை போட்டு கைப்பிடிக்கும் சீமான் வீட்டு மணமகள் என்றும், இதற்கு காதலியோ நான் கொடுத்து வைத்தவள், என்னை நீ எடுத்துக்கொண்டாய் என்றும், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அத்தனை பிறவிகளிலும் நாம் சேர்ந்து வாழ்வோம் என பாடும் பாடல் குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து. நீங்கள் எதிர்பார்த்த அந்த அழகான பாடல் தான் நம் அன்பு நேயர் அயன் முருகன் அவங்களுடைய தெரிவில் நிறைவான பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கூடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில்.

0: இனி தொடர்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 வண்ண தூரிகையில் சினிமா கொட்டகை முன்பாக செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தானுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் பள்ளிக் கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கடந்த மாதம் 14.8% அளவுக்கு அதிகரித்து 1,99,853 கோடி ரூபாய் வசூலாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இம்மாதம் 15 முதல் நவம்பர் 30 பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2,000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவ கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும் அதற்கும் கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகருக்கு உட்பட்ட 11 இடங்களில் பெருநிறுவன சமூக பங்களிப்பு நிதியுதவி திட்டத்தின் கீழ் அனைத்து வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
3: வழங்கும் வண்ணத்தூரிகை. இனிய வணக்கம் நேர்களே,
4: இனிய வணக்கம் நேர்களே.
3: நாம வாழ நினைச்ச வாழ்க்கைய, சொல்ல துடிச்ச நேசத்தை, காட்ட துணிஞ்ச கோபத்தை, பார்க்க தவித்த உலகத்தை சாத்தியமற்ற கற்பனைய நிஜமாக்கி நிழல் திரையிலையும் தொடு திரையிலையும் காட்ட வச்சதேனமோ இந்த சினிமா தாங்க. பார்த்து ரசிச்சுட்டு போற நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிற வகையில தினம் தினம் உழைச்சிட்டு இருக்கிற கலை உலகத்தினரை காற்றலையில கொண்டு போய் சேர்க்கிறதான் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில இன்னைக்கு சினிமா கொட்டகை.
5: சரிங்க சுகன்யா, ரொம்ப நேரமா மூச்சுடாம பேசிட்டு இருக்கீங்களே, எப்படி உங்களால மட்டும் இப்படி முடியுது?
3: அதாவது அக்கா இத படிங்க அப்படின்னு வந்து மரியாதையா சொல்லி பார்த்தாலுமே படிக்க மாட்டேங்க. உங்க எழுத்து என்னங்க, ஒண்ணுமே புரியல. நான் எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்குள்ள விடுஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க.
5: அதாவது நம்ம படிச்சுதான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. சினிமா அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில ஒன்றோடு ஒன்றாய் கலந்தது.
3: சரி,
5: அதாவது பிறப்பு முதல் நம்மளோட வாழ்க்கையின் கடைசி அது வரைக்குமே வந்து சினிமா அப்படின்றது ஊறி போன ஒண்ணுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன விஷயத்துல கூட வீட்டுல நீங்க சமைக்கும் போது கூட ஏதாவது ஒரு திரைப்பட வசனத்தை சொல்லாம இருக்க
3: மாட்டீங்க. குறிப்பா சொல்லிருக்கீங்களே,
5: ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு நிறைய அந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்லிட்டே தான் இருப்போம். அதுவும் போக காமெடியாவும் நகைச்சுவையாவும் நிறைய
3: இருக்கு.
5: வடிவேல் ஐயாவை வந்து மறக்கவே முடியாது, அவரோட டைலாக்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால சினிமான்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒன்று. அதுலயும் செவ்வாய்க்கிழமை
3: சினிமா 4 மணிகள் எல்லாரும் டக்கு டக்குன்னு சொல்லி
5: பாத்தீங்கன்னா லைன்ல அப்படியே நானா
3: அப்படின்னு அந்த எண்களை சொல்லிருங்க.
5: சொல்லிடலாம். அறிமுக நேயர்களா இருந்தீங்க அப்படின்னா 24, 24, 24 சகோதரிகள் 24, 24, 29 வழக்கமா பேசக்கூடிய நேர்கள் 24, 24, 26 290, 333 அப்படின்ற எண்கள்ல வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42 சேர்த்துக்கங்க. பக்கம் பக்கமா நீங்க பேசுற மாதிரி பக்கம் பக்கமா கேள்விகளையும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, எப்படி சொல்லுவாங்களா?
3: சொல்லிடுவாங்க, எல்லாமே ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். இப்ப முதல் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான ஒரு குறிப்பு பாடல் நம்ம கேட்டு வந்துடலாமா?
5: கேட்டுடலாமா, இல்ல நேரா பார்த்து அவரவே கேட்க வச்சிடலாம்?
3: அவரே கூட கேட்க வச்சிடலாம். வாங்க.
5: வணக்கம்.
6: வணக்கங்க,
5: யார் பேசுறீங்க?
6: நாமக்கல் மாவட்டம் மருவர்பட்டி செந்தில்.
5: செந்திலையா, ரெண்டு பேரும் அருமையா இருக்கும். உங்க ஊர் எப்படி இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சா?
6: என்னங்க
5: அப்படிங்களா? இங்கேயும் அப்படிதாங்க, பொட்டு வச்சுட்டு போயிருக்கீங்க. ஆமா, ஒரு 3.5 அப்படியே பொட்டு வச்சுச்சு, காணா போயிருச்சு. சரிங்க, உங்களுக்கான குறிப்பு பாடல் கேளுங்க.

0: யார் அந்த நாலு பேருன்னா கேட்க மாட்டோம். பாட்டு கேட்டிங்களா? இப்பதான் கேக்குறீங்க, ஆனா தமிழ் பாட்டு தான்.
1: சரி, இந்த படத்துல இருந்து இன்னொரு பாட்டு வேணா கொடுப்போமா?
2: ஓடு சாமி பாப்பா.

0: இந்த பாட்டெல்லாம் கேட்காத நாளே இருக்காது.
1: ஆமா, இப்ப என்ன படம்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா? கருப்பு
0: கருப்பு தான். என்ன கருப்புன்னு நிப்பாட்டிட்டீங்க.
1: சரி, இதுல இருந்துதான் கேள்வி இருக்கு. இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் பெயர் என்ன?
0: தொலைக்காட்சியில பாத்தோம்னால அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது கருப்பு வெள்ளை டிவியா அப்படின்ற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கும். இப்ப அடுத்த நேயர் சொல்றாங்களான்னு பாக்கலாம். வாங்க, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
2: கரூர் மாவட்டம் வெள்ளமேட்ல இருந்து விஜயா.
0: விஜயாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்கும். எப்படி இருக்கு கரூர்?
2: கரூர்ல இப்பதான் கூட மழை தூத்த போடுது
0: பாருங்க. எல்லா இடத்துலயும் இந்த பொட்டு வைக்கிறது, தூத்த போடுறது, சாரல் அடிக்கிறது, அது மட்டும்தான் நடக்குது. ஏங்க?
2: ஆமாங்க மேடம்,
0: அடைமழை எப்ப வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும்.
2: அது தெரியலங்க மேடம், இன்னைக்குதான் வெயில் குறைஞ்சு கொஞ்சோடு மழை வருது மேடம்.
0: ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, இப்ப ஒரு பாட்டு கொடுத்துருந்தோம் கருப்பு படத்துல இருந்து.
2: சரிங்க மேடம்,
0: கேட்டீங்களா
2: மேடம்? நான் இந்த பக்கம் தள்ளி வந்துட்டேன் மேடம்,
0: கேட்கல. இருந்தாலும் கருப்புன்னு ஒரு படம் வந்துச்சு.
2: சரிங்க மேடம்.
0: சூர்யா நடிச்சிருப்பாரு,
1: த்ரிஷா நடிச்சிருப்பாங்க,
0: ஆர்ஜே பாலாஜி
1: நடிச்சிருப்பாரு, மற்றும் பல சகோதர சகோதரிகள் நடிச்சிருப்பாங்க.
0: பாத்திருப்பீங்களா தொலைக்காட்சியில அந்த பாட்டு ஒளிபரப்பாத நாட்களே இல்லையே.
1: சாய் அபயங்கர் அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர் அப்படின்றது தெரியும், ஆனா அவர் வந்து ஒரு பாடகரும் கூட இல்லையா? அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா?
0: நீங்கள் சொன்னால் கேட்டுக்குவாங்க.
1: நான் சொல்லி தான் தெரியுமா? சரி, அவர் வந்து ஒரு பாடகர், நிறைய ஆல்பம் சாங் வந்து பாடியிருக்கிறாரு. இருந்தாலும் சினிமாவில் வந்து முதல் முறையாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, அந்த பாட்டுமே பயங்கர ஹிட்டான பாட்டு தான். அந்த பாட்டு என்ன பாட்டு, என்ன படம், அதுதான் கேள்வி.
0: படம் பேரை சொல்லிட்டா கூட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அதை கேட்குறாங்களே.
0: சரி, அந்த படத்துக்கு ஒரு க்ளூ கொடுங்க.
1: க்ளூ கொடுப்போமா? அந்த படத்தில் வந்த நடிச்சிருக்க ஹீரோவுமே ஒரு டைரக்டர் தான்.
0: வாங்க, வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்கய்யா.
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாளுமன்ற காலி
0: மிச்சினா. ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டுட்டு இருக்கேன்.
0: என்ன கேக்குறோனே புரியல அப்படியா? ரொம்ப நேரமா கருப்பு படத்துல இருந்து பேசிட்டு இருக்கோம்.
3: யார் இசையமைச்சது?
0: ஆமா,
1: சொல்லிட்டாங்க, பாலர் சொல்லிட்டாங்க.
0: சொல்லுங்க பாப்போம் யாருன்னு. பதில் சொன்னாங்களே விஜயாமா. அப்ப மறுபடியும் பதில்
3: சொல்லுங்க.
0: சரி, நீங்க பாட்டை சொல்லுங்க. அவர் பாடின பாட்டு சொல்லுங்க. சரிங்கய்யா, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, இதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு நேரம் பார்த்துட்டு நம்மளே அது என்ன பாடல் அப்படின்னு சொல்லிடலாம். நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 4:12. இந்த சினிமா பத்தி பேசினாலே நேரம் போறதே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல திரையரங்கல்ல போய் நம்ம உட்கார்ந்துருப்போம், படம் முடிஞ்சதே தெரியாது.
1: ஆமா,
0: எல்லாம் கைத்தட்டி எந்திரிச்சு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாதான் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. சுவாரஸ்யமான படங்களும் இருக்கு. இப்ப வந்துட்டாங்க நேயர்கள், வாங்க பேசலாம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
4: காங்கயம் திருவிக்கா நகர் ரூபா வேலுமணி பேசுறேன்.
1: ரூபா வேலுமணி, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்களா?
0: இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டிருந்தோம்.

0: அவர் வந்து ஒரு பாடல் தமிழ் சினிமாவில் பாடியிருக்காரு.
1: பாடகரா அறிமுகமான திரைப்படம் என்ன?
0: முதல் பாடல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க.
1: முதல் பாடல் தான்
2: அனிருத் இசையில அறிமுகமானாருங்க.
1: அனிருத் இசையில அதற்கு அப்புறம் தான் அறிமுகமானாரு. அதற்கு முன்னாடியே அறிமுகம் ஆயிட்டாரு.
0: பிரதீப் நடிச்சிருப்பாரு. டியூட் அப்படின்னு ஒரு படம், அதுல ஒரு பாட்டு அடிக்கடி கோடை பண்பலையில ஒளிச்சுக்கிட்டே.
1: கோடை பண்பலைன்னு இல்ல, அதாவது குழந்தைகளோட வந்து தேசிய கீதம் அப்படின்னே சொல்லலாம். ஊரும் பிளட் அப்படின்ற ஒரு அழகான பாடல் மூலமா தான் அவர் வந்து தமிழ் திரையுலகிற்கு பாடகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் தான் அனிருத் இசையில இப்ப வரைக்கும் நிறைய பாடல்கள் வந்து பாடிட்டு இருக்கிறாரு.
0: நன்றிங்க ரூபமா, அழகா பதில் சொன்னீங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
8: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
9: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
10: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரைஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன் சன்ரைஸ்.
13: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
14: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
4: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
3: எப்படிமா?
4: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
3: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேரம் மாலை 4:22, கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகையாக. சொல்லுங்க சுகன்யா, என்ன மெய் மறந்து அப்படி என்னமோ யோசனையில இருக்கீங்களே, ஆழ்ந்த யோசனை.
1: அதாவது வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: உங்க ஊர்ல வேற பொட்டு வைக்கிது மழை துளி, பார்த்து பத்திரமாவே இருக்கு. வீட்டுக்கு போகணும்ல, ஊருக்கு போகணும்ல, அதனால எங்க ஊர்ல
0: வரத்தி அனுப்புறீங்களே. அடமழை வரணும்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம்.
1: அப்படியா? எங்க ஊர்ல

0: பொட்டு கூட இல்லை. சரிங்க, நீங்கள் மழை வந்தாலும் நனைஞ்சிட்டே போங்க.
1: உள்ள பேசுறீங்கன்னா அப்படியே லைன் குடுத்துதான் தெரியும்.
0: அங்கேயா இங்கேயா அப்படின்னு குழம்பிச்சு இல்லையா? சரிங்க.
1: ஆமா,
0: உங்களுக்கான குறிப்பு பாடல் கேக்குறீங்களா?
1: ஆ கேக்குறேன்.

0: கேட்டிங்களா?
1: புது பாட்டா இருக்கு.
0: கேட்டிருக்கீங்களா? புது பாட்டா இருக்கா? கேட்ட மாதிரி தெரியலையா?
1: ஆனா
0: இந்த படம் வந்து ரொம்ப பிரபலமான படம், ரொம்ப ரொம்ப பிரபலமான படம்.
1: காந்தாராவா?
0: அதேதான். காந்தாராவாவா இல்ல காந்தாரா தானா?
1: ஆனால
0: இந்த படத்துல ஒரு மியூசிக் வரும் பாருங்க, ஒரு சவுண்ட் விடுவாங்க கத்துறது, அருமையா இருக்கும். ஆமாங்க. சரி, யார் அந்த கதாநாயகன்? கதையாவது தெரியுமா காந்தாரா கதை? கதை சொல்ல மாட்டோம், பயப்படாதீங்க. கதாநாயகன் யாருன்னு கேக்கலான்றக்காக. சரிங்க,
2: நீங்க
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, என்ன கேள்வி என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: வண்ணத்தூரியின் ஜாம்பவான்கள் பிரேமா அக்கா அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
2: எவ்வளவு கொடுத்தாங்க? பிரியாணி வாங்கி கொடுத்தாங்களா? காஃபி வாங்கி கொடுத்தாங்களா?
3: பயங்கரமா இருக்கும்
2: பாருங்க. மழை வரலன்னு சொன்னீங்க பிரேமா அக்கா, பறந்து பறந்து மழை வந்துட்டு இருக்கு. சரி சரி, கீழே இறங்க, கீழே இறங்குங்க, போதும் போதும்.
0: சரி, பேர் சொல்லிருங்க.
2: கதாநாயகன் அதாவது கதாநாயகனுடைய பெயரை வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க.
0: அடுத்துதான் இருக்கு கேள்வி.
2: அடுத்துதான் இருக்கு இன்னொரு கேள்வி. அதாவது ஒரு கன்னட மொழி திரைப்படம் இல்லையா, அதை வந்து தமிழ்ல வந்து மொழியாக்கம் செஞ்சாங்க. அதுல வந்து அந்த கதாநாயகனுக்கு பின்னணி குரல் கொடுத்தவர் ஒரு கதாநாயகன். அந்த கதாநாயகனுடைய பெயர் என்ன?
0: யாரு குரல் கொடுத்தா தமிழ் படத்துல வந்து அவருக்கு யாரு குரல் கொடுத்தா?
2: எழுத்தாளர்,
0: உதவி இயக்குனர், இயக்குனர்
2: இல்லங்க, ஆர்ஜே பாலாஜி கிடையாது.
0: மிமிக்ரி எல்லாம் கொடுப்பாரு, நிறைய
2: மூவிக்கெல்லாம் வந்து நிறைய வந்து அந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து அதே கதாபாத்திரமா மாறி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான டப்பிங் கலைஞர். இப்போ இணைப்பில் யாரு? வாங்க வணக்கம். பார்க்கறதுக்கு முன்னாடி, கேட்கறதுக்கு முன்னாடி,
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
2: நான்கு மணி 27 நிமிடம். அதாவது ஜாம்பவான்கள் சொன்னதும் போதும், மழை வருதா அப்படின்னு வெளியே போய் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க பிரேமா. இப்போ
0: அதனாலதான் மூச்சு வாங்குது, ஓடிட்டு வந்தேன்னா அதனால பேச முடியல, அதனால கொஞ்சம் அங்கனுக்குள்ள வந்து கொஞ்சம் இடைவெளி ஆகி போயிடுச்சு இல்லையா.
2: அப்படியே இடைவெளியோட இருக்கு.

0: யார் இருக்கிறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
2: பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலேருந்து அமுதா பேசுகிறேன்.
2: அமுதாமா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆ, கேட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம்.
2: என்ன கேட்குறாங்க? புதுசு புதுசாக இருக்கே, வித்தியாச வித்தியாசமாக இருக்கே, அப்படிலாம் யோசிக்கிறீங்களா?
0: அவர் வந்து ஒரு நடிகர்,
2: நடிகர், எழுத்தாளர், உதவி இயக்குனர், இயக்குனர், மிமிக்ரி கலைஞர்,
0: டப்பிங்
2: இந்த மாதிரி குரல் கொடுப்பாரு. நிறைய பேருக்கு டப்பிங் கொடுப்பாரு. ரேடியோ ஜாக்கி, அதாவது
0: நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாரு. சமீபத்தில் கூட அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக கூட அமைஞ்சது. சூர்யா அவங்க கூட வந்து அந்த படத்தில் வந்து வக்கீலாக நடிச்சிருப்பாரு. மணிகண்டனா மேடமா இல்லை மணிகண்டனே தானா?
1: மணிகண்டன்.
0: மணிகண்டன் எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லுவாங்க நினைச்சு
0: சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து நான் கூலியூர் சுரேஷ் வந்து சொன்னாங்க
2: மணிகண்டன்.
0: அவர் தான் வந்து கன்னட மொழி திரைப்படமான காந்தாராவில் தமிழ் திரைக்கு டப்பிங் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப
2: கொடுப்பாரு. அழகாக கண்டுபிடிச்சிங்க அமுதாமா, நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
5: வழங்கும்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
1: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
0: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆறு நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
8: இது உங்கள் கோடை பண்பலை 100.5, நேரம் மாலை 4:36. சொல்லுங்க சுகன்யா, இடையில இடையில எங்கேயோ போயிட்டு போயிட்டு வரீங்க, என்ன விஷயம்?
9: மழை வந்து வருது போகுது வருது போகுது. சரி, நீங்க கொஞ்சம் வெளியில வந்து அப்படியே ஒரு நடனம் ஆடுனீங்கன்னா கொஞ்சம் நிறைய வருமே அப்படின்றதுக்காக.
8: அந்த அதிர்ச்சியில கூட மழை வரலாம் அப்படின்னு சொல்றீங்க. எல்லாமே இந்த மாதிரி அதிசயம் அற்புதம் நடந்தாதான் மழை வருது இல்லையா?
9: ஆமா, அப்படி சொன்னாவது நீங்க நடனம் ஆடுவீங்க.
8: அந்த நிலைமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டுட்டோம்.
9: என்ன பண்ணணும்?
8: அற்புதம் நடக்கணும். என்ன பண்ணலாம்? மழை வர வைக்கலாமா இல்ல நேர்களை பார்த்து க்வெஸ்சன் கேட்கலாமா?
9: நேர்களை பார்த்தே க்வெஸ்சன் கேட்கலாம்.
8: சரி வாங்க. வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
8: பேர் சொல்லுங்கய்யா.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க.
8: ரேடியோ கேட்டு
10: கும்பாபிஷேகத்துக்கு
9: நேரம் அதே நினைப்புல இருந்தா அப்படித்தான்.
8: திருவிழா அப்படின்னாலே சாப்பாடு தானே முக்கியம். சரிங்க வெங்கடேஷ் ஐயா, அவ்வளவு நேரம்னா சாப்பிட முடியாதுங்க. சரி, உங்களுக்கு ஆனா குறிப்பு பாடு.

0: இந்த பாட்டு வந்து கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா எனக்கே வந்து புரியல.
0: பாட்டு பத்தலன்னு சொல்லிடாதீங்க, அவ்வளவுதான் கொடுக்க முடியும் பாட்டு. என்ன படம்? அவர்தான் யாரும் தெரியலையே.
1: அவர் கூட இப்ப ஒரு ரொம்ப சமீபத்துல வெளியான ஒரு திரைப்படத்துல கதாநாயகனா அறிமுகமாயிருக்கிறாரு.
0: அந்த படத்தை சொன்னாலும் கண்டுபிடிப்பாங்கன்னு
1: நினைக்கிறேன். அப்படியா சொல்லிடலாமா? யாருங்க? லோகேஷ் கனகராஜ்.
0: அதுக்கப்புறம் ஒரு கேள்வி இருக்கு, லோகேஷ் கனகராஜ வச்சே இன்னொரு கேள்வி இருக்கு. அது என்ன கேள்வினா, அவர் இயக்கிய முதல் தமிழ் திரைப்படம் எது?
2: என்ன?
1: இல்லை,
0: மாநகரம் சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து 2017 வந்தது, 2016 ஒரு படம் வந்துச்சு. அதுல வந்து பாபி சிம்ஹா,
1: நிவின் பாலி எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க.
0: ரொம்ப தெரிஞ்ச முகம்னா பாபி சிம்ஹா, நிவின் பாலி.
1: அதாவது கையில கைபேசி வச்சுட்டு சொல்லுங்க மேடம். அப்படி மேடம் சொல்ல ஐயா பார்த்து, சரி பரவாயில்ல எல்லாருமே அதான பண்றோம். சரியான விடை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: நல்ல
1: படத்தோட பேரை சொல்லுங்க.
0: நல்லா சொல்லுங்க அந்த படத்தை பேரு
1: என்னங்க? மசியலா? முதல் திரைப்படம், அதாவது இது 5 குறும்படங்களோட தொகுப்புங்க. இதுல வந்து 5 இயக்குநர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒவ்வொரு பாட்டா இயக்கியிருக்கிறாங்க. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜோட தயாரிப்புல இந்த படத்துல தான் ஒரு பகுதியை லோகேஷ் கனகராஜ் வந்து இயக்கியிருக்கிறாரு. அதன் மூலமாக தான் தமிழ் திரை உலகத்திற்கு இயக்குனராக அறிமுகம் ஆனார்.
0: இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, லோகேஷ் கனகராஜை. அடுத்த வாரம் நாங்கள் என்ன கேட்போம்னா, இவர் வந்து இயக்குனராக தானே இருக்காரு, இவர் வந்து நடிகராக ஒரு படத்தில் அறிமுகமாக போகிறார், ஆயிட்டார், சரியா? அந்த படத்தை கேட்போம். வெளியாயிடுச்சு, என்ன படம் தெரியாது இல்ல. அதை வந்து அடுத்த வாரம் நாங்க கேட்போம்.
1: நல்லவேளை இப்ப சொல்ல வந்து
0: நான் சொல்லிட்டோம் நம்ம. அதை அடுத்த வாரம் யோசித்து வைப்பாங்க, அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. சரி கேட்கலாம்.
1: சரி.

0: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை. அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன்ரீஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன்ரீஸ்.
7: நலுமணி 47 கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகையில் சினிமா கொட்டகையில் சும்மா இப்படி ஆரம்பித்தோம் நிகழ்ச்சி. வந்து இப்போ முடிய போகிற நேரத்துக்கு 4

0: 47 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததா என்ன கேள்வி எடுத்து வச்சிருக்கிறீங்க பிரேமா
1: அப்படின்னு கேக்குறீங்க. கேள்விகள் நிறைய இருக்கு, நேயர்கள் யாரு அப்படின்னு பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு தோணும்.
0: அப்போ ஒவ்வொரு நேருக்கு ஏத்த மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கீங்களா? சரிங்க,
1: அப்படி கொடுத்தாதான் அவங்களும் வந்து யோசிப்பாங்க, சொல்லுவாங்க, ஆர்வமா வருவாங்க. வந்துட்டாங்க பாருங்க. வாங்க, வணக்கம்.
2: காற்றில் அடிப்பது பஞ்சு,
0: எப்பவுமே
1: இந்த உற்சாகம் குறைய மாட்டேது. நாங்களும் அருமையா இருக்கோம், உங்க உற்சாகத்துக்கு வந்து குறைவே இல்ல.
2: ஆமா மேடம்,
1: நீங்கள் சொல்கிற அந்த அழகு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் பேர் சொல்கிற விதம்
2: நன்றிங்க மேடம்.
1: அதுக்காக எல்லார்ட்டையும் எப்படி சொல்லாதீங்க.
2: சரி மேடம்.
1: இல்லை மற்றவங்கள்ட்டெல்லாம் எப்படி சொல்லுவீங்க உங்கள் பேர் கேட்டால்?
2: மேடம் அதெல்லாம் சஸ்பெண்டாக சொல்லுவோம் மேடம், சோமசுந்தரம் அவ்வளோதான்
1: மேடம். எப்படி சொல்லுவீங்க?
0: சோமசுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம்.
1: அப்படி மெதுவாக பவ்யமாக சொல்லிடுவீங்க.
2: மட்டும்தான் மேடம் அந்த கொஞ்சம் லைனிங்காக வரும் மேடம்.
0: அப்படி பஞ்சாக வருது.
1: அது வானொலி அப்படின்னாலே வந்துருங்க.
0: நானா வந்துருது
1: மைக்கில்
2: மேடம்.
1: மைக்கில் உட்காந்தா மைக்கில் உட்காந்தா நிறைய பேர் குரல் மாறி போயிடும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அவர் வந்து இணைப்பில் வந்துட்டார் அப்படின்னா வேற மாதிரி மாறிடுவார்.
0: சரிங்க, ஒரே நகைச்சுவையாக இருக்கு. சிரிக்கிறதா கேள்வியை கேட்கதான் தெரில. இப்போ உங்களுக்காக ஒரு குறிப்பு பாடல் எடுத்து வச்சிருக்கோம், அந்த பாட்டை கேட்டு வரீங்களா? அதுல தான் இருந்து கேள்வி வரப்போகுது. சரிங்களா?
2: சரி மேடம். ஓகே மேடம்.

0: கேட்டிங்கல்ல சுகன்யா,
1: இவங்களுக்கு
0: இப்படி க்வெஸ்சன் எடுப்போம், அவங்களுக்கு அப்படி க்வெஸ்சன் எடுப்போம்னு. இப்ப இந்த பேரை பத்தி பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதனாலதான் அவருக்கு இந்த பேர் ஆரா, அதான் பேரா இல்ல ஊரா,
1: எப்படி எப்படி அதான் ஜாம்பவான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அடைமொழி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
0: சரிங்க சரிங்க, போதுங்க, நிகழ்ச்சி முடிய போது வாங்க. ஐயா கேட்டீங்களா, சோமசுந்தர் ஐயா?
2: அருமையான பாடல் தான், புது பாடல் தான்.
1: என்ன திரைப்படம், இசையமைப்பாளர் பெயர் என்ன சொல்லுங்க?
2: ஒரு குழு கொடுங்களா மேடம்.
1: இந்த திரைப்படத்துல இன்னொரு திரைப்படம் முன்னாடி நாட்கள்ல வந்திருக்கு, அதுவுமே பயங்கர ஃபேமஸான ஒரு படம் தான்.
2: அது யார் நடிச்சது படம்?
0: அதுல வந்து ஜோதிகா, விஜய் நடிச்சிருப்பாங்க.
1: மீகோ கருக்குது, மின்னல் சிரிக்குது,
2: குஷி படம்,
1: குஷி
0: மேகம் கருக்குதான் போய் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்.
1: இந்த படத்துடைய பெயரும் குஷி. இசையமைப்பாளர் பெயர் என்ன? இந்த பாட்டு பாடினவரும்
2: அவர்தான்.
0: அவர் பேர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்,
1: வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: அவர் வந்து மலையாள இசையமைப்பாளர்,
1: நிறைய பாடல்களுக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு, பாடி இருக்கிறாரு மலையாள திரையுலகத்துல. என்னங்க? இல்லங்க, அவர் வந்து விஜய் தேவர்கொண்டா வந்து நடிகர், அவர் வந்து இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. சரிங்க, நன்றிங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.
0: நீங்க கேளுங்க, நிகழ்ச்சி கேளுங்க, என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
2: சகோதரிகள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க.
2: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்.
0: ஏன் கேட்டீங்களா, ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இசையமைப்பாளர் யார் அவர் வந்து மலையாள இசையமைப்பாளர். மலையாளத்துல எல்லாம் கேட்டீங்கன்னா
2: எப்படிங்க
0: சொல்றது? அப்படி வாங்க, அப்படி வாங்க, சொல்லுங்க
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: இசையமைச்சிருக்கிறாரு,
1: இந்த பாட்டையும் பாடியிருக்கிறாரு, இதே மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இப்ப இவர் வந்து தமிழ் திரையுலகத்திற்கு இசையமைப்பாளரா அறிமுகமாயிருக்கிறாரு, அது என்ன திரைப்படம்?
0: புது படங்களா? இப்ப குஷின்னு ஒரு பாட்டு சொன்னீங்க இல்லையா, தமிழ் படம் இல்லையான்னு கேட்க போறாங்க.

0: சரியா சரி அப்படி சொல்லிட்டே இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் பிறக்கும். அதனாலதான்
1: அது என்ன படம், அதுவும் ஏற்கனவே அந்த பேர்ல ஒரு படம்
0: வெளியாயிருக்கு, அதே அந்த பேர்ல இந்த படமும் வெளியாச்சுங்க. இப்பதான் ஒரு ஒரு வார காலம் ஆகுது வெளியாகி. இல்லையே,
1: இது ஆங்கிலத்துல தான் வரும். நம்ம திரும்ப திரும்ப கேக்குறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோமோ அதுதான் படம் பேர்.
0: தெரியுமா சொல்லுங்க.
1: பரவாயில்ல,
0: இருந்தாலும் படத்தோட பெயரை வந்து சொல்லிட்டாங்க.
1: அதிதி சங்கர் நடிச்சிருப்பாங்க, அர்ஜுன் தாஸ் நடிச்சிருப்பாங்க.
0: அந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளரா அறிமுகம் ஆயிருக்கிறாரு
1: ஹஷாம் அப்துல்
0: வஹாப்.
1: வஹாப்
0: அதுலயே வந்து என்ன ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த பாட்டுலயே அந்த படத்துலயே வந்து ஒரு பாடல் வந்து ரொம்ப பிரபலமாச்சு.
1: இது மூணு பேரா நினைச்சுக்காதீங்க, ஒரே பேர் தான். அவர் பேரை வந்து அப்படி விட்டு விட்டா சொன்னாதான் சொல்ல வரும், இல்லைன்னா வராது.
0: பட பட பட எந்தன் கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அந்த பாடலை பாடினதும் இவர் தாங்க. இப்ப ஒரு பாட்டை கேட்டு வந்துடலாமா?

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.
0: கோடை பண்பலை 1.5 இனி கேட்கலாம் சித்திர செவ்வானம் மும்பை செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தஜிகிஸ்தான் உடனான ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் பள்ளி கல்வியின் மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சிக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சி திட்டங்களின் பலன் அனைத்து தரப்பினரையும் சென்றடைவதை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் கூறியுள்ளார். இம்மாதம் 15 முதல் நவம்பர் 30 வரையிலான பண்டிகை காலத்தில் சர்க்கரை விநியோகஸ்தர்களுக்கான கையிருப்பு அளவை 2000 குவிண்டாலாக குறைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவை மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீரை முதலமைச்சர் திரு விஜய் இன்று திறந்து வைத்தார். மருத்துவக் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே மருத்துவ கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்றும், அதற்கு கூடுதலாக வசூலித்தால் அந்த கல்வி நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை அரசு எடுக்கும் என்றும் மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் எச்சரித்துள்ளார். வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை தடுப்பதற்கு பல்வேறு பகுதிகளில் சூரிய ஒளி மின்வேலி எஃகு கம்பி தடுப்பு அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் 1000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்து நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் கிலோ 35 ரூபாய் என்ற விலையில் விநியோகிக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் 52 முக்கிய கோவில்களில் பக்தர்கள் செல்போன் எடுத்து செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஸ்ரீரங்கம் கோவிலில் செல்போனை பாதுகாக்க லாக்கர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 15 நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே,

நேரக்காட்சியின் அரவணைப்பில் மனதை மயக்கும் மெல்லிசையாய், நினைவுகளின் ஓவியத்தை தீட்டிச் செல்லும் தூரிகையாய், இதயத்தின் தாளத்தில் இசையை கூட்டி உறவுகளின் இதயங்களை ஒன்றாக இணைத்து உவகை தர வருகிறது 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

கொண்டிருக்கும் வேளையில் மனதிற்குள் மட்டும் ஏனோ விடியல் பிறக்கிறது. தெஞ்சல் வந்து தீண்டும் போதெல்லாம் தேடாத நினைவுகளும் தேடி வந்து நிற்கிறது. இருள் சூழ்ந்த வானில் காதல் மட்டும் நட்சத்திரமாய் கண் சிமிட்டுகிறது.

இதயம் இனிக்கும் இன்ப ராகங்களை இதமாய் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது 100.5 சித்திர ஜவனம். தென்றல் வந்து காதோரம் ரகசியம் பேச, மலர்கள் கூட மௌனமாய் இசையை ரசிக்க, அசைந்தாடும் இலைகளின் ஓசையிலே அவள் மனதின் அசைவுகளும் மெல்லிசையாய் கலக்கின்றன. தென்றலில் கலந்த காற்றின் வாசம் அவன் இதயத்தில் புகுந்து உயிரில் கலக்கிறது.

இசையோடும் இயற்கையோடும் இணைந்து இன்னிசை கானங்களை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். தானாய் வந்து மனதை தள்ளுவிய வாசம் போல சொல்லாமல் வந்து உயிரில் கலந்த உறவு, தேடாமல் கிடைத்த பொக்கிஷம் போல் கேட்காமலேயே கிடைத்த காதல் வரம், தானாய் கிடைத்த வரத்தை வேண்டாம் என சொல்ல மனம் மறுக்குமா என்ன?

மனம் குளிரும் பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி தினமும் இரவு 8:25 மணிக்கு. சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேலாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். சட்டம் குறித்த உங்கள் ஐயங்களுக்கு தெளிவான விளக்கங்களை பெற கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நம் கோடை பண்பலை 100.5 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் தினமும் இரவு 8:25 மணிக்கு.

0: கோடைப்பன் விலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

வானம் முழுதும் விண்மீன்கள் சிதறியிருக்க, நிலவோ வெள்ளித்தேரில் பயணிக்க, அந்த நில ஒளி பூமியை தொட்டதும் இரவு கூட வெட்கப்பட்டு மௌனமாய் சிரிக்கிறது. காற்றில் கலந்த காதலின் வாசம் இதயத்திற்குள் இனிய நினைவுகளை தூண்டுகிறது. காதல் மட்டும் நில ஒளியில் கவிதையாக மலர்கிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

அவளின் புன்னகையை கண்டதும் நிலவும் வெட்கத்தில் மேகத்திற்குள் மறைகிறது. அவள் அருகில் வந்தால் காற்றுக்கு கூட காதல் பிறக்கிறது. அவள் அணிந்த மணிகளின் ஓசை கேட்டதும் மௌனமாக இருந்த மனம் கூட புது ராகம் பாடுது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 32, உறையூர் சிறைச்சாலை தொடர்ச்சி. விக்ரமன் சிறைச்சாலையில் அடைபட்டிருந்தான். அவன் தான் ஏன் செண்பகத்தீவிலிருந்து திரும்பி வந்தோம் என்பதற்கு காரணங்களை யோசித்துக் கொண்டிருந்தான். கடைசியாக அவன் சிந்தனையில் வந்து நின்றது குந்தவி. இனி குந்தவையை நினைத்ததும் விக்ரமனுக்கு பளிச்சென்று ஓர் உண்மை புலனாயிற்று. செண்பகத்தீவிலிருந்து கிளம்பி வந்ததற்கு பல காரணங்கள் அவன் கற்பித்துக் கொண்டிருந்தான் என்றாலும் உண்மையான காரணம், அவனுடைய மனத்தின் அந்தரங்கத்தில் கிடந்த காரணம் இப்போது தெரிய வந்தது. குந்தவிதான் அந்த காரணம். இரும்பு மிகவும் வலிமை வாய்ந்ததுதான். ஆனாலும் காந்தத்தின் முன்னால் அதன் சக்தியெல்லாம் குன்றிவிடுகிறது. காந்தம் இழுக்க இரும்பு ஓடி வருகிறது. குந்தவையின் சந்திரவதனம், சி இல்லை, அவளுடைய உண்மை அன்பு தன்னுடைய இரும்பு நெஞ்சத்தை இழக்கிவிட்டது. அந்த காந்த சக்திதான் தன்னை செண்பகத்தீவிலிருந்து இங்கே இழுத்து கொண்டு வந்தது. ஜுரமாக கிடந்த தன்னை எடுத்து காப்பாற்றியவள் அவள் என்று தெரிந்த பிறகு கூட விக்ரமனுக்கு குந்தவையின் மேல் கோபம் இருந்தது. தன்னுடைய சுதந்திர பிரஜையை நிறைவேற்றுவதற்கு அவள் குறுக்கே நிற்பாள் என்ற எண்ணம்தான் காரணம். ஆனால் கடைசி நாள் அவளுடைய பேச்சிலிருந்து அது தவறு என்று தெரிந்தது. இவரை மன்னிக்கும்படி நான் என் தந்தையிடம் கேட்க மாட்டேன். ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இவரை மனம் புரிந்து கொள்ள அனுமதி கேட்பேன் என்று எவ்வளவு கம்பீரமாய் கூறினாள். இத்தகைய பெண்ணின் காதலை அறிவதற்காக செண்பகத்தீவிலிருந்துதானா வரலாம்? சொர்க்கலோகத்திலிருந்து கூட வரலாம் அல்லவா? ஆஹா, இந்த மாரப்பன் மட்டும் வந்து குறிக்கிறாவிட்டால் குந்தவையும் தானும் வருகிற அமாவாசை என்று கப்பலேறி செண்பகத்தீவுக்கு கிளம்பி இருக்கலாமே. அமாவாசை நெருங்க நெருங்க விக்ரமனுடைய உள்ள கிளர்ச்சி அதிகமாயிற்று. அமாவாசை என்று செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்துக்கு வரும். அப்புறம் 2 நாள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். எப்படியாவது இச்சிறையிலிருந்து தப்பி அமாவாசை என்று மாமல்லபுரம் போக கூடுமானால். இவ்விதம் விக்ரமன் எண்ணாததெல்லாம் எண்ணினான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாய் இருந்தது. கடைசியில் அமாவாசைக்கு முதல் நாள் மாலை மாரப்ப பூபதி வந்தான். விக்ரமனை பார்த்து நகைத்து கொண்டே, ஓ ரத்ன வியாபாரியாரே, காஞ்சியிலிருந்து கட்டளை வந்துவிட்டது என்றான். ஒரு கணம் விக்ரமன் நடுங்கி போனான். கட்டளை என்றதும் மரண தண்டனை என்று அவன் என்

0: மரணத்துக்கு அவன் பயந்தவனல்ல என்றாலும் கொலையாளிகளின் கத்திக்கு இரையாவதை அவன் அருவறுத்தான். ஆனால் மாரப்பன், காஞ்சிக்கு உன்னை பத்திரமாய் அனுப்பி வைக்கும்படி கட்டளை. இன்றிரவு இரண்டாம் ஜாமத்தில் கிளம்ப வேண்டும், சித்தமாயிரு என்றதும் விக்கிரமனுக்கு உற்சாகம் பிறந்தது. வழியில் தப்புவதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நேரிடலாம் அல்லவா? அல்லது போராடி வீரமரணமாவது அடையலாம் அல்லவா? இது இரண்டும் சாத்தியமில்லாவிட்டால் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் இன்னொரு தடவை அடிமை வாழ்வை ஒப்புக்கொள்ள மாட்டேன், சுதந்திரத்துக்காக உயிரை விடுவேன் என்று சொல்வதற்காவது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம் அல்லவா? ஆஹா, குந்தவையும் பக்கத்தில் இருக்கும் போது இம்மாதிரி மறுமொழி சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? அத்தியாயம் 32, உறையூர் சிறைச்சாலை நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 33, அம்மாவாசை முன்னிரவு. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: Viking Bunions and Briefs.
1: இதமான குளிர்காற்றோடு இனிய இசையை இன்பமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 சித்ராஜவனம். வார்த்தைகள் சொல்ல தயங்கும் காதலை ஒரு பார்வை அழகாய் சொல்லி விடுகிறது. அவள் கண்கள் பேசும் மொழியை இதயம் புரிந்து கொள்கிறது. இமைக்கும் ஒரு நொடியில் மனதிற்குள் 1000 கவிதைகள் பிறக்கின்றன. காதல் என்ற மௌன ராகம் கண்களின் வழியே இதயத்தில் இசைக்கிறது

இதயத்தோடு இதமாய் பேசும் பாடல் வரிகளோடு வளம் வந்து நிறைவுக்கு வருகிறது. நூறு புள்ளியின் நட்சத்திர செவ்வானம் மீண்டும் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு.

0: கோடைப்பண்விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: King.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் நிசும்பசூதனி.

மகா காளி வேறு துணை எதற்கு என்று முன்வந்து நிற்பாள். வெற்றி எங்கும் முழங்கிட காளி வருவாள். பற்றி நிற்கும் பகை முடக்கிட காளி வருவாள். சுற்றி வரும் பிணி விரட்ட காளி வருவாள். பொங்கும் வினை தீர்த்திடவே காளி வருவாள். தங்கமுக மங்களமாய் காளி வருவாள். நிஜம்தான், தேவர்கள் தொழும் பாதங்களை உடைய தேவியை பூஜித்து நான்கு கடல்களை ஆடையாக அணிந்து ஒளி வீசுகின்ற பூமியை சுலபமாக ஆண்டான் சோழன் என்று திருவாலங்காட்டு செப்பீடுகள் பெருமை பேசும் நிசம்பசூதனி அம்பிகையின் தரிசனம் என்று செல்வோமா?

சும்பன் நிசும்பன் என்ற அரக்கர்கள் மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினார்கள். தேவர்கள் துர்க்கையை நாடினார்கள். அம்பிகை கௌசிகி என்ற அழகிய பெண் உருவம் கொண்டாள். தன்னை யார் வெற்றி கொள்கிறார்களோ அவர்களையே மணப்பேன் என்றாள் அன்னை. சண்ட முண்டர்களையும் சும்ப நிசும்பர்களையும் வெற்றி கொண்டு நிசும்ப சூதனி என்ற திருநாமம் கொண்டாள். சோழர்கள் ஆட்சியில் ஓயாது போர்கள் நடந்தன. கடல் கடந்த

அம்பிகையை மனமுருகி வேண்ட தவறியதே இல்லை. தங்கள் வெற்றிக்கு காரணமான தேவிக்கு 1100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆலயம் எழுப்பினார்கள் சோழர்கள். இன்றைக்கும் பொலிவு மாறாமல் பக்தர்கள் கொண்டாடும் ஆலயமாக இருக்கிறது. கருவறையில் நிசும்பசூதனி அம்பிகை 7 அடி உயரத்தில் மெலிந்த தேகம், உடல் சதையற்று எலும்புகள் வெளியே தோன்ற, பாம்புகளை கச்சையாக கட்டி தொங்கிய மார்பகங்கள், 8 திருக்கரங்கள், வலது காதில் பிரேத குண்டலம், இடது காதில் பெரிய குழி, தீச்சுவாளையாக திருமுடி, நிசும்பனின் தலையை கொய்து தலைமீது அழுத்திய மெலிந்த திருவடி, தெற்று பற்கள், முப்புரி நூலாக மண்டை ஓடுகள், திரிசூலம் என அசுரன் மீது அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள் அம்பிகை. 8 கரங்களில் சூலம், கேடயம், வாள், தனுசு, அம்பு, கபாலம், பாசம், மணி தாங்கி தலையை சற்றே சாய்த்தபடி அருள் தருகிறாள். சண்டன் முண்டன் சும்ப நிசும்பர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள். யாருக்கும் கற்பனையில் எட்டாத திரு உருவமாக, தமிழகத்தில் வேறு எங்குமே இல்லாத சிற்பமாக, ஏன் தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட அம்பிகையின் திருவடிவத்தை மிஞ்சும் வகையில் இருக்கிறாள். ஆலயத்தில் முன்மண்டபம் கருவடையுடன் கூடிய விமானத்தோடு இருக்கிறது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோயில்களில் இதுவும் ஒன்று.

0: அக்காலத்தில் தஞ்சாவூரை சுற்றி 8 திசைகளிலும் காளி கோயில்களை அமைத்தார்கள். இதில் முதலாவது கோயில் நிசும்பசூதனி கோயில். 8 திசைக்கும் செல்ல முடியாத பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்தால் தூண்களில் இருக்கும் எந்திசை அம்பிகைகளையும் ஒரே இடத்தில் வழிபட முடியும். தை மாத முதல் வெள்ளிக்கிழமை தொடங்கி கடைசி வெள்ளிக்கிழமை வரை 21 நாட்களுக்கு ஆண்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. விநாயக பெருமானும் யோக வடிவில் சிவபெருமானும் கௌமாரி அம்பிகையும் தனி சந்நிதிகளில் இருக்கிறார்கள். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பிகைக்கு பசும்பாலால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வினைகள் தீரும் என்பது நம்பிக்கை. சோழ தேசம் காத்த தஞ்சாவூர் நிசும்பசூதனி நம் அனைவருக்கும் நல்வாழ்வு தரட்டும். தஞ்சாவூர் மாவட்டம் நிசும்பசூதனி.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பணியங்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: வணக்கம். தரைவழி போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்துங்கிறப்ப தரைவழி போக்குவரத்தில் ஆங்காங்கே இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். எப்படின்னா அந்த அறிவிப்பு பலகைகள் இருக்கும், நானே அதை நேரில் பார்த்தேன். மைல்கல் இருக்கு இல்லையா, அந்த மைல்கல்லில் அவங்க இப்படி இப்படி வடிச்சிருக்கிறாங்க. என் உயரத்துக்கு இருக்குது அந்த மைல்கல் இப்படி நிற்குது. இப்போ மைல்கல்லில் சென்னை 326 கிலோமீட்டர் போடுவோம் பாருங்கள். அது மாதிரிலாம் எழுத்தில் போடாமல் அது எப்படின்னா அந்த மைல்கல் நிற்குது, அதில் சில குழிகள் வச்சுருக்கிறாங்க. காற்று போகிற மாதிரி குழிகள் இருக்குது, அது தள்ளி கீழே விழுந்துடாமல் காற்று உள்ளே ஓடி போகும். சரி, அந்த குழிகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா, அந்த இடத்துலேருந்து தருமபுரி அதிகமான ஆண்ட பகுதி இல்லையா, அதனால் அந்த இடம் எவ்வளோ தூரங்கிறதுக்கு அந்த குழிகளை எண்ணி பார்த்தா போதுமா. பார்வை இல்லாதவர்களும் படிக்க தெரியாதவர்களும் இருந்தாலும் கூட அதை பார்த்து போய்விடலாமா. எவ்வளோ ஆச்சரியமான செய்தி பாருங்கள். அந்த அதியமான் கோட்டைக்கான இடத்தை இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. அதியமானுடைய நகரமாக விளங்கியது தகடூர். அந்த தகடூர் தான் இன்றைக்கு தருமபுரியாக சொல்லப்படுகின்றது. இப்போ பாருங்கள், நமக்கு போகிறதுக்கான தரைவழி போக்குவரத்தில் பாதையில் அங்கங்கே மைல்கல்கள் கிளை பெருகிற இடம் இதெல்லாம் கூட இருக்கும், அதை வச்சுட்டு பயணப்படலாம். சரி, கடல் வழியாக போகிற போது எப்படி நமக்கு திசை காட்டிகள் இருக்கும்? இது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. தரைவெளியில் போகிற போது ஒன்றும் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர்கிட்ட கூட கேட்டுட்டு கூட போயிடலாம். ஆனால் கடலில் போகிற போது என்ன, கடல் பயணம் சாதாரணம் இல்லைங்க. அது தமிழர்கள் எவ்வளவு முன்னோடிகளாக திறந்திருக்காங்க. ஒரு மாதம் பேசலாம் கடல் பயணம் பற்றி, கடல் போர்கள் பற்றி அவ்வளவு பேசலாம். அந்த கடல் போர்கள்லாம் எதுக்காக நடந்ததுன்னா, பைரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளைக்காரர்களை அடக்கிய பெருமை ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தான் உண்டு. சரி, இவர்கள் பயணப்படுவதற்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, தமிழர்கள் வந்து காற்றுக்கு பேர் வைத்திருந்தார்கள். அதாவது வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை. காற்றுக்கு பேர். அப்போ

0: கோடைகால காற்று அப்படின்னா அது என்னென்னா மேற்குலருந்து வீசுதுன்னு அர்த்தமாக. இந்த காற்றினுடைய தன்மையை அறிந்து வைத்துக்கொண்டு பாய்மரை விரித்தா தானே போய் சேருங்கிறாங்க. அப்போ காற்றை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஒன்று. இன்னொன்று என்ன, நட்சத்திரங்களை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க. பகல் நேரத்தில் சூரியனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், சூரியன் இருக்கிறத வச்சு கிழக்கு மேற்கு தெரியும். இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு, விடிவெள்ளியை வைத்துக்கொண்டு, சப்தரிசி மண்டலத்தை வைத்துக்கொண்டு, அவர்கள் வந்து வியாழ கிரகத்தை வைத்துக்கொண்டு சென்றார்கள். சரி, அது தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, கடல் வழியாக பயணப்படுறதுக்கு, திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு உயிருள்ள விலங்கு எதுனா தேவாங்கு. தேவாங்கு என்கின்ற அந்த விலங்கினம் இரவில் மட்டுமே இறை தேடக்கூடியது, அதுக்கு சூரிய வெளிச்சம் பிடிக்காது. அதனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எப்போ இறக்கி வச்சாலும் அது என்ன செய்யுமா, சூரியனுக்கு இலக்கில் தோன்றதுனா மேற்கு நோக்கி உட்காருமா, அது மேற்கு நோக்கி உட்காருவதை வைத்துக்கொண்டு, எப்படி திசைமானி வடக்கு நோக்கி காட்டுகிறதோ அதுபோல் மேற்கை தெரிந்து கொண்டு மேற்குக்கு எதிர் திசை கிழக்கு, பிறகு வடக்கு தெற்கு கண்டுபிடிச்சிருவாங்களாம். இன்னும் சில வகையான பறவைகள், கடல் பறவைகள், இந்த பறவைகள் இருந்தால் இந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க. அப்போ இவையெல்லாம் அவர்கள் இயற்கை சார்ந்தே வைத்திருந்தார்கள். இயற்கையை அவர்கள் நேசித்ததன் காரணமாக, உயிர்களை அவர்கள் நேசித்ததன் காரணமாக அவர்கள் பயணப்பட்டார்கள். எனவே திசை அறிந்தார்கள், காற்றை அறிந்தார்கள், பயணப்பட்டார்கள், போர் செய்தார்கள், குடிநீர் கொண்டு சென்றார்கள், மருத்துவர்கள் உடன் சென்றார்கள், அவர்களுக்கு சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு கலைஞர்களும் உடன் சென்றிருக்கிறார்கள், உணவையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். உயர்வுக்கு முக்கிய காரணம் வணிகம் தாங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இப்போது நாம் கேட்க கதம்ப மலர்கள். வண்ணம் வேறு, வாசம் வேறு, ஆனால் ஒன்றாய் மலரும் கதம்ப மலர்கள் பூத்திடும் இவ்வேளையில் காற்றும் கவிதை பேசும். வண்ணங்கள் ஒன்றாய் சேர்ந்திட நல் எண்ணங்கள் வசந்தம் வீசும். பல மலர்கள் சேர்ந்த கதம்பம் மனதை மயக்கும் நேசத்தோடும் இனிய பாடல்களோடும் இணைந்து ரசிப்போம் கோடை பந்தலை நொறுபுள்ளி ஐந்தின் கதம்ப மலர்கள்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நேர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆயுள் காப்பீட்டின் பாதுகாப்பு வலையை உறுதி செய்து உங்கள் சந்தை வருமானத்தை விரைவாக முன்னோக்கி அனுப்ப நீங்கள் தயாரா? அறிமுகப்படுத்துகிறோம் LIC இன்டெக்ஸ் பிளஸ். ₹2,500 வரையிலான மந்த்லி பிரீமியம் உடன் உங்கள் பயணத்தை தொடங்கி 2 டைனமிக் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒன்றை தேர்வு செய்யவும். நிஃப்டி 50 தேர்ந்தெடுக்கப்பட்ட பங்குகளில் வளரும் பிளெக்ஸி ஸ்மார்ட் குரோத் ஃபண்ட் அல்லது நிஃப்டி 100 கவனம் செலுத்தும் பிளெக்ஸி குரோத் ஃபண்ட், உத்தரவாதமான கூடுதல்களின் பாதுகாப்புடன். மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஏஜென்டை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.LIC India.com பார்வையிடவும். LIC, ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பொருந்தும்.
5: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:22. இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில்.

என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில். நேரம் மாலை 6:27. 100.5 இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தென்காசி மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான்.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.
2: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:33. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: குழக்கட்ட பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நல்லா பண்ண வேண்டாமோ?
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: குழக்கட்டிக்கு தேங்காய் பூர்ணம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மாவு.
1: அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேன்.
0: டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற பூர்ணம் வெளியே தெரியணும், அது குழக்கட்டை.
1: கரெக்ட். அதனாலதானே நாகா குழுக்கட்ட மாவு வாங்குறேமா.
2: நாகா குழுக்கட்டை மாவுல செய்த குழுக்கட்டை பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: கடலில் மூழ்க இருந்த இளவரசரை பூங்குழலி காப்பாற்றினாள் என்பதை அவளே சக்கரவர்த்தியிடம் கூறும்பொழுது சக்கரவர்த்தி ஒரு கேள்வியை பூங்குழலியிடம் தொடுக்கிறார். எல்லாம் சரிதான், ஆனால் கோடிக்கரையிலே அங்கே பழுவேட்டரையர் ஏற்கனவே இருந்தாரே, இளவரசனை அவரிடம் சேர்ப்பித்திருக்கலாமே அல்லது தஞ்சைக்கு கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் அவரை அங்கே அனுமதித்தீர்கள் என்று கேட்டதற்கு பூங்குழலி, அவர் பயணப்படும் ஒரு நிலையிலே இல்லை, மிகவும் கடுமையான ஜுரத்தில் நினைவிழந்திருந்ததால் அதற்கு சுசுறுஷை செய்வதற்கு சரியான இடம் அந்த நாகப்பட்டின புத்தவிகாரம்தான் என்று தான் தீர்மானித்ததாகவும், பெரிய பழுவேட்டரையர் மற்றும் பழுவேட்டரையர் சகோதரர்கள் இளவரசனுக்கு விரோதி என்று ஊரெல்லாம் அறியுமே, எப்படி அவரிடம் ஒப்புவிக்க முடியும் என்று கூறுகிறாள்.
1: ஆம் ஆம், என் புதல்வர்களுக்கு பழுவேட்டரையர்கள் மட்டுமா விரோதிகள்? நான் கூடத்தான் விரோதி. உலகம் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது. அது போகட்டும். முதன் மந்திரி நேற்று இங்கு அடித்த புயல் நாகப்பட்டினத்தில் இன்னும் கடுமையாக இருந்திருக்குமே. இளவரசனுக்கு மறுபடியும் ஏதேனும் தீங்கு நேரிடாமல் இருக்க வேண்டுமே என்று என் நெஞ்சம் துடிக்கிறது.
0: பிரபு, சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடு. இப்போது இந்த நாட்டுக்கு மகத்தான நல்ல யோகம். ஆகையால்
1: சோழ நாடு அதிர்ஷ்டம் செய்த நாடுதான். ஆனால் நான் துரதிர்ஷ்டசாலியாயிற்று. பிரம்மராயரே, நான் கண்ணை மூடுவதற்குள் என் புதல்வர்களை ஒரு தடவை பார்க்க விரும்புகிறேன்.
2: ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். இத்தகைய புதல்வர்களையும் புதல்வியையும் பெற்ற தங்களை போன்ற பாக்கியசாலியார். இதோ இன்றைக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். இளவரசரை பத்திரமாக அழைத்து வருவதற்கு என் சீடன் திருமலையையும் கூடவே அனுப்புகிறேன்
0: என்றார் முதன் மந்திரி. அப்போதுதான் சக்கரவர்த்தி ஆழ்வார்க்கடியான் மீது தம் பார்வையை செலுத்தினார்.
1: ஆஹா, இவன் இத்தனை நேரமும் இங்கே நிற்கிறானா? சின்ன பழுவேட்டரையர் இவனை பற்றித்தானே சொன்னார்? பழுவூர் அரண்மனை மதிலில் ஏறி குதித்தவன் இவன்தானே?
2: பிரபு, அதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. அதை பற்றி நாளைக்கு தெரியப்படுத்த அனுமதி தாருங்கள். ஏற்கனவே மிக்க களைப்படைந்து விட்டீர்கள்
0: என்றார் முதன் மந்திரி. இந்த சமயத்தில் மலையமான் மகளும் குந்தவையும் வானதியும் சக்கரவர்த்தி அறைக்குள்ளே வந்தார்கள். முதன் மந்திரி, இன்றைக்கு இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள். சக்கரவர்த்திக்கு அதிக களைப்பு உண்டாகக்கூடாது என்று வைத்தியர்கள் கண்டிப்பாக கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று மகாராணி கூறினாள். பின்னர், இந்த பெண் இனிமையாக பாடுவாளாம், ஒரு தேவார பாடல் பாடச் சொல்லுங்களேன், சக்கரவர்த்திக்கு கானம் மிகவும் பிடிக்கும் என்றாள்.
2: ஆகட்டும் தாய், என் சீடன் கூட ஆழ்வார் பாசுரங்களை நன்றாக பாடுவான், அவனையும் பாடச் சொல்லுகிறேன்
0: என்றார் முதன் மந்திரி. பூங்குழலி, கூற்றாயினவாறு விலக்ககிலீர் என்ற அப்பர் தேவாரத்தை பாடினாள். ஆழ்வார்க்கடியான் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் என்ற பாசுரத்தை பாடினான். பாடல் ஆரம்பித்ததும் சுந்தர சோழர் கண்களை மூடிக்கொண்டார். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவர் முகத்தில் சாந்தியும் நிம்மதியும் காணப்பட்டன. மூச்சு நிதானமாகவும் ஒரே மாதிரியாகவும் வந்தது. நல்ல நிதிரை.

0: பொய்யில் ஆழ்ந்துவிட்டார் என்று தெரிந்தது. இருட்டுகிற சமயமாகிவிட்டபடியால் தாதிப்பெண் விளக்கேற்றி கொண்டு வந்து வைத்தாள். முதன் மந்திரி உள்ளிட்ட அனைவரும் அந்த அறையிலிருந்து வெளியேறினார்கள். மலையமான் மகள் மட்டும் சிறிது நேரம் சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தாள். அடுத்த அறையின் வாசற்படியிலிருந்து குந்தவை அவளை பார்த்து ஏதோ சமிக்ஞை செய்யவே அவளும் எழுந்து சென்றாள். பின்னர் அந்த அறையில் மௌனம் குடிகொண்டது. சுந்தர சோழர் மூச்சுவிடும் சப்தம் மட்டும் லேசாக கேட்டுக்கொண்டிருந்தது. முதல் நாளிரவு சற்றும் தூங்காத காரணத்தினால் களைத்து சோர்ந்திருந்தபடியினாலும், பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானும் பாடிய தமிழ்ப்பாசுரங்களின் இனிமையினாலும் சுந்தர சோழர் அந்த முன்மாலை நேரத்தில் நித்திரையில் ஆழ்ந்தார் என்றாலும் அவருடைய துயில் நினைவற்ற அமைதி குடிகொண்ட துயிலாக இல்லை. பழைய நினைவுகளும் புதிய நினைவுகளும் உண்மை நிகழ்ச்சிகளும் உள்ள கற்பனைகளும் கனவுகளாக உருவெடுத்து அவரை விதவிதமான விசித்திர அனுபவங்களுக்கு உள்ளாக்கின. அமைதி குடிகொண்டிருந்த நீலக்கடலில் அவரும் பூங்குழலியும் படகில் போய்க் கொண்டிருந்தார்கள். பூங்குழலி படகை தள்ளிக்கொண்டே கடலின் ஓங்கார ஸ்ருதிக்கு இசைய ஒரு கீதம் பாடிக்கொண்டிருந்தாள். சோர்வு கொள்ளாதே மனமே, உன் ஆர்வமெல்லாம் ஒரு நாள் பூரணமாகும். காரிருள் சூழ்ந்த நீளரவின் பின்னர் காலை மலர்தலும் கண்டனை அன்றோ, தாரணி உயிர்க்கும் தாமரை சிலிர்க்கும் அளிக்குலம் கழிக்கும் அருணனும் முதிப்பான். இந்த கீதத்தை கேட்டு சுந்தர சோழர் புலகாங்கிதம் அடைந்தார். அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் ததும்பியது. இன்னும் பாடு, இன்னும் பாடு என்று பூங்குழலியை தூண்டிக் கொண்டிருந்தார். ஆழ்கடலில் மிதந்து படகு போய்கொண்டே இருந்தது. திடீரென்று இருள் சூழ்ந்தது. பெரும் காற்று அடிக்கத் தொடங்கியது. சற்று முன் அமைதியாக இருந்த கடலில் மலை மலையாக அலைகள் எழுந்து விழுந்தன. தொட்டில் ஆடுவது போல சற்று முன்னால் ஆடிக்கொண்டிருந்த படகு இப்போது மேக மண்டலத்தை எட்டியும் அதல பாதாளத்தில் விழுந்தும் தத்தளித்தது. படகில் இருந்த பாய்மரங்களின் பாய்கள் சுக்குநூறாக கிழிந்து காற்றில் அடித்து கொண்டு போகப்பட்டன. ஆனாலும் படகு மட்டும் கவிழாமல் எப்படியோ சமாளித்து கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் பூங்குழலியின் படகு விடும் ஸ்திரத்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தி வியந்து மகிழ்ந்து கொண்டிருந்தார். காற்று வந்த வேகத்தைப் போலவே சட்டென்று நின்றது. கடலின் கொந்தளிப்பு வரவரக் குறைந்தது. மீண்டும் பழையபடி அமைதி ஏற்பட்டது. கீழ்த்திசையில் வான்முகட்டில் அருணோதயத்துக்கு அறிகுறி தென்பட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் தங்கச் சூரியன் உதயமானான். கடலின் நீரும் பொன்வண்ணம் பெற்று தகதகாமயமாகத் திகழ்ந்தது. சற்று தூரத்தில் பசுமையான தென்னந்தோப்புகள் சூழ்ந்த தீவுகள் சில தென்பட்டன. அந்த தீவுகளிலிருந்து புள்ளினங்கள் மதுர மதுரமான குரல்களில் இசைத்த கீதங்கள் எழுந்தன. ஈழ நாட்டின் கரையோரமுள்ள தீவுகள் அவை என்பதை சுந்தர சோழர் உணர்ந்து கொண்டார். அவற்றிலே ஒரு தீவிலேதான் முந்தை பிறவியில் அவர் மந்தாகினியை சந்தித்தார் என்பது நினைவு வந்தது. அந்த தீவின் பேரில் பார்வையைச் செலுத்திக் கொண்டே, பூங்குழலி, கடைசியில் என்னை சொர்க்கலோகத்துக்கே கொண்டு வந்து சேர்த்து விட்டாயல்லவா, உனக்கு நான் எவ்விதத்தில் நன்றி செலுத்தப் போகிறேன் என்றார். பூங்குழலி மறுமொழி சொல்லாதது கண்டு அவள் பக்கம் திரும்பி பார்த்தார். அப்படியே ஸ்தம்பிதமாகிவிட்டார். ஏனெனில் படகில் இன்னொரு பக்கத்தில் இருந்தவள் பூங்குழலி இல்லை, அவள் மந்தாகினி. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இருந்தாளோ அப்படியே இன்றும் இருந்தாள். சில நிமிஷ நேரம் திகைத்திருந்துவிட்டு, மந்தாகினி நீதானா? உண்மையாக நீதானா? பூங்குழலி மாதிரி மாற்றுருவம் கொண்டு என்னை அழைத்து வந்தவள் நீதானா என்றார். தாம் பேசுவது அவளுக்கு காது கேளாது என்பது நினைவுக்கு வந்தது. ஆயினும் முதடுகளின் அசைவிலிருந்து அவர் சொல்வது இன்னதென்பதை அறிந்து கொண்டவள் போல மந்தாகினி புன்னகை புரிவதைக் கண்டார். அவள் அருகில் நெருங்கிச் செல்வதற்காக எழுந்து செல்ல முயன்றார். ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. தம் கால்கள் பயனற்றுப் போயின என்பது நினைவுக்கு வந்தது.
1: மந்தாகினி, நான் நோயாளியாக போய்விட்டேன். உன்னிடம் என்னால் வர முடியவில்லை. நீதான் என் அருகில் வர வேண்டும். இதோ பார் மந்தாகினி, இனி ஒரு தடவை 3 உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக முடிசூட்டுவதா என்னை யாரேனும் அழைத்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த ஈழ நாட்டுக்கு அருகில் உள்ள தீவுகளுக்கு நாம் போக வேண்டாம். இங்கே யாராவது வந்து கொண்டே இருப்பார்கள். படகை நடுக்கடலில் விடு. வெகு தூரம், தொலை தூரம், 7 கடல்களையும் தாண்டிச் சென்று அப்பால் உள்ள தீவாந்திரத்துக்கு நாம் போய்விடும்.

0: என்றார் சுந்தர சோழர். அவர் கூறியதையெல்லாம் தெரிந்து கொண்டவள் போல மந்தாகினி புன்னகை புரிந்தாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இளம பருவத்தில், அதாவது ஏறத்தாழ 30 வயதுக்குள்ள ஏற்படுறது எல்லாமே முதல் அனுபவங்கள் அல்லவா? இந்த இனிய நினைவுகளை சேமித்து வச்சு மனம் தளர்ச்சி அடையும் போதெல்லாம், குறிப்பாக மனத்திறன் குறையும் முதுமை பருவத்தில் அமைதி தர்ற வகையில் மூளை வெளிப்படுத்துதான். இந்த விசித்திர செயற்பாட்டை ரெமினிசன்ஸ் பம்ப், அதாவது நினைவக புடைப்புன்னு உளவியல் குறிப்பிடுது. அறிவின் தாக்கம் கர்வத்தை தூண்ட முற்படும் போதெல்லாம் அன்பின் அரவணைப்பு மனத்தை தூய்மைப்படுத்திடுறத பார்க்குறோம். இந்த செயற்பாடு தான் காரணம். முதன் முதல் பூங்குழலியை பார்த்ததும் அத்தையின் முகஜாடை கொஞ்சம் இருக்குது, ஆனால் அவளை போல் இல்லை, ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு வாய்க்குள்ளே முணுமுணுத்துக்கிட்டார் சுந்தர சோழர். அந்த கொஞ்சம் முகஜாடை போதுமானதாக இருந்தது அந்த முன்மாலை நேரத்தில் நித்திரையில் ஆழ்த்த. நேர்களே, பல சொற்களுக்கான பொருள் எழுதலை விளங்கினாலும் அவற்றின் பிறப்பு குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு வரோம். அந்த வகையில் விரோதிங்கிற சொல்ல ஆராய்வோம். நேரடி அர்த்தம் பகைவர். வி ரோத், இணைந்து விரோதி உருவாகுது. வி எதிரான என்ற பொருளோடு முன்னொட்டாக வரும். ரோத், இதன் பொருள் தடுப்பது, அதாவது முரண்பட்டு எதிர்ப்புடன் தடுப்பவர். கூற்றாயினவாறு விளக்ககிலீர், தர்மசேனர் என்ற பெயரோடு விளங்கினவரை சூளை நோய் தந்து ஆட்கொண்டாம் பரமன். திருவதிகையில் பிறந்த பதிகம் இது. சூளை நோய் தீர்ந்தது தர்மசேனர் திருநாவுக்கரசர் ஆனார். சம்பந்தரால அப்பர்னு அழைக்கப்பட்டார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், முதல் ஆழ்வார்கள் மூவரில் பேயாழ்வார் பாடினது. திருக்கோவலூரில் ஒரு வீட்டின் இடைகழியில் இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கத்தை உணர்ந்த அனுபவத்தின் வெளிப்பாடு இது. மாமலரால் நோக்கு எனப்படும் லக்ஷ்மி கட்டாட்சம் தரும் பிரபந்தம். சோர்வு கொள்ளாதே மனமே, சிதம்பரத்தில் நடைபெற்ற தமிழ் எழுத்தாளர் மாநாட்டில் உரையாற்றின பிறகு சென்னைக்கு திரும்பி வரும்போது கல்கி அவர்கள் இதை பாடினதாக ஒரு குறிப்பு கிடைக்கிது. அமரத்தாரா என்னும் நாவலில் 26 அத்தியாயங்கள் மட்டுமே எழுதியிருந்த நிலையில் உடல் நலக்குறைவினால ராக்கி மறைந்தார். பிறகு அந்த நாவலை அவர் மகள் நிறைவு செஞ்சாங்க. கல்கி அவர்களின் மன வலிமைக்கு இந்த பாட்டு தக்க சான்றாக விளங்குது. அன்னாரின் தன்னம்பிக்கையைத்தான் வந்தியத்தேவனிடம் பார்க்குறோம்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:53. இணைந்திருக்கிறோம் கதம்ப மலர்களில். கதம்ப மலரின் அழகு போல் மலர்ந்திடட்டும் நம் மனங்கள். கதம்ப மலரின் வண்ணம் போல் சிறக்கட்டும் நம் எண்ணங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். கட்சவி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை உங்கள் குரல் பதிவோடு.

0: இரவு வணக்கம் நேயர்களே. இசையை சுவாசிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மனம் புத்துணர்ச்சி பெறும். இதமான ராகங்களால் இதயம் இதமாகும், செவிகள் சுகமாகும். அப்படிப்பட்ட இசையை ஆசையாய் தந்து நெய் உள்ளங்களின் இதயங்களை இதமாக்க வருகிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. என்ன நேயர்களே, உங்களுடைய விருப்ப பாடலையும் பண்பலையில் கேட்டு ரசிக்கணுமா? அப்போ உடனே உங்கள் விருப்ப பாடலை 94 86 28 24 24 என்ற எண்ணுக்கு தெளிவாக குரல் பதிவு செய்து அனுப்புங்க. உங்கள் பாடலும் அரங்கேறும் நம் கொடை பண்பலை 100.5. இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடலை யாருக்கு தரப்போகிறோம் கேட்கலாமா?
1: இளவரசி இசைக்குயில் 100.5 வணக்கம். சேலம் மாவட்டம் மாட்டையாம்பட்டியிலிருந்து பிரேமா பேசுகிறேன். எனக்கு ராமன் தேடிய சீதை என்ற படத்திலிருந்து இப்பவே இப்பவே என்ற பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: மனம் வருடும் கானங்களால் மனதை மயக்கிக் கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இப்ப யார் பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
1: கோடை பண்பலைக்கும் அன்பான அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் கூறுவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரேலி கிராமத்திலிருந்து கு தமிழச்சி பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் விஸ்வாசம் படத்திலிருந்து எனக்கு பிடித்த பாடல் கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. இந்த பாடல் எனக்காக ஒளிபரப்புங்கள். நன்றி.

0: இணைந்திருக்கிறோம். கொடைப்பன்மலை 100.5 இது ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:11 ஆயிடுச்சு. இப்போ யார் பாடல் கேட்டிருக்காங்க?
1: வணக்கம் கொடைப்பண்பலை, நான் கோயம்புத்தூர்லேருந்து நேஹா கேத்ரின் பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் ஆசை படத்திலிருந்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற பாடல்.

0: கிட்ஸ் இந்த மயக்கும் கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 ஆசையில் ஒரு குக்கு. இப்போ யாருக்கு பாடல் தரப்போகிறோம் கேட்கலாமா?
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல் ஈரமான ரோஜா படத்தில் அதோ மேக ஊர்கலம் பாட்டு, தேனி மாவட்டம் அண்டுபட்டி வட்டம் பசுபதி.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: செவியோரம் இசையை மீட்டிக் கொண்டிருக்கிறது நூறுபுள்ளி ஐந்தின் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என்ன பாடல் வரப்போகுது?
1: வணக்கம் கோடையப்பம், நான் தூத்துக்குடியிலிருந்து முத்துராஜா. எனக்கு பிடித்த பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து கண்ணிரண்டில் மோதி நான் விழுந்தேனே.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

0: கோடைப்பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சொந்த பந்தம் நிகழ்ச்சினாலே நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய சொந்த பந்தமை சந்தித்து அவங்களோட கொடைக்கானல் பயணத்தை கேட்டுட்டு ஒரு விருப்ப பாடல் தான் கேட்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய சொந்த பந்தம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய விருந்தினராக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவை சந்திச்சிடலாம். அம்மா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகமா எங்களுக்காக.
1: என் பேர் மகாலட்சுமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் கொடைக்கானலை பார்க்குறதுக்காக. நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் மாத்தநாயக்கன்பட்டி, படித்தது குள்ளூர் சந்தை. எஸ்எஸ்எல்சி தான் படிச்சிருக்கேன். மேரேஜ் ஆகி நாங்கள் ஊட்டிக்கு போயிட்டோம்.
0: ஓ,
1: 25 இயர்ஸாக ஊட்டியில் தான் இருந்தோம்.
0: அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் சொன்ன மாதிரி பெருமிதமாக சொல்லிக்கலாம். சரிங்கம்மா. இப்போ நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விருதுநகர் பக்கத்தில் சொன்னீங்க,
1: மாத்தநாயக்கன்பட்டி.
0: அப்புறம் போனது ஊட்டி. ஏன் ஊட்டி?
1: மேரேஜ் ஆகி அவர் ஊட்டியில் வேலைக்கு போயிட்டார் 1 இயரில்.
0: ஓ,
1: அதனால் அங்கே போயிட்டோம்.
0: ஊட்டியில் எங்கே வேலை பார்த்தோம்?
1: நாங்கள் லவ்டேலில் லாரன்ஸ் ஸ்கூலில் வேலை பார்த்தார்.
0: ஓ, அப்போ ஊட்டியில் 25 வருஷம் இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் கொடைக்கானல் இதான் முதல் முறையா?
1: முதல் முறை கொடைக்கானல். முதல் முறை? ஆமாம், ஆமாம்.
0: ஓ, ஊட்டியில் இருந்ததுக்கும் நீங்கள் கொடைக்கானல் பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது?
1: ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
0: ஆ,
1: ஊட்டியில் நல்லா இதாக இருக்கும். இங்கே வந்து ஹில் ஸ்டேஷன் ஏற இறங்க கொஞ்சம் இதாக இருக்குது. அங்கே நாங்கள் பழகுறதுனால ஒன்றும் தெரியலை அவ்வளோவா.
0: ஓ,
1: போக வர இதெல்லாம் இது புது அனுபவம்
0: இருக்கு.
1: ஆமாம்.
0: சரி, குளிர் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது, ஊட்டியிலேயே கொடைக்கானல்லையா?

0: ஊட்டியில் தான்.
1: ஊட்டியில்
0: ஊட்டியில் இருந்ததை விட நாங்கள் இருக்கிற லவ்டேல் ஸ்டேஷனில் தான் ரொம்ப குளிர் ஜாஸ்தி ஊட்டியை விட.
1: நீங்கள் பார்த்ததுலே இருக்கிறதுலே பயங்கரமான குளிர் அப்படி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வீட்டு வாசலில் தண்ணி வச்சுருந்தப்போ பனிக்கட்டியாக மாறி போச்சு அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா?
0: ஆமாம், மார்னிங் எழுந்திரிச்சா முன்னாடி கிராஸ் இருக்கும், கிராஸ்ல எல்லாம் பனிக்கட்டி இருக்கும், வெள்ளையே அப்படியே படர்ந்து போயிருக்கும்.
1: ஓ,
0: மார்னிங்கெல்லாம் பூரா கிராஸ்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. பிளேஸ் எல்லாம் கிரவுண்டு மாதிரி இருக்கும் எங்கள் குவார்ட்டர்ஸ்குள்ளே. ஒவ்வொரு வீடும் தனித்தனி கிராஸ் ஃபென்ஸ் போட்டு, அது ரொம்ப ஜில்னஸாக இருக்கும். பிள்ளைங்க அதுலேயே விளையாடுங்க, எங்கள் குழந்தைங்க, அது நல்ல ஒரு அனுபவம் தான்.
1: சரி,
0: அந்த வாழ்க்கை வராது இனிமே.
1: சரி, உங்கள் கணவர் பெயர் சொல்லிடுங்க, குழந்தைகள் பெயர் சொல்லிடலாமே.
0: கணவர் பெயர் மாதவராஜ், பையன் பேர் ரேணுவர்மன், பொண்ணு பேர் ருத்ரா தேவி. பையன் பெங்களூரில் செட்டில், பொண்ணு சென்னையில்.
1: ஓ சரி சரி சரி. இன்னைக்கு நீங்கள் கொடைக்கானலில் எங்கெங்கே சுற்றி பார்த்தீங்க?
0: டால்ஃபின் ஹவுஸு, பில்லர ராக்,
1: தூண்பாறை,
0: அப்புறம் லேக்கு, சில்வர் ஃபால்ஸு, பிறகு சீப்பு,
1: ஆட்டு
0: பண்ணை, முயல் பண்ணை, மணவனூர், பிறகு வேலப்பர் கோயில்,
1: குழந்தை வேலை,
0: குழந்தை வேலப்பர் கோயில் போனோம்.
1: இருக்கிற இவ்வளோ இடம் போயிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடம் இதான்ப்பா அழகு. எவ்வளோ நேரம் நாள் நான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எந்த இடத்த சொல்லுவீங்க?
0: லேக் வியூ இருக்குது, பிறகு வேலப்பர் கோயில் நல்லா இருந்தது பார்க்க பார்க்க.
1: சரி, லேக்கை சுற்றி நடந்தீங்களா?
0: என்னால் அவ்வளோ தூரம், ஏன்னா ரெண்டு காலம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப தூரம் நடக்க முடியல, அதனால் அவங்க கூட வந்தவங்க போயிட்டு வந்தாங்க, நான் இங்கே இருந்துக்கிட்டேன். கொஞ்சம் தூரம் போனேன், பிறகு அங்கேயே உட்காந்துட்டேன்.
1: இனி அடுத்து கொடைக்கானலுக்கு வரணும்னு ஆசை இருக்கா? பார்க்க எப்படி தோணுச்சு?
0: ஊட்டியில் வரலாம்,
1: கொடைக்கானல் வரலாம் பார்க்கலாம் அப்படி தோணுச்சா?
0: வரலாம், நம்மளால் நடக்கிறதுக்கு கொஞ்சம்
1: சிரமமாக இருக்கு,
0: அதனால தான்.
1: சரி, இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல், என்ன பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று கேட்கு?
0: எனக்கு விஜய் படத்தில் வந்து இது இன்னிசை பாடி வரும்,
1: இன்னிசை பாடி வரும்,
0: அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: இன்னிசை பாடி வரப்போது கோடை பண்பலை 100.5 நீங்கள் கேட்ட பாடல் உங்களோட விருப்பத்தில். ரொம்ப நன்றி,
0: நன்றி, தேங்க்யூ.

0: வானலையில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இப்போ யாருக்கு பாடல் தரப்போகிறோம்?
1: அன்பிற்கினிய கோடை பண்பலைக்கு இரவு நேர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி செந்தில்குமார் பேசுகிறாங்க. எனக்கு சின்ன தம்பி என்ற படத்திலிருந்து போவோமா ஊர்கோலம் சொர்ணலதா அம்மா அவர்களும் எஸ்பி பாலசுன்மையா பாடிய பாடலையும் விரும்பி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம்.

0: தித்திக்கும் கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேரம் 7:42 ஆயிடுச்சு. இப்போ யார் பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
1: கோடை பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். நான் தஞ்சாவூரிலிருந்து விவேகானந்தன் பேசுகிறேன். எனக்கு இயக்குனர் திரு கதிர் அவர்களுடைய இயக்கத்தில், இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில், திரு வாலி அவர்களுடைய வரிகளில், திரு கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய காந்த குரலில் வெளிவந்த இதயம் என்னும் திரைப்படத்திலிருந்து புட்டு வைத்த ஒரு வட்டநிலா என்னும் பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு கனவையும் நனவாக்குங்கள். 18 முதல் 25 வயதுக்குள் முதிர்ச்சி அடைந்தக்கான சிறந்த காப்பீட்டு திட்டம். பாலிசி கால் முழுவதும் அட்ராக்டிவ் கேரண்டியுடன் சேர்ந்து சிங்கிள் அல்லது லிமிடெட் பிரீமியம் பேமெண்ட் செலுத்தும் விருப்பத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது. பாலிசியை வாங்குவதற்கு உங்கள் முகவர் அல்லது அருகில் உள்ள LIC கிளையை தொடர்பு கொள்ளவும். ஆபத்து காரணிகள், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனையை முடிப்பதற்கும் சேல்ஸ் ப்ரோக்கரை கவனமாக படிக்கவும். LIC, இனி ஒவ்வொரு நொடியும் உங்களுடன்.
1: நேயர்களின் நெஞ்சம் நிறைத்த கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க?
2: ஆசையில் ஒரு குக்கு இணைவது திருச்செங்கோடு கேசவன், பாரதி, தமித்ரா, தனுத்ரா, சோமசுந்தரம், ஜானகி. படம் கட்டபொம்மன். பாடல் பிரியா பிரியா ஓ பிரியா. நன்றி, வணக்கம்.

போர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது, சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கே

0: எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை யாருக்கு தரப்போறோம்?
2: கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் குளிபிரையிலிருந்து நாகஜோதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி

0: சுந்தரி.
1: இனினும் கொடைப்பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்திகள்.
2: செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தனிநபர் வளர்ச்சியிலும் சமூக மேம்பாட்டிலும் கல்வி முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தம்மை சந்தித்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த கலைஞர்களிடம் உரையாடிய குடியரசுத் தலைவர் இளம் சமுதாயத்தினரை கல்வி கற்க ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கல்வியோடு திறமைகளையும் வளர்த்துக் கொள்ள தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு செய்து தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.

கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டையொட்டி உலக தலைவர்களுடன் தாம் நடத்திய பேச்சுகள் இந்தியாவுக்கு பயனளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தாம் ஆற்றிய உரையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல்திட்டங்கள் குறித்து தாம் எடுத்துரைத்ததாக கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் குடியரசு மக்களுடன் தாம் நடத்திய கலந்துரையாடல் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், இந்திய மக்களோடு மிகவும் நெருங்கிய தொடர்பில் அந்நாட்டு மக்கள் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பிஷ்கக் நகரில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலைக்கு தாம் மரியாதை செலுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஷபாரோ மற்றும் அந்நாட்டு மக்கள் தம்மீது காட்டிய அன்பிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தொழில் முதலீடுகளில் சீர்திருத்தங்கள் மற்றும் எளிய நடைமுறைகள் மூலம் தொழில்துறையினரின் சிரமங்கள் குறைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்திற்கிடையே செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த அவர், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று தெரிவித்தார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு உறுதுணையாக உள்ளன என்றும் அவர் கூறினார். தொழில் தொடங்குவதை எளிதாக்குவதில் மாநில அரசுகள் மத்திய அரசுக்கு அளித்து வரும் ஒத்துழைப்புக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதுவரை 1000-க்கும் மேற்பட்ட பழமையான கட்டிடங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொழில் நிறுவனங்கள் மற்றும் வர்த்தக அமைப்புகளுடன் அரசு அவ்வப்போது ஆலோசனை நடத்தி உரிய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். உள்நாட்டு தேவைக்கான வெங்காயம் போதிய அளவில் இருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டில் உள்ள 19 நகரங்களுக்கு தேவைக்கேற்ப வெங்காயம் அனுப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் தொடர்ந்து அனுப்புவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு 2வது தொகுப்பில் அனுப்பப்பட்ட 840 மெட்ரிக் டன் வெங்காயம் சென்னையை அடைந்துள்ளதாகவும், தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கு இதனை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை மார்க்கமாக நாடு முழுவதும் 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதனால் முக்கிய நகரங்களில் வெங்காயம் விலை கட்டுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கொள்முதலுக்காக வெங்காயம் வழங்கிய 3400 விவசாயிகளுக்கு 210 கோடி ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்குகள் மூலம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் வெங்காயம் கிடைக்கவும் அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தனி குழுக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். விலைவாசி அதிகரித்துள்ள அத்தியாவசிய பொருட்களை கண்டறிந்து அவற்றை கூட்டுறவு அங்காடிகள் மூலம் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையை உயர்நிலை குழுக்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், 3 மாதங்களுக்கு ஒருமுறை கூடி இதுகுறித்து இக்குழு முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வேளாண் கூட்டுறவு அமைப்பின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 1000 மெட்ரிக் டன் வெங்காயம் கூட்டுறவு அங்காடிகள் மற்றும் நியாய விலை கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் விலையில் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாளை மறுநாள் முதல் நியாய விலை கடைகளில் 1 குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வெங்காயம் விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண்மையில் பின்தங்கியுள்ள மாவட்டங்களை ஊக்குவிப்பதற்கான பிரதமரின் தனதானிய திட்டத்தின் செயல்பாடுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் ஆய்வு செய்தார். நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட 100 மாவட்டங்களின் வேளாண் திட்டங்களை செயல்படுத்துவது, மாவட்ட அளவில் விவசாயிகளுக்கான உதவி திட்டங்களை செயல்படுத்தி சாகுபடியை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் ஆய்வு செய்தார். இந்தோனேஷியா டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜயா பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அசுமா விசாயாவை வென்றார். தாய்லாந்து டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மான்கேஷ் அர்வானி மற்றும் மணிஷ் சுரேஷ்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய வணக்கம் நேர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. கனவுகளை விதைச்சு நம்பிக்கை அப்படின்ற நீரை ஊற்றி முயற்சியை உரமாக்கணும் அப்படின்னா வெற்றியின் மரம் நம்மோட நிழல்ல வளரும். அதனால முயற்சியோட எந்த ஒரு செயலையும் தொடங்குவோம், வெற்றி பெறுவோம் அப்படின்னு வாழ்த்தி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு பள்ளி கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலையின் 100.5 இளமை பேசுகிறது. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் நெகிழ் சிக்கு புக்கு அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்குது. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டதே கிடையாது, விளையாட்டுகளை நான் விளையாண்டதும் கிடையாது. இந்த மாதிரி விளையாட்டுகளெல்லாம் எப்படி விளையாடணும்னு தெரியாது அப்படின்னு சொல்கிற குட்டிச்செல்லங்களுக்காக விளையாட்டுகள் எப்படின்னு சொல்லிடலாமா? நான் நெகிழ் அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா ஆங்கிலத்தில் டங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்கு பயிற்சி தரக்கூடிய விளையாட்டு. இது சொல்லக்கூடிய வாக்கியத்தை வந்து பிழை இல்லாமல் ரொம்ப வேகமாக சொல்லணும். அப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் நான் நெகிழ். செக்கு புக்கு அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா முதல்ல ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கான பதிலை சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலையும் ரெண்டாவது கேள்விக்கான பதிலையும் சேர்த்து சொல்லணும். இப்படி மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில், ரெண்டாவது கேள்விக்கான பதில், மூன்றாவது கேள்விக்கான பதில், இப்படி பதில்களை மட்டும் எத்தனை கேள்வி கேட்டாலும் முதல் கேள்வியிலிருந்து அதற்கான பதிலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ட்ரெயின் போல சொல்லி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் சிக்கு புக்கு. என்ன குட்டிச்செல்லங்களா, விளையாட்டுகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? வாங்க விளையாடலாம். அறிமுக மாணவ கண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா 24 24 24 வழக்கமாக பேசக்கூடிய மாணவ கண்மணிகள் 24 24 29 24 24 26 290 333 இந்த எண்களிலெல்லாம் நீங்கள் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 542 சேர்த்துக்கோங்க. உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன்.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 2:14 ஆயிடுச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், நான் நெகிழ் சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாட வரலாம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
2: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து துகிலன்.
1: துகிலன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்க்கா.
1: நல்லா படிக்கிறீங்களா?
2: நல்லா படிக்கிறேன்க்கா.
1: இன்னைக்கு பள்ளிக்கு போனீங்களா?
2: என்ன
1: புதுசா கத்துக்கிட்டீங்க? புதிர் கணக்குகள். ஏதாவது ஒன்று சின்னதாக கேளுங்க, நான் பதில் சொல்ல முயற்சி செய்கிறேன். நீங்கள் கற்றுக்கிட்டதுலேருந்து ஒன்று. என்னது? ஞாபகம் இல்லையா?
2: ஆமாங்க்கா,
1: மறந்துருச்சு. சரி, இப்போ நம்ம

0: விளையாடலாமா?
1: விளையாடலாம்க்கா.
0: என்ன விளையாட்டு?
1: நான்
0: நான் நெகிழ் விளையாடலாமா? ரொம்ப எளிமையாக ஒன்று கேட்குறேன், சொல்கிறேன், நீங்கள் அதை திரும்ப சொல்லுங்கள். சின்ன சின்ன செங்கற்களை செங்கல் சுவற்றில் செம்மையாக சேர்த்தான். அவ்வளோதான். சின்ன சின்ன செங்கற்களை செங்கல் சுவற்றில் செம்மையாக சேர்த்தான்.
1: சின்ன சின்ன செங்கற்களை செங்கல் சுவற்றில் செம்மையாக சேர்க்கிறான்
0: சேர்க்கிறான் சேர்த்தான். அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப வேகமா சொல்லுங்க பாப்போம்.
1: சின்ன சின்ன செங்கற்களை செங்கல் சுவற்றில் செம்மையாக சேர்த்தான்.
0: செம்மையா சொல்றீங்க, இன்னொரு வாட்டி வேகமா.
1: சின்ன சின்ன செங்கற்களை செங்கல் சுவற்றில் செம்மையாக சேர்த்தான்.
0: அழகா சொல்றீங்க, அருமையா விளையாடுறீங்க தூக்கிலன். அடிக்கடி வாங்க, நம்ம விளையாடலாம், பேசலாம், சரிங்களா?
1: சரிங்கக்கா.
0: நீங்கள் நல்லா படிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி.
1: நன்றி.
2: பார்க்கத்தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தை.
3: சாங்க உள்ளார வந்த

0: எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்ப அது என் பழக்கம். காலை இழுத்து உயர மெதச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்கும்.
1: எத்தான் நந்து வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான். நான் வெடிய ஒண்ணு போடுதில்லால சுருட்டி வரா காலரத்தான் பெருட்டி வரா முடிய சிலுப்பி.

0: வாழ்நாள் ஆண்டு வருமானமும் குறுகிய மற்றும் பிளெக்சிபிள் பேமெண்ட் டெர்ம்ஸ் தேர்வு செய்யறதுக்கான ஃப்ரீடமும் வழங்குற பாலிசி இருந்தா எப்படி இருக்கும்?
1: அதான் எல்ஐசியின் ஜீவன் உற்சவ இருக்கே.
0: சரி, லோன் அகைன்ஸ்ட் பாலிசி, டாக்ஸ் சேவிங், டெத் கவர்ல லிக்விடிட்டி பெனிஃபிட்ஸ் எப்படி?
1: சந்தேகமே வேண்டாம், அதுக்கும் எல்ஐசியின் ஜீவன் உற்சவ இருக்கே.
0: எல்லாமே ஒரே இதுலயா? அப்படின்னா இதுதான் ட்ரூலி ஆல்ரவுண்டர்னு சொல்லணும்.
2: எல்ஐசியின் ஜீவன் உற்சவ் உங்கள் கொண்டாட்டத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாகும். எல்ஐசியின் உத்தரவாதம் எல்லோராலும் நம்பப்படுகிறது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு விற்பனைக்கு முன் சேல்ஸ் ப்ரௌச்சரை கவனமாக படிக்கவும்.
3: கோடை பண்பலை 100.5
4: இப்பொழுது நாம் கேட்கலாம்
3: ஐயம் தாம் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
4: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
5: கொடைக்கானல் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
6: வாழ்நாள் முழுக்க ஓடி ஓடி உழைக்கிறோம். உழைக்கிறதுலேருந்து வர்ற பணத்தை நம்ம செலவு பண்ணுறோமானா பண்ணுறதில்லை. நமக்கு ஆசை சொத்து சேர்த்து வைக்கணும். யாருக்கு சேர்த்து வைக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏதாவது முன்கூட்டியே தீர்மானித்து வைக்கிறோமா? அப்படி இந்த தீர்மானித்து வைக்கிறதுக்கு உதவுறது தான் உயில். நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்முடைய சொத்துக்கள் யாருக்கு போகணும், எந்த அளவுக்கு போகணும் அப்படிங்கிறத சட்டப்படி தெரிவிக்கிற ஒரு விருப்பம்தான் உயில்ங்கிறது. இந்த உயில் எழுதுறதுல ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உயில் எழுதி வச்ச உடனேயே அந்த சொத்து யாருக்கு எழுதி வைக்கிறோமோ அவங்களுக்கு கை மாறுறது இல்லை. உயில் எழுதுறவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் சொத்து அவங்களுடையது தான். அது வரைக்கும் எத்தனை முறை வேணாலும் அவங்க உயிலை மாற்றலாம், ரத்து பண்ணலாம், திருப்பி எத்தனை அவங்க கடைசியாக எழுதுகிற உயில் தான் செல்லும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பர் எதுவும் தேவையில்லை. சாதாரண வெள்ளை பேப்பர்லேயே கூட நம்ம எழுதி அதை பதிவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதிவும் கட்டாயம் இல்லை. ஆனால் உண்மைத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மையாகவே எழுதுனாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த உண்மைத்தன்மைக்கு ஒரு கூடுதல் ஆதாரமாக அது இருக்குமே தவிர

மற்றபடி தான் போகும். அதை தவிர உயில் எழுதுறதுக்கு வேறு என்ன முக்கியமான கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா, உயில் எழுதணும்னாலே பாபசகுனமாக இருக்குமோ, எழுதி வச்சா நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, அப்படிலாம் இல்லை. உயில் எழுதுறவங்க தெளிவான மனநிலையில் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருடைய வற்புறுத்தலோ கட்டாயமோ இல்லை செல்வாக்க பயன்படுத்துகிறதோ மோசடி பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களை எழுத வச்சிருந்தா அந்த உயில் செல்லாது. அந்த உயிலில் நீங்கள் தெளிவான மனநிலையில் சிந்தித்து எழுதுனீங்கிறத காட்டுறது வந்து நீங்கள் கைப்பட எழுதுறதும் ஒரு ஃபேக்டராக அங்கே வந்து இருக்கும். உயிலில் வந்து நீங்கள் ரெண்டு சாட்சி குறைஞ்சது வேணும். அந்த ரெண்டு சாட்சியோடைய சான்றொப்பம் ரொம்ப அவசியம். உயில் எழுதி முடித்த உடனே உங்களுடைய கையெழுத்தும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு சொத்து செல்லுமோ அந்த அளவுக்கு தான் உயில் எழுத முடியும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எழுதி

0: பேசுகிறதுல நான் நெகிழ்ச்சிக்கு புக்குன்னு ரெண்டு விளையாட்டுகள். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராய் பலகா வேந்தன் பட்டியில இருந்து முகமது யாசின்.
0: முகமது யாசின், சரியா சொல்லிட்டேன்னா உங்க பேர?
1: என்ன
0: படிக்கிறீங்க? சரிம்மா, வானொலி சத்தத்தை குறைச்சிக்கிறீங்களா? ரேடியோ சவுண்டை வந்து குறைச்சிருங்க. குறைச்சிட்டு பேசுங்க. குறைச்சிட்டிங்களா? சரிங்க. வீட்டு பாடம் நீங்க முடிச்சிட்டீங்களா? சரி, யாசனுக்கு எந்த மாதிரி விளையாட்டுகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எல்லா விளையாட்டுமே.
0: எல்லா விளையாட்டுமே விளையாடுவீங்களா? பிடிச்சது அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படிலாம் இல்லையா? என்ன விளையாட்டு? வாலிபால். எத்தனை பால் வச்சிருக்கீங்க வீட்டில்?
1: ரெண்டு.
0: பார்த்தீங்களா, பிடிச்சது அப்படின்னா அந்த பொருளை நம்ம நிறைய சேர்த்து வைப்போம் இல்லையா? சரி, வாலிபால்லாம் கலர்லாம் இருக்குமா பாலில்? இல்லை ஒரே கலர் தானா?
1: என்னென்ன
0: கலர் இருக்கும்?
1: எல்லோ கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலர்,
0: எல்லா கலர்லயுமே இருக்கும். உங்கள்ட்ட இருக்கிறது என்ன கலர்? ரெண்டு பால் வச்சிருக்கீங்க, என்னென்ன
1: கலர்?
0: சிகப்பும் வெள்ளை கலரும். சரி, இந்த நீங்க விளையாண்டுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த சட்டை ட்ரௌசர்லாம் அழுக்காகி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க அம்மா? அந்த அளவுக்குலாம் ஓடி ஆடிலாம் விளையாட மாட்டீங்களா? ஆனாலும் பால் விளையாடும் போது அழுக்காகும் தானே? ஆகும். அப்ப அம்மாவுக்கு கோவம் வருமா, இல்ல ஓகே பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? பரவாயில்ல, அழுக்கானாலும் பரவாயில்ல. நீங்க துவப்பீங்களா, அம்மா துவப்பாங்களா? அம்மாதான். சரி சரி, அதாவது விளையாண்டா கண்டிப்பா அழுக்காக தான் செய்யும் இல்லையா, அதுக்காக விளையாடாம இருக்க முடியாதுல்ல? சரிங்க யாஸ்தின், இப்ப நம்ம என்ன விளையாட்டு விளையாட போறோம் தெரியுமா? சிக்கு புக்கு விளையாடலாமா? உங்கள் பேர்
1: என்ன?
0: உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? உங்களுக்கு பிடிச்ச நண்பர் யாரு?
1: முகமது யாசின், அஞ்சு, அகிலேஷ்.
0: இப்போ மணி என்ன ஆகுது?
1: முகமது யாசின்,
0: உங்களுக்கு பிடிச்ச பாடம் எது? பாடம்
1: முகமது யாசின், அகிலேஷ், 33, 833.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர்?
1: முகமது யாசின், 5, அகிலேஷ், 833.
0: உங்களுக்கு சுத்தி பார்க்க பிடிக்கிற ஊர் எது?
1: முகமது யாசின், 5, அகிலேஷ், 833. மேக்ஸ் ப்ளூ கொடைக்கானல்.
0: அடேங்கப்பா, மூச்சு வாங்குது இல்லை?
1: இல்லை
0: இல்லையா? பதில மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு அழகா சொல்லிட்டீங்க யாசின், அருமையா விளையாண்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நல்லா படிங்க, அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம். நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 8:31 நிமிடம் ஆயிடுச்சு. இன்னைக்கு இளமை

0: உங்களுக்கு சுற்றி பார்க்க பிடிக்கிற ஊர் எது?
1: முகமது யாசின், அஞ்சு, அகிலேஷ், 833, மேக்ஸ், ப்ளூ, கொடைக்கானல்.
0: அடேங்கப்பா, மூச்சு வாங்குதில்ல?
1: இல்லை
0: இல்லையா? பதில மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு அழகாக சொல்லிட்டீங்க யாசின். அருமையாக விளாண்டிங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லா படிங்க. அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம். நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: எரித்தனோ.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:31. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், நான் நெகிழ் சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் கா.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல இருந்து தமிழ்ச்செல்வன் பேசுறேன்க்கா.
2: எப்படி இருக்கீங்க தமிழ்ச்செல்வன்?
3: நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம். என்ன படிக்கிறீங்க?
3: 12th ஸ்டாண்டர்ட்க்கா.
2: எப்படி படிக்கிறீங்க?
3: ஓரளவுக்கு படிக்கிறேன்க்கா.
2: ஏன் ஓரளவுக்கு? என்னாச்சு என்னாச்சு? ஆனா எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, படிக்கணும், படி படி படி. யார கேட்டாலும் 12th நல்லா படிக்கணும், 12th வகுப்பு படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அப்ப வந்து ஓரளவுக்கு படிக்க கூடாதுல்ல, நல்லாவே படிக்கணும். அப்படித்தானே? சரிங்க. தமிழ்ச்செல்வன், நல்லா படிச்சீங்கன்னா நிறைய மார்க் வரும். நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை படிக்கலாம். என்ன படிக்கணும்னு ஆசை உங்களுக்கு?
3: லாயருங்கக்கா.
2: லாயருக்கு படிக்கணும், வக்கீலுக்கு படிக்கணும் அப்படின்னா அப்போ நல்ல மார்க் வாங்கணும் இல்லையா?
3: ஆமாங்கக்கா.
2: நல்லா பேசணும். நீங்கள் பேசவே மாட்டேறீங்களே, வக்கீல்கள்லாம் நல்லா பேசுவாங்க. என்ன தமிழ்ச்செல்வன், வீட்டில் நல்லா பேசுவீங்களா?
3: பேசுங்கக்கா.
2: பேசுவீங்க, பேசுறதுக்கு மட்டும் அப்படியா?
3: இல்லைங்கக்கா.
2: சரி, இப்போ நாங்கள் வந்து நான் நெகிழ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விளையாட்டை கொடுத்து இப்போ உங்களை பேச வைக்க போகிறோம், சரிங்களா?
3: சரிங்க.
2: சொல்லட்டுமா? தமிழ்ச்செல்வன் இணைப்பில் என்ன பிரச்சனைன்னு தெரில, கட் ஆகிட்டாரு. இப்போது கோடை பந்தலை 101.5

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திலது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:45 ஆகுது. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல ரெண்டு விளையாட்டுகள், நான் நெகிழ்ச்சிக்கு புக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் ரோஹித்.
0: ரோஹித் கேட்டுச்சு. என்ன படிக்கிறீங்க?
1: 8ஆம் வகுப்பு.
0: வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? சரி, ரோஹித் வீட்டில் யார் யார் இருக்கா?
1: அப்பா,
0: அக்காவா பாப்பாவா? யார் சொன்னீங்க?
1: அண்ணா.
0: அண்ணா என்ன படிக்கிறாங்க? என்ன படிக்கிறாங்க? 10ஆம் வகுப்பு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அண்ணன்ட்ட கேட்பீங்களா? சொல்லி தருவாங்களா? இல்லை கோவப்படுவாங்களா? என்னம்மா? சில நேரம் கோவம் வரும். அப்போ நீங்கள் கேட்குற நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அண்ணன் ஏதாவது வேலையாக இருக்கும் போது தானே போய் கேட்பீங்க? நீங்கள் பேசுறது எனக்கு விட்டு விட்டு கேட்குது. நல்லா தெளிவாக கேட்குற இடத்துல நின்று பேசுகிறீங்களா? சரிங்க ரோஹித், விளையாடலாமா? நம்ம நான் நெகிழ் விளையாடலாமா? எப்படி, எளிமையாக சொல்லலாமா இல்லை கொஞ்சம் கஷ்டமாக சொல்லலாமா? எளிமையாக தான் வேணுமா? சொல்லட்டுமா? கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞன் கலைகளை மீண்டும் கற்றுக்கொண்டான். அப்படி இல்லையே, இன்னொரு வாட்டி சொல்லவா? கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞன் கலைகளை மீண்டும் கற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம்
1: மீண்டும் கற்றுக்கொண்டான்.
0: இல்லையே, மறுபடியும் சொல்லுங்க. கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞன் கலைகளை மீண்டும் கற்றுக்கொண்டான். அப்படி இல்லையே, இன்னொரு வாட்டி சொல்லவா? கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞன் கலைகளை மீண்டும் கற்றுக்கொண்டான்.

0: கற்ற கலை கற்ற கொண்டு
1: அதுக்கப்புறம்
0: மீண்டும் கற்றுக்கொண்டான்.
1: இல்லையே, மறுபடியும் சொல்லுங்க. கற்ற கலைகளை யாருனே சொல்லலையே, கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞன்.
0: மீண்டும்
1: என்னத்தை கத்துக்கிட்டாங்க? சேர்த்து சொல்லணும்ல, விட்டு விட்டா சொல்றீங்களே, பிரிச்சு பிரிச்சு சொல்றீங்க, சேர்த்து சொல்லுங்க. கற்ற கலைகளை கற்றுக் கொடுத்த கலைஞன் கலைகளை மீண்டும் கற்றுக்கொண்டான். ஆனா நீங்க இன்னும் முழுசா சொல்லல. சரி, சின்ன பையன் அப்படின்றனால அடுத்து வரும்போது நீங்க என்ன பண்ணணும், நல்லா விளையாடணும், சரிங்களா? என்ன ரோஹித்?
0: ஆ ஓகே.
1: ஆ சரிங்க, நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி.
0: நன்றி.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை 8 மணிக்கு. இளமை இருக்கும் வரை கனவுகளுக்கு எல்லை இல்லை, முயற்சி இருக்கும் வரை வெற்றிக்கு தூரமில்லை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம் கொடை தென்றில் விருந்தினர் விருப்பமாக.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும்

0: அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் தலைமையாசிரியர் பி சி ராஜகோபால் அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடைப்பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கம். செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி வளம் வராம வேற எந்த நிகழ்ச்சி வளம் வரும்? இன்று நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, கொடைக்கானல் பகுதியில் ரொம்பவே பிரபலமானவங்க. ஒரு பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட முன்னாள் தலைமை ஆசிரியர் அப்படி சொன்னாதான் சரியா இருக்கும். ரொம்ப ஒரு சிறந்த ஆசிரியர்கள்ல ஒருவராக மதிக்கக்கூடிய நபர். அந்த மாதிரி தலைமை ஆசிரியர்னா இன்னும் போனாலும் இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த சார் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களுக்கு கீழே அந்த ஸ்கூல் எவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்து வந்தது தெரியுமா? ஆசிரியர்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? இப்படி மாணவர்களுக்கான எவ்வளோ விஷயங்கள் செய்தாங்க தெரியுமான்னு இந்த ஆசிரியர்கள் இன்னமும் இவங்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல ஆளுமை மிக்க நபர் தான். நம்ம நிலையத்திற்கு இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில அலங்கரிக்க நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. அவங்கள நேயர்கள் சார்பாகவும் கோடை பண்பலையின் சார்பாக வருக வருகன்னு வரவேற்றலாம். ஐயா வணக்கம்.
2: ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
1: உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்காக.
2: இன்ஃபேக்ட் நீங்களே நல்ல அறிமுகம் கொடுத்துட்டீங்க. என்னுடைய பெயர் வந்து பி சி ராஜகோபால். நான் கொடைக்கானல்ல வந்து ஒரு 3.5 வருஷம் பிரின்சிபலா இருந்தேன். இப்போ வந்து சென்னையில வேதிரித்தம் குழுமம், வேதிரித்தம் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அதை வந்து டிஏவி ஸ்கூல்ஸ் அப்படிம்பாங்க, அதுல வந்து பிரின்சிபலா இருக்கேன். அந்த டிஏவி ஸ்கூல் வந்து தாம்பரத்துலேருந்து பக்கத்தில் படப்பைங்கிற ஒரு இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட அங்கே நான் வந்து 1 வருஷமாக அங்கே வேலை பார்க்குறேன்.
1: சரிங்கய்யா. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க அவங்களையும் சேர்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம்.
2: எங்கள் வீடு வந்து சென்னை கோடம்பாக்கம். என்னுடைய துணைவார் பேர் வந்து கிருஷ்ணவேணி, ஹோம்மேக்கர். எனக்கு வந்து 2 பசங்க, ஒன்று வந்து ராமச்சந்திரா முதல் பையன், 2வது பையன் பேர் கிரி சுப்பிரமணியா. எங்கள் அம்மா இருக்காங்க, 2 பிரதர்ஸு சென்னையில் இருக்காங்க, 1 பிரதர் வந்து பெங்களூரில் இருக்காங்க.
1: சென்னைக்காரவங்க அப்படிதான் சொல்லலாமா?
2: ஆமா சார், டிபிக்கல் சென்னைக்காரன் சார்.
1: சரி, சென்னையில இருந்து கொடைக்கானல் எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு சொல்லலாமா
2: சார்? சென்னையில வந்து

0: பேர் வந்து பிசி ராஜகோபால். நான் கொடைக்கானல்ல வந்து ஒரு 3.5 வருஷம் பிரின்சிபலா இருந்தேன். இப்போ வந்து சென்னையில வேதிரித்தம்ங்கிற குழுமம், வேதிரித்தம் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ், அதை வந்து டிஏவி ஸ்கூல்ஸ் அப்படிம்பாங்க, அதுல வந்து பிரின்சிபலா இருக்கேன். அந்த டிஏவி ஸ்கூல் வந்து தாம்பரத்துலேருந்து பக்கத்தில் படப்பைங்கிற ஒரு இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட அங்கே நான் வந்து 1 வருஷமாக அங்கே வேலை பார்க்குறேன்.
1: சரிங்கய்யா, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க அவங்களையும் சேர்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம்.
0: எங்கள் வீடு வந்து சென்னை கோடம்பாக்கம். என்னுடைய துணைவார் பேர் வந்து கிருஷ்ணவேணி, ஹோம் மேக்கர். எனக்கு வந்து 2 பசங்க, ஒன்று வந்து ராமச்சந்திரா முதல் பையன், 2வது பையன் பேர் கிரி சுப்பிரமணியா. எங்கள் அம்மா இருக்காங்க, 2 பிரதர்ஸு சென்னையில் இருக்காங்க, 1 பிரதர் வந்து பெங்களூரில் இருக்காங்க.
1: சென்னைக்காரவங்க அப்படிதான் சொல்லலாமா?
0: ஆமா சார், டிபிக்கல் சென்னைக்காரன் சார்.
1: சரி, சென்னையில இருந்து கொடைக்கானல் எப்படி வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு சொல்லலாமா
0: சார்? சென்னையில வந்து

0: இருக்கும், ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு அப்ளை பண்ணி தான் இங்கே வந்தீங்கன்னு சொன்னாங்க. உங்களோட ஊர் சென்னை, வந்த இடமோ கொடைக்கானல்.
1: எஸ்,
0: எப்படி முதல் ஒரு 2 ஆண்டுகளை சமாளிச்சீங்க? இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தமும் இருக்கு. ஏன்னா எங்க ஊர் மதுரை, இங்க வந்து நாங்க சமாளிக்கிறதுக்கான ஒரு சில சவால்கள் இருக்கத்தான் செய்யுது மலைப்பகுதி. அப்ப சென்னையிலிருந்து மாநிலத்தோட தலைநகரம், அங்கிருந்து ஒரு மலை கிராமம் மலைப்பகுதிக்கு வரப்ப உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லலாமா?
1: அதாவது நான் என்னோட வீட்டை விட்டுட்டு வெளியில போறது இது முதல் தடவை கிடையாது. ஏன்னா 95 காலகட்டத்திலேயே நான் கேரளால 4 வருஷம் அங்க போய் தனியா இருந்திருக்கேன். அது இல்லாம மதுரையில ஒர்க் பண்ணிருக்கேன், திருநெல்வேலியில் வேலை பார்த்துருக்கேன், ஈரோட்டில் வேலை பார்த்துருக்கேன். அதனால வெளியூரில் போய் தங்குறதுங்கிறது எனக்கு புதுசு கிடையாது. எதையுமே லைஃப்பில் வந்து ஒரு புதுசாக ஒரு புது அனுபவத்தை வந்து நம்ம தேடி போகும்போது நம்ம நிறைய கற்றுக்குறோம், நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வாழ்க்கையில் ஜாஸ்தி ஆகுது. ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து நீங்கள் வளர்த்துக்கிறீங்க. அதனால புது இடங்கிறத விட புது ஒரு சவால், அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோம், நம்மளை பார்த்து 4 பேர் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அது ஒரு நமக்கு ஒரு நல்லது. அதே மாதிரி நம்மளும் 4 பேரை பார்த்து கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லது. ஸோ கொடைக்கானல்ங்கிறது எனக்கு முதல் 2 வருஷத்தை விடுங்க, முதல் 2 மாசமே ரொம்ப சவாலாக இருந்தது. சாப்பாடுலேருந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே டஃபாக இருந்தது. பட் என்ன இருந்தாலும் அந்த ஜாப் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பண்ணணும். ஸோ அந்த உத்வேகம் இருந்ததால மற்றபடி இந்த குளிர் அப்புறம் சாப்பாடுலாம் அது செகண்டரி ஆகிப்போச்சு, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை.
0: சரி, காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்கு? உங்களுடைய அதிகாலை பொழுது எப்படி துவங்கும் அப்படின்றத சொல்லலாமா?
1: நான் வந்து கொடைக்கானல் இருக்கும்போதே 4:30 வந்து என்னுடைய ரெகுலர் எழுந்திருக்கிற இது. இப்பயுமே சென்னையில் வந்து நான் 3:45 எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா நான் வீட்டை விட்டு 6 மணிக்கு கிளம்புனா தான் நான் 7:30 ஸ்கூல் போய் சேர முடியும். ஏன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து வண்டலூர் அங்கேருந்து கார் இல்லைன்னா ஆட்டோ யூஸ் பண்ணுவேன். அதனால் என்னுடைய காலை பொழுது எப்பயுமே நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன், லேட்டாக எழுந்திருக்கிறது நமக்கு ஒத்து வராது.
0: ஒத்தே வராது. சரி, இப்போ இதில் ஒரு சவால் என்னன்னா சமவெளிகள், அதாவது பிளெயின்ஸில் தூங்குறதா இருக்கட்டும், அதிகாலையில் எழுந்திரிக்கிறதா இருக்கட்டும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சவால்னு
1: எப்பயுமே சென்னையில் வந்து நான் 3:45 எழுந்திரிச்சிருவேன். ஏன்னா நான் வீட்டை விட்டு 6 மணிக்கு கிளம்புனா தான் நான் 7:30 ஸ்கூல் போய் சேர முடியும். ஏன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ரெயின் யூஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து வண்டலூர் அங்கேருந்து கார் இல்லைன்னா ஆட்டோ யூஸ் பண்ணுவேன். அதனால் என்னுடைய காலை பொழுது எப்பயுமே நான் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன், லேட்டாக எழுந்திருக்கிறது நமக்கு ஒத்து வராது.
0: ஒத்தே வராது. சரி, இப்போ இதில் ஒரு சவால் என்னன்னா சமவெளிகள், அதாவது பிளெயின்ஸில் தூங்குறதா இருக்கட்டும், அதிகாலையில் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய சவால்னு தோணாது ஒரு மலைப்பகுதியில் இருக்கும்போது. இப்போ அங்கே 3:45 எந்திரித்த மனிதர் இங்கே வந்து எப்படி 4:30 எந்திரிச்சிங்க, இந்த குளிர் எப்படி கையாண்டிங்கன்னு சொல்லலாமா?
1: அதாவது பல வருஷமாக வந்து சீக்கிரம் எழுந்திருக்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. அது எஸ்பெஷலி இந்த குளிர் டைமில் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கும் போது, ஒரு நான் யூஸ்வலாக வந்து இங்கே கொடைக்கானல் இருக்கும்போது மெடிடேஷன் பண்ணுவேன், ஒரு 1/2 மணி நேரம் வந்து அதுக்காக நான் வந்து டைம் ஒதுக்குவேன். ஸோ இதெல்லாம் வந்து காலையில் பண்ணாதான், இந்த அதிகாலை 3 மணிக்கு எழுந்திருக்கிறவன் முனிவர் அப்படிம்பாங்க, 4 மணிக்கு எது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பலு வந்து கிட்டத்தட்ட பாதியாக கம்மி ஆகிற மாதிரி உணர்றோம். அதனால் எழுந்திருக்க ஒரு 10 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரகிளாக இருந்தாலுமே ஒன்ஸ் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம அந்த நாள் வந்து சுறுசுறுப்பாக போயிட்டே இருக்கும். ஏழு இருந்த பெட்டர்,
0: வேகமாக எழுந்திரிச்சா தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: சரி, இப்போ 2வது பாடல் உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கிறது?
1: 2வது பாடல் வந்து TMS ஐயா பாடின பாட்டும் நானே பாவமும் நானே திருவிளையாடல் படத்திலேருந்து.
0: உங்களோட விருப்பத்தில் பாட்டும் நானே பாவமும் நானே பாடல் இதோ பாடலாக பாவமுமாக காற்று அலைகளில் உலா வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: சத்தியம் கிடக்கடா
1: நிதரிதமா
0: துண்டர் கிடக்கதா
1: கரிதம்
0: சரி கிடதா
1: பரணி
0: சரி கிடத்தை
1: தகதி மக பரி மக பரி மக பரி மக

0: ஐயா, உங்களை பார்க்கும்போது ஆசிரியர் துறை சார்ந்த ஒரு ஆளுமை மிக்க மனிதர்ன்றதை உங்களுடைய தோற்றத்திலிருந்தும் சரி பேச்சிலிருந்தும் சரி உணர முடியுது. அதிகாலை பொழுது எந்திரிக்கிற வழக்கம், எந்திரிங்க நாள் சுறுசுறுப்பா இருக்கும்னு ஒரு சின்ன விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டீங்க. ஏன் ஆசிரியர் ஆனங்க? இது ஒரு பெரிய கேள்வியா என் மனசுக்குள்ள இருக்கு.
1: அதாவது நான் 8th 9th படிக்கும் போதே டீச்சர் ஆகணுங்கிறது ஒரு இது. ஏன்னா 82 83 காலகட்டத்தில் எனக்கு பொன்னம்பலம் ஐயான்னு ஒருத்தர் வந்து கணக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் எனக்கு முதல்ல இன்ஸ்பிரேஷன். ஸோ அவரை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து

0: ஆசிரியர் ஆகணுங்கிற ஒரு உத்வேகம். அதனாலே நான் வந்து நான் எம்எஸ்சியும் பிஎட் நான் படித்தது மெயின் காரணம் தான் அது. அது வந்து என்னுடைய மைண்டில் விதைச்ச ஒரு பொன்னம்பலம்ங்கிற ஆசிரியர், அவர் வந்து திருச்சி பக்கத்தில் முசிறிங்கிற ஒரு ஊரில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தார். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன்.
1: இப்போ ஆசிரியர் பணிக்கு வரது காரணம் பொன்னம்பலம் ஐயா.
0: எஸ்.
1: இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, 12ஆம் வகுப்பு வர தமிழ் வழி கல்வி, அதுவும் அரசு பள்ளியில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லி.
0: எஸ்.
1: இப்போ இருக்கக்கூடிய சூழல்களில் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும் அரசு பள்ளிகளாக இருக்கட்டும் ஆங்கில மொழிக்கான முக்கியத்துவம் அதிகமாயிருச்சு.
0: எஸ்.
1: இப்போ நீங்கள் எப்படி ஆங்கில மொழியில் ஒரு புலமை இருக்கு? ஏன்னா நீங்கள் பேசும்போது சரளமாக பேசி இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, பள்ளி மாணவர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும்.
0: எஸ்.
1: நீங்கள் உரையாடும் போதே சில நேரங்களில் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறீங்க, எப்படி ஒரு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அதுவும் இப்போ ஆங்கிலத்தில் இவ்வளோ சரளம் வர்றதுக்கு எப்படி பயிற்சி, என்ன அது பின்னணி என்ன?
0: அதாவது பயிற்சிங்கிறத விட நான் பட்ட அவமானங்கள், நான் சென்னையில் வந்து எம்எஸ்சி பிரசிடென்சி காலேஜில் மாநில கல்லூரியில் சேரும்போது எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்தேன். அவர் வந்து ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் அந்தமான் ஹார்பர் ஒர்க்ஸ், அவர் பேர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். அவர் வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அவர் வந்து என்னை திட்டாத நாள் கிடையாது, அவமானப்படுத்தாத நாள் கிடையாது. அவர் சொல்லார், யூ ஆல் கிளைம் தட் யூ ஆர் ஸ்டடிங் பிஜி பட் யூ கான்ட் ஈவன் ஸ்பீக் ஒன் சென்டென்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி, ஆர் யூ நாட் அஷேம்டு? இதே வார்த்தையில் என்னை சொல்லி திட்டிருக்கார். அதே மாதிரி அவர் திட்டினவர் என்ன பண்ணார்னா, என்னை காகிதம் இல்லாத காலேஜ் கூப்பிட்டு போயிட்டு, ஜனவரி மாதம் எப்பயுமே சென்னையில் வந்து புக் ஃபேர் நடக்கும், அந்த புக் ஃபேரில் வந்து ஒரு டிக்ஷனரி வாங்கி கொடுத்தாரு. அப்போவே அந்த டிக்ஷனரியோட விலை வந்து 250 ரூபாய், ஆக்ஸ்ஃபோர்ட் அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் டிக்ஷனரி பை ஏஎஸ் ஹான்பி. அந்த டிக்ஷனரி வாங்கி கொடுத்துட்டு டெய்லி என்னை ஒரு 10 வார்த்தை எழுத சொன்னார். ஒரு பக்கம் அவர்கிட்ட திட்டு, ரெண்டாவது பக்கம் அவர் எனக்கு ஒரு வழி காமிச்சார். ஸோ அந்த டிக்ஷனரியை நான் காலையில் வச்சுக்கிட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி ஒரு 20 வார்த்தை 30 வார்த்தை நான் கற்றுக்கிட்டேன். அதுதான் நான் வந்து இங்கிலீஷ் எனக்கு வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான அடிப்படை. அதே மாதிரி காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 19 மாணவர்கள், அதில் வந்து 2 கேர்ள்ஸ் வந்து கேவி ஸ்டூடெண்ட். எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம், ஏதாவது இங்கிலீஷில் நம்மளை கேட்டுருவாங்களோ, நம்ம வந்து பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, அந்த கிளாஸ் ரூமில் போகும்போது அவங்க மூஞ்சியே பார்க்காம அப்படியே போய் உட்காந்துருவேன் நான். ஆனால் இவர் கொடுத்த ப்ரெஷரு, அதுக்கப்புறம் இவர் வாங்கி கொடுத்த அந்த இன்புட்ஸ்லாம் பண்ண எனக்குள்ளார கான்ஃபிடென்ஸ் வந்து எம்எஸ்சியில் வைவா ஹவுஸில் அந்த வகுப்புலேயே அந்த 2 கேர்ள்ஸை விட 1 மார்க் நான் கூட வாங்கி வைவா ஹவுஸில் நான் 1st மார்க் வாங்கினேன். அது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஸோ பயிற்சி பிளஸ் முயற்சி விடாமுயற்சி, இதுதான் வந்து நான் இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு காரணம், அதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்று சொல்லணும், என்னுடைய முதல் ஜாப் வந்து பக்தவத்சலம் வித்யாசிரம்ங்கிற பள்ளியில் ஹேமா ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருந்தாங்க, அவங்கள பார்த்தாலே நான் நடுங்குவேன். அவங்களோட இங்கிலீஷ் புலமையை வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் அப்பாவுமே ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுவார், எழுதுவார். ஸோ இவங்கள்லாம் எனக்கு கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு காரணம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்கூலை நடத்துறதுக்கு காரணம்.
1: அசிங்க அவமானத்தெல்லாம் பார்த்தா கத்துக்கிற முடியுமா? அதை போராட்டத்தை சவாலை சந்திச்சு தான் ஆகணும்னு அழகா சொன்னீங்க. நிச்சயமா அந்த பாதையோட பயணமே அதானே அழகு. இன்று நல்ல நிலையில இருக்கிறதுக்கும் காரணம் அன்று கிடைத்த பாடங்கள் தான். சரி, இப்ப உங்களோட விருப்பத்துல பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
0: பாடல் வந்து ஜானகி அம்மா பாடின சிங்கார வேலனே தேவா. அதுல மெயினா நாதஸ்வரம் இட் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதை ஈடு கொடுத்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. அது வந்து அதை எவ்வளவு தர கேட்டாலும் அது அழுக்காது.
1: சரி, உங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல், கோடை பண்பலை 100.5.

0: ஐயா, நம்ம பேசும்போது சொன்னீங்க தமிழ் வழி கல்வி அரசு பள்ளி, இன்று ஆங்கில புலமைன்றதை விட படிக்கிற காலத்திலேயே நல்ல ஆங்கில புலமை ஒரு பள்ளி நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்புல பள்ளியை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு உயரம் தொட்டிருக்கீங்க. உங்களோட சொந்த ஊர் எந்த ஊர், என்ன படிச்சீங்க இளங்கலை முதுகலைன்றதை எங்களுக்கு சொல்ல முடியுமா?
1: சொந்த ஊர்னு பார்க்கும்போது எங்க அப்பா வேலூர் சைடு, எங்க அம்மா வந்து திருச்சிராப்பள்ளி. ஆனா எங்க அப்பா வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருந்தார். அதனால நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஊரில் இருந்திருக்கோம். எனக்கே தெரிஞ்சு ஒரு 10 ஊரில் இருந்திருக்கேன். அதில் வந்து 10th ஒரு ஊரில் படித்தேன், 12th ஒரு ஊரில் படித்தேன். 12th சரியாக நான் மார்க் வாங்கலை. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேத்ஸோ இல்லை வந்து இன்ஃபேக்ட் நான் ஒன்று சொல்ல போனால் 12th படிக்கும்போது வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன் யாராவது கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் வந்து சேலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி ஜியாகிரஃபி தான் கிடச்சிது. ஸோ பிஎஸ்சி ஜியாகிரஃபி படித்தேன். அதில் வந்து அப்போ கொஞ்சம் நான் நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு 67% வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எம்எஸ்சி ஜியாகிரஃபி பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். அதுலேயுமே 64% வாங்கினேன். அப்புறம் பிஎட் வந்து சைதாப்பேட் டீச்சர்ஸ் காலேஜில் பிஎட் படித்தேன். அதில் 63%. ஸோ இதுதான் என்னுடைய படிப்புடைய பேசிக்.
0: அப்பாவோட பணி நிமித்தமாக பல ஊர்கள் போயிருக்கீங்க, அதுவும் ஏறக்குறைய 10 ஊர்கிட்ட சொன்னீங்க. ஏதாவது ஒரு சில ஊர்கள் சொல்ல முடியுமா, எந்தெந்த ஊருன்னு?
1: அதாவது நான் பிறந்தது வேதாரண்யம், அதுக்கப்புறம் குளித்தலைன்னு ஒரு ஊரில் இருந்தோம், அப்புறம் கடலூர், அப்புறம் முசிறின்னு ஒரு ஊரில் இருந்தோம், அப்புறம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தியாகதுர்க்கம்னு ஒரு ஊர், அப்புறம் செஞ்சின்னு ஒரு ஊர், அப்புறம் எடப்பாடின்னு ஒரு ஊர், அப்புறம் வந்து சென்னை.
0: சரி, இத்தனை ஊரில் இருந்திருக்கீங்க. இவ்வளோ ஊர்களில் எனக்கு பிடிச்ச ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊரில் என்னால் இந்த விஷயத்தை மறக்கவே முடியாது. இப்போ போகணுன்னாலும் என் மனசு உடனே அங்கே போகணும்னு ஆசைப்படும். அப்படின்னா எந்த ஊரை சொல்லுவீங்க, ஏன்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர்னா கேரளா திருச்சூர். அந்த திருச்சூரில் 4 வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் சில கோவில்கள் ரொம்ப ஃபேமஸ். ஏன் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் இருக்கிற கோவிலில் சிறப்பு மாதிரி எங்கேயும் கிடையாது. பட் நான் அப்சர்வ் பண்ணதில் அந்த கேரள மக்கள் வந்து இப்போ காலையில் கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா ஈவினிங் கோவிலுக்கு போகும்போதும் குளிக்காமல் கோவிலுக்குள்ளார நுழைய மாட்டாங்க. அது வந்து நான் பல தடவை பார்த்துருக்கேன், பல பேர் பேசினதை வந்து நான் கேட்டிருக்கேன். அந்த ஒரு பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சரௌண்டிங்கை வந்து குப்பை இல்லாமல் சுத்தமாக வச்சுப்பாங்க. அந்த சொசைட்டி அவேர்னஸ் வந்து எனக்கு எதுவும் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் தமிழ்நாட்டில் கேரளாவோட எத்தனையோ சிறப்புகள் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பட் நீங்கள் கேட்டதால் நான் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு, ஏன்னா காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அவ்வளோ மரங்கள் இன்றைக்குமே வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
0: அழகான இடம் கேரளா, அதுவும் சொல்லும்போது காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான் அது. சரி, இப்போ இந்த தருணத்தில் உங்களோட அனுபவங்கள் படித்தது இதெல்லாமே சொன்னீங்க. அடுத்து உங்களுடைய ஆசிரியர் பணி, நீங்கள் உங்களுடைய மாணவர் காலம் இதெல்லாம் பேசுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம். என்ன விருப்ப பாடல் உங்களோட விருப்பத்தில் கேட்கலாம்?
1: அடுத்த பாடல் வந்து வெள்ளி சலங்கைகள் கொண்ட கலைமகள்னு ஒரு பாட்டு, காதல் ஓவியம்ங்கிற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் இளையராஜா அவர்களுடைய காம்பினேஷனில் ஒரு அருமையான பாடல். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களோட விருப்பத்தில் இதோ பாடல், கோடை பண்பலை 100.5.

தஜனு தஜனு தஜிமி தஜிமி தகதித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்த ஜனு தகததித்த ஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிம் தத்ததிம் தத்தக ஜனுதா தத்தஜம் தித்தத்தஜம் தத்தித்தத்தஜம்

0: இசையின் முகவரி கூடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் தலைமை ஆசிரியர் BC ராஜகோபால் அவர்கள்.
1: ஐயா, நீங்க சொல்லும்போது என்ன படித்தீங்க? ஜியாகிரஃபி, பிஎஸ்சி ஜியாகிரஃபி, எம்எஸ்சி, அப்புறம் பிஎட், இப்படி இந்த அடித்தளத்தில் தான் நான் என்னுடைய வாழ்க்கையை கட்டு அமைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. பொதுவாக ஒரு ஆசிரியராக இருக்கீங்க. ஒரு ஆசிரியர் வந்து மாணவன் என்ன சேட்டை பண்ணுவான், எந்த இடத்துல எப்படி நடந்துக்குவான்னு தெரியும். ஏன்னா அவங்க மாணவர் வாழ்க்கையை கடந்து தான் வந்திருப்பாங்க. படிக்கிற காலத்தில் நீங்கள் எப்படி, நல்ல சேட்டையா இல்லை அமைதியான பையனா?
2: நான் படிக்கிற காலத்தில் வந்து அமைதியான பையன் தான். பலமுறை என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸரே சொல்லியிருக்காங்க, இருக்கிற இடமே தெரியாத, நல்லா படிக்கிறேன் இல்லையோ, பட் வந்து ப்ராப்ளம் பண்ண மாட்டேன். இன்னைக்குமே 1988 டீச் பண்ண ப்ரொஃபஸர் நான் கூப்பிடலனாலும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் என்ன கூப்பிடுறாரு, என்னப்பா ராஜகோபால் மறந்துட்டே அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட வந்து 35 வருஷத்துக்கு மேலே எனக்கு டீச் பண்ண அவர் பேர் டாக்டர் ஜெகதீசன், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், இப்போ சேலத்தில் இருக்காரு. அவர் என்ன தவறாமல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூப்பிடுவார், நான் மறந்தாலும் அவர் கூப்பிட்டுருவார். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி இன்னும் 2-3 ப்ரொஃபஸர்ஸ் வந்து, ப்ரொஃபஸர் பழனியப்பன், ப்ரொஃபஸர் நெப்போலி, இவங்கெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுவாங்க, இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க.
1: படிக்கும்போது அமைதியான பையன் சொல்லிட்டீங்க, சேட்டை பண்ணியிருக்கீங்களா? சேட்டை பண்ணி மாட்டியிருக்கீங்களா? அப்பாட்ட, அம்மாட்ட, இல்லை ஆசிரியர்கிட்ட, யார்ட்டையும் மாட்டியிருக்கீங்களா?
2: நான் சொல்லிக்கிற அளவுக்கு இது வரைக்கும் யார்ட்டையும் மாட்டினது இல்லை.
1: சேட்டையும் பண்ணதே இல்லை.
2: பண்ணியிருப்பேன், ப்ராபபிளி வித் இன் த கண்ட்ரோலபிள் லிமிட்டா இருக்கலாம்.
1: வரையறைக்குள்ள பண்ண அது சேட்டைன்னு சொல்ல மாட்டாங்க. சரி சரி. இப்போ ஒரு பள்ளி

0: கல்வியோட நிர்வாகத்தில் இருக்கும்போது இன்று இருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களுடைய நடக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், அவங்களுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், இல்லை நிறைய மாற்றங்கள். அப்போ நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்போ பாரு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கம் சமுதாயத்திலயும் சரி, பெற்றோர்களிடத்திலயும் ஆசிரியர்கள் எல்லார்ட்டையும் இருக்கு.
1: கண்டிப்பா
0: நீங்க அது மாதிரி பார்த்து இப்படி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஆசிரியரா ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தது ஒரு நெருடலோட அப்படின்னு எதை சொல்வீங்க?
1: ரொம்ப இருக்கு சார். கொரோனாக்கு முன்னாடி இருந்ததுக்குமே கொரோனாக்கு அப்புறம் இருக்கிறதுக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் 2011, 2012, 2013 காலகட்டத்தில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஸ்கூலில் வந்து 95% வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, யூகே இப்படி படிச்சுட்டு வந்தவங்க. இப்போ என்ஆர்ஐ பேரண்ட்னாக்கா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்கன்னு. அந்த பேரண்ட்டை கையாளுறதுலேயே எனக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அப்போது இட் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத் எக்ஸப்ட் 1 or 2 இன்சிடென்ட்ஸ். ஆனால் இப்போது அது அப்படியே 360 degrees மாறி போச்சு நான் உணர்றேன். ஏன்னா இப்போ வந்து அந்த மொபைலுடைய ரெவல்யூஷன், அந்த இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் ஹேஸ் ஃப்ளட்டட் இன் சச் வே தட் இட் ஹஸ் காட் ஆக்குபைடு த பேரண்ட்ஸ் மைண்ட் தட் தே டூ த ரிசர்ச், தே கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் தே கம் அவுட் வித் சோ மெனி ஐடியாஸ் அண்ட் கீப் ஃபீடிங் த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அவங்களுடைய அனுபவத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய காம்படிஷன், இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு நிறைய இருக்கு. அவங்க கூகுள் பண்ணுறாங்க, சாட்ஜிபிடி பண்ணுறாங்க. ஏன்னா நான்லாம் வந்து எங்கள் வீட்டில் ரேடியோவே கிடையாது அந்த காலத்தில், ஏதோ ஒரு ஓட்ட ரேடியோ இருக்கும். ஸோ அந்த ரேடியோ இல்லாத காலத்தையும் நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு சாட்ஜிபிடியும் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் அந்த 90s ஜென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 90s பேரண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் இல்லாத காலத்தை அவங்க பார்த்தது இல்லை. அதனால் இப்போ நாங்கள் ஏதாவது சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து அது வியப்பாக இருக்குது, பிரின்சிபலுக்கு ஒன்றும் தெரியலங்கிற மாதிரி அவங்க வந்து அதை உணர்றாங்க. அது அவங்களுடைய தப்பு கிடையாது, ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்போஷர் அந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்து சாட்ஜிபிடி காலத்தில் இருக்காங்க, பட் நாங்கள் ரெண்டையும் பார்த்தவங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்கும்போது அந்த காலத்தில் பண்ண அச்சீவ்மெண்ட் தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி சாட்ஜிபிடியில் எனக்கு சாம்பாரை வச்சு கொடு, எனக்கு சாம்பார் சொல்கிறது ஒரு ரெசிபினாக்கா உடனே அது சொல்லிடும். பட் அந்த காலத்தில் இப்படி கிடையாது. அது மாமா, மாச்சா, சித்தப்பா, பெரியப்பா இந்த மாதிரி யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுட்டு தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் கம்பேர் பண்ணவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவே எங்களுக்கு இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து அதை ஜீரணம் பண்ணவும் முடியல, அந்த மாதிரி இன்றைக்கி இருக்குது. அது அவங்களுடைய மிஸ்டேக் கிடையாது, இன்னைக்கு சிச்சுவேஷன் அப்படி. அதான் பிட்டர் ரியாலிட்டி, பிட்டர் ட்ரூத்,
0: கசப்பான உண்மைன்னு சொல்லிட்டு.
1: எஸ் கண்டிப்பா.
0: அந்த மாதிரி அந்த உறவு முறைகளாக இருக்கட்டும், ஒரு சமுதாய கட்டமைப்பாக இருக்கட்டும், அந்த காலத்துல வந்து அந்த கட்டமைப்பு ஒரு சீரோட சிறப்பா செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அந்த சாட் ஜிபிடின்னு ஒருத்தருக்கு அவனை கூப்பிடுங்க, அவன் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரியான
1: இருக்கு. இதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தாத்தா பாட்டி கதையை சொன்னாங்க, கூட்டு குடும்பமா இருந்தாங்க, வேல்யூ தெரிஞ்சது, ஒரு அர்ஜென்ட்னாக்கா என்னங்கறத நாங்க கண் கூட பாத்துருக்கோம். இன்னைக்கு இருக்கிற பசங்க அதை பாக்கல, அதனால இன்னைக்கு ஏதாவது சொல்லலாம் அவங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த சின்ன வயசுல தாத்தா பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா சொன்னதை தான் அவன் மைண்ட்ல ஆக்குப்பை ஆயிருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் ஆப்சன்ட். இன்னைக்கு சாட் ஜிபிடி, கூகுள் சொல்றதா அவன் மைண்ட்ல ஆக்குப்பை ஆயிருக்கு. ஸோ அதுபடிதான் அவன் நடக்கிறான். அது அவனுடைய மிஸ்டேக் கிடையாது, பேரண்டோட மிஸ்டேக்கும் கிடையாது. வளரும் சூழ்நிலைகள் டோட்டலா மாறி போச்சு.
0: நிதர்சனமான உண்மை, வருத்தத்திற்கு உட்பட்ட உண்மைன்னு கூட சொல்லலாம்.
1: கண்டிப்பா.
0: சரி, இப்ப இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு வந்து பாலமுருளி கிருஷ்ண ஐயா பாடின ஒரு நாள் போதுமா, திருவிளையாடல் படத்திலேருந்து. அதுல வந்து இந்த ராக மாளிகான்னு சொல்லுவாங்க, தர்பார்ல இருந்து, மோகன ராகத்துல இருந்து, கானடால இருந்து அவரு பண்ண அந்த ரெண்டிஷன் வந்து சச்ச ஒண்டர்ஃபுல் ரெண்டிஷன், காலத்தால் அழியாத ஒரு காவியம்.
0: உங்களோட விருப்பத்துல ஒரு நாள் போதுமா பாடல் திருவிளையாடல் படத்திலிருந்து. காற்றலைகள்ல மலர் இருக்கு, இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

மரிக ரிமக மரிக சரி நிதா சரி நிதா சரி நிதா சரி நிதா சரி நிதா

0: ஐயா, பேசும்போது இன்று இருக்கக்கூடிய சூழல், மாணவர்களை கையாளக்கூடிய விதம், ஒரு ஆசிரியராக நீங்கள் சந்தித்த சவால்கள் குறித்து அப்படி மேலோட்டமாக சொல்லியிருந்தீங்க.
1: எஸ்,
0: ஒரு ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக நீங்கள் பார்த்து வியந்த மனிதர், அடாடா இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா, இப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்ட நபர் யாராவது சொல்ல முடியுமா? ஏன் ஆச்சரியப்பட்டீங்கன்றதையும் சொல்ல முடியுமா?
1: பல பேர் இருக்காங்க, எத்தனையோ ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு, இப்போது அந்த காலத்தில் வந்து ஒருத்தர் சம்பாரித்து 10 பேருக்கு சாப்பாடு போட்டாங்க, இன்றைக்கி 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, ஸ்டில் டெஃபிசிட் சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ எங்கள் ஃபேமிலி சர்க்கிளே எடுத்துக்கிட்டால், என்னுடைய

0: பெரியப்பா பாலசுப்ரமணியம். அவர் வந்து ஃபேமிலிக்கு வேண்டி நிறைய தியாகம் பண்ணி பேச்சுலராக இருந்து அவர் இறந்து போனார். நீங்கள் சமுதாயத்தில் சொசைட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்காம ஒரு போக்ரான்ங்கிற ஒரு அணு சோதனையை நிறைய வேர்ல்டு நாட்லேருந்து சாங்ஷன்ஸ்னு வரும் தெரிஞ்சியும், ஆனாலும் சாங்ஷன் வந்தாலும் பரவாயில்ல என்னுடைய கண்ட்ரியுடைய பாதுகாப்பு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த முடிவு எடுத்தார், தைரியமான அந்த முடிவு எடுத்தார். ஸோ அந்த மாதிரி கிரேட் லீடர்ஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ ஒரு ஒரு சயின்டிஸ்டாக இருந்து அந்த போஸ்ட்டு எலெக்ஷன் இல்லாமல் ஒரு பிரசிடெண்ட்டாக ஆகி சின்ன வயசில் வீடியோட பேப்பரை போட்டு அவ்வளோ அருமையாக, அதே மாதிரி அவர் இறக்கும் போது பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்றுமே கிடையாது, எதையுமே சேர்த்துக்காம காமராஜர் ஐயா இவங்கெல்லாம் வந்து பண்ணதை பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபார் பிஹைண்டாக இருக்கோமோ இன்னைக்கு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல பார்க்கும்போது. அவங்களெல்லாம் திங்க் பண்ணணும் அவங்க பண்ண தியாகத்தெல்லாம். ஸோ நாட்டுக்காக வந்து அவங்க அர்ப்பணிக்கணும், அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்
1: நாட்டுக்காக மக்களுக்காக. நிச்சயமாக ஐயா, இப்போ உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
0: என்னோட விருப்பத்தில் வந்து கண்ணே கலைமானே அப்படின்னு சொல்லிட்டு கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய கண்ணதாசன் எழுதிய கடைசி பாடல், இளையராஜா அவர்களுடைய ஸ்கோரிங் மியூசிக் சச் ஒண்டர்ஃபுல் டியூன், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: கண்ணே கலைமானே காற்றலைகளில் கலந்து வர இருக்கு கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம்.

0: ஐயா, இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுத்திய ஆளுமைகள் பற்றி சொன்னீங்க நிறைய. அப்துல் கலாம் ஐயாக இருக்கட்டும், அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களாக இருக்கட்டும், காமராஜர் ஐயாவாக இருக்கட்டும், இப்படி எல்லா தலைவர்கள். அப்புறம் உங்கள் உறவு முறையிலேயே உங்களுடைய பெரியப்பா அவங்களையும் மேற்கோள் காட்டினீங்க. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து, சார் உங்களை மாதிரி நான் ஆனும், சார் நான் நல்லா படிக்கணும், உங்களை மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து வியந்து ரசித்து உங்கள்கிட்டயே வந்து சொன்ன மாணவர் யாரும் இருக்காங்களா? அவங்கள பற்றி எதுவும் சொல்ல முடியுமா?
1: இன்ஃபேக்ட் இப்போ நான் அந்த டிஏவி ஸ்கூலில் வந்து நான் பிரின்ஸிபலாக இருக்கேன், டிஏவி ராசி ஸ்கூலில். அங்கே வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி, அந்த மாணவி வந்து என்கிட்ட, நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறையா கற்றுக்கிட்டேன், என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து நிறையா இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு நிறையா கொடுத்துருக்கீங்க. ஸோ

0: நானும் உங்களை மாதிரி எஜுகேஷன் ஃபீல்டில் வரணும் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி வந்து என்கிட்ட ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே கொடைக்கானல் ஒர்க் பண்ணும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க.
1: மாணவர் மாணவிகளை பற்றி நீங்கள் யார் சொன்னாங்கன்றதை சொன்னீங்க, ஆசிரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்களா? சார் சூப்பர் சார், இந்த விஷயம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் சார், நீங்கள் வந்தீங்க நாங்கள் பண்ணிட்டோம். அப்படி உங்களோடு வேலை பார்த்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், இல்லை தலைமை ஆசிரியராக உங்கள் நிர்வாகத்தோடு செயல்பட்ட ஆசிரியர்களாக யாராவது அப்படி உதாரணத்தோடு சொல்ல முடியுமா?
0: நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இப்போ வேலை பார்க்குற டிஏவி ராசி ஸ்கூல் படப்பை அங்கே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் டீச்சர்ஸு நான் பிரின்ஸிபல் உள்பட எல்லாரும் சமைச்சு கொண்டு வந்துட்டு அங்கே வேலை பார்க்குற அக்காஸ் ஆயமா சொல்லுவாங்க அவங்களுக்கு நாங்கள் லஞ்சு ஹோஸ்ட் பண்ணோம். அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்சு எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீச்சருமே சமைச்சு அது ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்வீட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து கேசரி அந்த மாதிரி அவங்களே பண்ணி கொண்டு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த 10 பேருக்கு வந்து நாங்கள் சாப்பாடு வந்து பரிமாறணும். அதுக்கான கமெண்ட் வந்து எனக்கு ஒரு டீச்சர் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஐடியா நீங்கள் சொல்லலைனாக்கா, ஏன்னா இந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த 10 பேரும் ஒரு ஒரு கிளாஸ் ரூமாக போய் சில பேர் கண்ணில் தண்ணி வந்துருச்சு, இந்த மாதிரி நாங்கள் எத்தனையோ நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்கு யாருமே பண்ணது கிடையாது, இது வந்து உங்கள் வாழ்க்கையில் 1st டைம் இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடியா கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நிறைய டீச்சர் வந்து எனக்கு மெசேஜும் போட்டிருக்காங்க.
1: இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கவனிக்கிறதுக்காக தான் அந்த அனுபவம் உங்களுடைய அந்த நிர்வாகத்தினுடைய திறன் அதெல்லாமே வெளிப்படும். நல்ல ஒரு தருணத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சமமாக நடத்தணும், எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு உணர்வும் அதுக்குள்ளே ஒளிந்திருக்கிறதாக நான் உணர்றேன்.
0: அப்சல்யூட்லி.
1: இப்போ இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
0: என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் வந்து செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல், முள்ளும் மலரும் படத்திலேருந்து கேஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடியது.
1: சரி, உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லிட்டீங்க, எங்களுக்காக ஒரு சில வரிகள் பாடி காட்ட முடியுமா?

0: பள்ளி, ஆங்கிலம் பேச முடியாத சூழல்ல பட்ட அசிங்கம், அவமானம், அதை தாண்டி ஒரு சரியா பேசுறதுக்கான வாய்ப்பை வழியை காமிக்கவும் செஞ்சாங்க, அந்த வழியை சரியான முறையில் பின்பற்றவும் செஞ்சீங்க. அப்புறம் நீங்கள் படித்தது, உங்களுடைய ஆசிரிய பணி குறித்த அனுபவங்கள், வாழ்க்கை முறைகள், அதிகாலை எந்திரிக்கிற பழக்கம், எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு ஆசிரியரா, தலைமை ஆசிரியராக இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆசிரியர் பணிக்காக வராங்க. உங்களோட நீங்கள் ஆசிரியர் பணிக்கு வந்த சூழல்லையும் இன்று ஆசிரியராக பொறுப்பேற்கக்கூடிய ஆசிரியர்களை பார்க்கும்போது என்ன ஒரு மாற்றத்தை உணர்றீங்க? அன்னைக்கு இருந்த ஆசிரியர்களுக்கும் இன்னைக்கு இருக்க ஆசிரியர்களுக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்னு சொல்ல முடியுமாங்கய்யா?
1: மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு. நான் முத முதல்ல ஆசிரியரானது 94, அந்த mid-90s. அதுக்கப்புறம் நடுவில் நான் ஆசிரியராக இல்லை ஒரு 10 வருஷம். அப்போ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி, எக்ஸ்போஷர் கம்மி, டெக்னாலஜி கம்மி. ஆனால் இப்போ வந்து இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. அதனால வந்து அது சம்பந்தமான ஒரு ஆட்டிடியூடினல் சேஞ்ச் இருக்கிறத நான் உணர்றேன். அந்த பலுவை எடுத்துக்கிறதுக்கான தன்மை வந்து, அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் இப்போ வந்து மாறி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்காக வந்து அவங்க டெடிக்கேஷன் இல்லைங்கிறது கிடையாது. ஆனால் அதாவது அந்த ஹேண்ட்லிங் த ஃபெயிலியர் வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இப்போ எஸ்பெஷலி டீச்சர்ஸ் மத்தியில் வந்து இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா லைஃபே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான். ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்து அவங்கள முடக்கிடக்கூடாது. ஒரு சின்ன ஏமாற்றேன்னா, நம்ம சாலையில் போகிறோம், குறுக்கால் திடீர்னு ஒருத்தன் சைக்கிளில் வரான், நம்மளை அவன் முறைச்சி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அவன்கிட்ட பேசிட்டு டக்கு நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடணும். அவங்ககிட்ட நின்று பேசி சண்டை போட்டுட்டு இருந்தோம், நம்ம வேலை கெட்டு போயிடும். ஏன்னா அதுதான் வாழ்க்கை. ஒரு கடல்லாம் அலை இருக்க தான் செய்யும். நம்ம ஓரமாக போய் மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ஆசிரியர்கள் வந்து கொஞ்சம் அந்த ஆட்டிடியூடினல் சேஞ்சஸ் இன்னும் பண்ணாங்கனாக்கா இன்னும் சிறப்பாக அவங்க செயல்படலாம். ஏன்னா நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா டூல்ஸுமே ரெடியாக இருக்குது. நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது லைப்ரரிக்கு போனால் தான் நாலேஜ். இன்னைக்கு லைப்ரரி ஃபார்மில் இருக்குது, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும்.
0: உள்ளங்கைக்குள்ள உலகம் இருக்குது, சரியாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டீங்க.
1: எஸ்,
0: நிறைவான ஒரு கேள்வியாக என்ன முன் வைக்க விரும்புகிறேன்னா, இன்று ஒரு ஆசிரியராக பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம் நல்லா பண்ணுங்க, எக்காரணம் கொண்டு இதிலிருந்து விலகக்கூடாது, இதெல்லாம் அடிப்படை பண்புகள், இதை கடைபிடித்தால்தான் தலை சிறந்த ஆசிரியராக இந்த மாணாக்கர் வாழ்க்கையில் ஒரு நல்ல பங்களிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன அறிவுரை சொல்வீங்க, என்ன கருத்தை முன்வைப்பீங்க?
1: அடிப்படையில் அவங்களுக்கு டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு கேஷ் வெண்டிங் மெஷின் கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ். அதுக்காக நம்ம சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. ஃபேமிலி எக்கானமி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் டீச்சர் வேலையாக வரணும்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னாக்கா அதில் கம்ப்ளீட் டெடிக்கேஷன் வேணும், கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் ஆகி ஒரு ஒரு 40 நிமிஷமும். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா அந்த 40 நிமிஷத்துக்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு அந்த டீச்சர் தான் பிரின்சிபல், யாருடைய டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் அந்த 40 நிமிஷத்துக்கு நீங்கள் தான் பாஸ். ஸோ நீங்கள் அந்த 40 நிமிஷத்தை ப்ரொடக்டிவாக பண்ணுறதும் டைமை வேஸ்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு விளக்கு ஏற்றுற மாதிரி ஒளி கொடுக்கணுமே தவிர அந்த 40 நிமிஷத்தை எவ்வளோ நல்லா பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாணவன் வந்து நம்மளை பாராட்டுவோம். நம்ம இது ஒரு ப்ரொஃபஷன், காலையில் 9 மணிக்கு வந்தால் 4 மணிக்கு போயிடணுங்கிற ஒரு ஐடியாவோட ஒர்க் பண்ணால் பசங்களுக்கு நம்மளை பிடிக்காது. நம்மளை வந்து பசங்க விரும்பணும் அப்படின்னாக்கா, ஏன்னா எந்த டீச்சரோ பிடிச்சிருக்கோ அந்த டீச்சரோட சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மார்க் நல்லா சூப்பராக வாங்குவாங்க. காரணம் என்னன்னா அவங்க எடுக்கிற முறை. சின்ன சின்ன பசங்க வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க, எனக்கு பாரு அந்த மேத்ஸ் டீச்சர் வந்து நான் அந்த 90 மார்க் வாங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு வந்து அந்த மேத்ஸ் டீச்சர் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த சப்ஜெக்டில் நான் கம்மியாக வாங்கியிருக்கேன்னா தட் இஸ் அ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிவிங் டு த டீச்சர், டீச்சர் ஷுட் ரியலைஸ் எஸ் ஐ நீட் டு வேக் அப். ஸோ இந்த ஒரு பிரின்சிபலோட ஒர்க் பண்ணாலே 90% ஜாப் இஸ் ஓவர்.
0: அர்ப்பணிப்பு வேணும், அதை மாதிரி மாணவனுக்கு நேசிக்கும் விதத்தில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கணுன்ற விஷயத்த பகிர்ந்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆசிரியர் பணி வந்து பணம் சுரக்கிற இயந்திரம் கிடையாது, அது ஒரு சேவை அப்படின்றத திருப்பி மீண்டும் அந்த கருத்தை நிலை நிறுத்தியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்களோட பேசினதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்வு. இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியத்துவம் என்னென்னா, இன்னைக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர்கள் தினம், நம்ம சனிக்கிழமை நம்ம நாடு முழுவதும் கொண்டாட இருக்கோம்.
1: எஸ்,
0: அதை முன்னிட்டு உங்களை நேர்முகம் கண்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்வு. கோடை பண்பலை சார்பாக உங்களுக்கும் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்களோட இந்த நிகழ்ச்சியில் பயணித்தமைக்காக கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றிங்க.
1: என்னுடைய மனமார்ந்த நன்றி. எத்தனையோ டீச்சர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பிரின்சிபல் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கோடை எஃப்எம் வந்து இந்த வருஷம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து ஐ எம் ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் ஃப்ரம் மை சைடு டு கோடை எஃப்எம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் உங்களுடைய அந்த கேள்வி கேட்குற திறன் வந்து ஸ்பான்டேனியஸாக பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யுவர் டெலிவரி இஸ் ஒண்டர்ஃபுல். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
0: ரொம்ப நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ.

கான கங்கை உங்கள் கூடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது. விருந்தினர் விருப்பம் தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் தலைமை ஆசிரியர் பி சி ராஜகோபால் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் ஒய் முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இப்போது தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஒரு பாடல், ஒரு வாசம், ஒரு பார்வை, ஒரு புன்னகை, எதுவாக இருந்தாலும் நினைவாக மாறிவிட்டால் நெஞ்சுக்குள் அது நிரந்தரமாகும். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மறையலாம், ஆனால் மனதில் பதிந்த அழகான நினைவுகள் மட்டும் என்றும் அழிவதில்லை. இதம் தரும் இனிய இடைக்கால சந்தங்களோடு உங்கள் நினைவுகளுக்கு இனிமை சேர்க்க கோடை பந்தலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் குற்றாலம் அமைந்த நகரம். உயரமான கோபுரத்திற்கும் சிற்பக்கலைக்கும் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில். மலைப்பகுதி வழியாக செல்லும் அழகிய ரயில் பயணத்திற்கு சிறப்பு பெற்ற செங்கோட்டை ரயில் பாதை. அடவி நயினார் அணை, கருப்பா நதி அணை, பாபநாசம், மணிமுத்தாறு இதுபோன்ற இயற்கை காட்சிகளும் அருவிகளும் அணைகளும் நிறைந்த புகழ்பெற்ற மாவட்டமான தென்காசி மாவட்ட நேர்களே, உங்களுக்காக இன்றைய நினைவே

0: தளம் அமைந்த நகரம். உயரமான கோபுரத்திற்கும் சிற்பக்கலைக்கும் புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோவில். மலைப்பகுதி வழியாக செல்லும் அழகிய ரயில் பயணத்திற்கு சிறப்பு பெற்ற செங்கோட்டை ரயில் பாதை. அடவி நயினார் அணை, கருப்பா நதி அணை, பாபநாசம், மணிமுத்தாறு, இதுபோன்ற இயற்கை காட்சிகளும் அருவிகளும் அணைகளும் நிறைந்த புகழ்பெற்ற மாவட்டமான தென்காசி மாவட்ட நேர்களே, உங்களுக்காக இன்றைய நினைவே சுகம். தென்காசியில் உள்ள நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள 24 24 24 24 24 26 24 24 29 என்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. உங்கள் விருப்ப பாடல்களை தர காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யா பேர் சொல்லுங்க?
1: சகோதரி. வணக்கம் சகோதரி.
0: பேர் சொல்லுங்க.
1: தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா குறிவுகுளத்திலிருந்து சிங்கராஜ் பேசுறேன்.
0: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சொர்க்கமே என்றாலும் அது எங்க ஊரை போல வருமா, அந்த பாடல் வேணும்.
0: பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.
0: நன்றிங்க ஐயா.

0: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். நினைவே சுகத்தில் இன்றைய நிகழ்ச்சி தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக. நேரம் 10:08. வாங்க, வணக்கம். சுதாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து கோபுரவாசல படத்துல இருந்து காதல் கவிதைகள் படிச்சிருந்தேன்.
0: பாடல் உங்களுக்காக 100.5. நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நினைவே சுகம் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன
0: ஆடியில கேட்கலாமா?
1: ஓகே,
0: நன்றிங்க.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்று நிகழ்ச்சியை தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக நேரம் இரவு 10:19 காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: யா.
1: அம்மா, தென்காசி மாவட்டம்
0: கணேசன் ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அம்மா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச புதுக்கவிதை படத்துல இருந்து.
0: சரிங்க,
1: வா வா வசந்தமே, இந்த நல்ல பாடலே போடுங்கம்மா.
0: கேட்கலாங்கய்யா. நன்றிங்க.
1: நன்றி.

0: இசை வசந்தம் வீசிக் கொண்டிருக்கிறது. கூடை பந்தலை 1.5 நினைவே சுகம். தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து அம்மன் கோயில் கலகால சின்ன கோயில
0: அந்த பாடலா?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலையின் 1.5 நினைவே சுகம். தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: பாடல்
0: உங்களுக்காக 1.5. நன்றிங்க.

உங்கள் விலங்கிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. நேரம் இரவு 10:34. தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியை காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க வணக்கம்.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பந்தலை 100.5. காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்கம்மா.
1: தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா ஒத்த வீட்டுல இருந்து பேசுறோம்.
0: பேருங்க, உங்க பேரு?
1: விமலா. விமலா
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மெல்ல திறந்தது கதவுல இருந்து.
0: உங்களுக்காக பாடல். நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூ.

0: நமது மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி வரும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் தென்காசி மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம். ஐயா, நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேக்குது, இது வரைக்கும் தெளிவா கேக்கல. பேர் சொல்லுங்க.
1: வெங்கடேஷ்.
0: வெங்கடேஷ் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு கேக்கலாம்?
1: கேளிக்கமணியில இருந்து மண்ணிலிருந்து காதலும்
0: கேக்கலாம் ஐயா. நன்றிங்க.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நினைவே சுகம் காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: தென்காசி மாவட்டம் வீரகரம்பு தாலுகா கீழச்சுரண்டையிலிருந்து
0: ஐயா, பேர் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: பிரம்மசக்தி செல்வராஜ்.
0: செல்வராஜ் ஐயா, பாட்டு என்ன கேட்கலாம்?
1: கருத்து நிலா படத்திலிருந்து
0: சின்னவரை. பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

0: நேரம் இரவு 10:54 நிமிடம். கோடை பண்பலை 1.5 தென்காசி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இடம் தரும் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நினைவி சுகத்தில் இப்போது நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர், வாங்க. வணக்கம்.
1: என்ன
0: பேருங்கய்யா?
1: விக்னேஷ்.
0: ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரஜினி படத்துல இருந்து
0: சரிங்க, உங்களுக்காக பாடல். நன்றிங்க.
1: ஓகே மேடம்.

கோடை பண்பலை இன்னொரு பள்ளியாய்ந்தில் இதுவரை தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு மகிழ்ந்தோம் நினைவே சுகம். மீண்டும் நினைவே சுகம் நாளை இரவு 10 மணிக்கு. வாழ்க்கை தந்த பரிசுகளில் விலை மதிப்பற்றது நினைவுகள். அந்த இனிய நினைவுகளை தந்த மகிழ்வோடு விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நூறு புள்ளி ஐந்திலினி இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. வானத்து நிலவு ஜன்னல் வழியை எட்டி பார்க்க, விண்மீன்கள் புன்னகைக்க, இமை மூடும் கண்கள் கனவில் மூழ்க, இதய துடிப்பும் மெல்லிசையாய் மாற, இரவின் மடியில் அமைதி சூழ, அமைதி சூழ்ந்த இரவில் இடைவிடாத இசையை இன்பமாய் தர வருகிறது 100.5 இரவு சிறகு.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை.

கொடைப்பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:50 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிரித்வி விமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக, 8:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவின் வானவில், வானவில்லின் வண்ணம் தென்னை சாகுபடியில் வறட்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள், சிறப்பு விருந்தினர் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் கே திரவியம் அவர்கள், காலை 10 மணிக்கு திரையுலக கலைப்பயணம், சிறப்பு விருந்தினர் திரைப்பட வில்லன் நடிகர் ரஞ்சன் அவர்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11 மணிக்கு ஜூனியர் எக்ஸ்பிரஸ், பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நாங்களும் நடிப்போம்ல, 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, பிற்பகல் 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து, தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் லக்ஷ்மணன் அவர்களின் தெரிவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்துரிகை, 4:30 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் அணில் கொழுக்கட்டை மாவின் விடுகதை வண்ணத்துரிகை, மாலை 5 மணிக்கு இடைக்கால் இன்னிசை கீதங்களோடு சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:50

0: இதற்கு பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 நேயர்களின் ஆசை கானங்களோடு ஆசையில் ஒரு கொக்கு, 7:30 சொந்தபந்தம், 7:55 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது, ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு, 8:25 ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இடைவிடாத இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு, இவையாவும் நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் 1157.
2: குறைவன் துறந்தமை தூற்றா கொள் முன்கை இறை இரவா நின்றவளை.
3: முன்கை வளையல்கள் உடல் மெலிவால் கலண்டு விழுகின்றனவே, அவை என் காதலன் பிரிந்து சென்றிருப்பதை தெரிவிக்க மாட்டாவோ? குறள் எண் 1157 அதிகாரம் பிரிவாற்றாமை.
2: துறைவன் துறந்தமை தூற்றா கொள் முன்கை இறை இரவா நின்றவளை.
3: முன்கை வளையல்கள் உடல் மெலிவால் கலண்டு விழுகின்றனவே, அவை என் காதலன் பிரிந்து சென்றிருப்பதை தெரிவிக்க மாட்டாவோ? குறள் எண் 1157 அதிகாரம் பிரிவாற்றாமை.
0: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz-லும், மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். இதுவரை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.

வாய்ப்புகள் வாசலில் வந்தமர பாரபட்சமற்ற மகிழ்ச்சியை அளித்தர பரிசாக கிடைத்த இந்த நாளை இந்நொடி முதல் நாளை விடியும் வரை நேசிப்போம் என்னும் வரிகளோடும் வாழ்த்துக்களோடும் ஒதுக்கிறது கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது பண்பலை நிகழ்ச்சிகள் யாவையும் வலிமையான புதுமையான அலைவரிசை 100.5 மெகாஹெர்ட்ஸிலும் நியூஸ் ஆன் ஏர் என்ற செயலியிலும் அன்பு உள்ளங்கள் கேட்டு மகிழ்ந்திடலாம். இன்று சக வருடம் 1948 பத்ரா 11 பராபவ வருடம் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி 16 நாள் செப்டம்பர் மாதம் 2 தேதி புதன்கிழமை. நேரம் அதிகாலை 4:57.

அருளின் வாசமாய் அன்பின் நேசமாய் இறைமையின் முழுமையை மனதில் நிறைக்க இனிதே ஒலிக்கவிருக்கிறது கோடை பண்பலையின் அருள்மாலை.

உள்ளத்தின் வேண்டுதலை இறைவனிடம் சேர்க்கும் இனிய பொழுதாக இது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

பூப்பாக்களை பூக்களாய் தூவி நல்லெண்ணம் நமக்குள் வர வேண்டி நல்லது செய்ய ஆற்றலை பெறும் நேரமாய் ஆர்வத்தை தேடும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.